சம்பவம் தொடர்பில் காவல்துறை தொடர்புடைய வாகனம் ஓட்டியையும் அதில் பயணம் செய்தவரையும் தேடி வருகிறது. த்ரெட் செயலியில் பரவிய அந்த 12 வினாடி காணொலி அந்நெடுஞ்சாலையின் 1வது கிலோமீட்டரில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் நேற்று பிற்பகலில் புகார் பெற்றதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். தாய்லாந்து நோர்தாபூரி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை நடந்த பள்ளி துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. 14 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை வட்டார அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய 14 ஆயுதமேந்தி உட்பட வெடிமருந்துகள் குறித்து அந்நாட்டு காவல்துறை பள்ளி நிர்வாகம் உட்பட மாணவர்களை விசாரணைக்கு உட்படுத்தியது. பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவியதன் விளைவாக இரவில் 20,000 மக்கள் வெளியேற்றப்பட்டதை அடுத்து கனடிய அதிகாரிகள் சனிக்கிழமை அவசர நிலையை அறிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை வீசிய பலத்த காற்று பால் ரேஞ்ச் காட்டுத்தீயை வேகமாக பரவ செய்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வெளியில ரொம்ப வெப்பமா இருக்கு, வீட்டுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாலே என்னங்க இவ்வளவு சூடா இருக்க அப்படின்னு நமக்கு தோணுதுல. சிலர்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. வெளியில மழையா இருந்தா என்ன, வெயிலா இருந்தா என்ன, நம்ம செய்யற வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெப்பம் அப்படின்றது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, பெரும்பாலான நாடுகள்ல இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. சில நாடுகள்ல இந்த பனிப்பாறைகள் வந்துட்டு வெப்பம் காரணமாக உருகிறதுனால கடல் நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகுது, அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா சவாலா பார்க்கப்படுது. இப்ப ஜப்பான்ல பார்த்தோம்னா கடுமையான வெப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்பனா பாருங்க எவ்வளவு வெப்பமா இருக்கும். இந்த ஒரு சூழல்ல ஜப்பான்ல பிஜியை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர் ரக்பி பயிற்சியை வந்து அங்க மேற்கொண்டுட்டு இருந்திருக்காரு. 26 வயது அவருக்கு அந்த கடுமையான வெப்பத்துல அவர் பயிற்சியை மேற்கொண்டதுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, வெப்ப தாக்குதல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவர் உயிரிழந்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. அங்க என்ன நடந்திருக்குன்னா, ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்த ரக்பி போட்டியில கடுமையான வெப்பமா இருந்ததுனால இந்த இரண்டு அணிகளுக்கு வந்துட்டு ஓய்வு கொடுத்து கட்டாயமா நீங்க தண்ணீர் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வெப்பம் வந்து அவ்வளவு அதிகமா இருக்கு. நம்ம நாட்டிலேயே இந்த வெப்பம் வந்து சாதாரணமா ஒன்று அப்படின்னு நீங்க நினைத்திருக்க கூடாது. வெப்பம் அதிகமா இருக்கிற காலகட்டங்கள்ல முடிந்த அளவுக்கு வெளியில உங்களுடைய நடவடிக்கைகளை குறைக்கிறது ரொம்ப நல்லது. சிலர் பார்த்தோம்னா இந்த உடற்பயிற்சி செய்வாங்க, அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நமக்கு தெரியும் கண்டிப்பா வெளியில உடற்பயிற்சி நம்ம செய்ய போவோம். எப்போதுமே வானிலை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துங்க. ஒருவேளை காலையில நம்ம போலாம், அப்படி இல்லையா மாலையில ஒரு 5 மணிக்கு பிறகு, ஒரு 6 மணிக்கு பிறகு கூட நம்ம போலாமே. இந்த காலகட்டங்கள்ல நிறைய தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வெப்பம் அப்படின்னு வரும்போது ரொம்ப அலட்சியமா எடுத்துக்க கூடாது. நம்மளுடைய உடல் அதிகமா வெப்பமானுச்சுன்னா பின்னால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
2: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
2: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
2: இப்பனு பாத்தா?
1: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
2: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
1: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
2: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
0: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

இந்த வார இறுதி நாட்கள் வந்தாலே மலேசியர்களுக்கு பிடிச்சமான நடவடிக்கைகள்ல ஒன்று என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். ஹைக்கிங், இந்த மலை ஏறும் நடவடிக்கைகளை மேற்கொள்றது. ஆனா பாருங்க, அதுவே இப்ப பல பேருக்கு ஆபத்தா ஆகிட்டு இருக்கு. 2021 இருந்து கடந்த ஆண்டு வரைக்கும் நம்ம நாட்டுல 5 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா 1059 விபத்துகள் இந்த மலையேறும் நடவடிக்கைகள்னால நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல 63 பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க, மேலும் 87 பேர் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு வந்து இந்த தகவலை வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. கோவிட்க்கு அப்புறமா மலையேறும் நடவடிக்கைகள் நம்ம மலேசியர்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த இணையதளங்கள்ல சில பகுதிகள் வைரல் ஆகும் போது அந்த இடத்துக்கு நிறைய பேர் போறதுக்கு ஆசைப்படுறாங்க. இதுல என்னன்னா, இந்த மலை ஏறும் போது அவங்க பாதுகாப்பு அம்சத்தை பின்பற்றுறது இல்ல, சில சமயம் அங்க இருக்கக்கூடிய அபாயங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரியாம உள்ளுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, 189 மலையேறும் பகுதிகளில் மலையேறும் வழிகாட்டிகளை கட்டாயமாக பின்பற்றும் நடைமுறை வந்து இப்ப அமல்படுத்தி இருக்காங்க அரசாங்கம். குறிப்பா இந்த பயிற்சியை பெற்றவர்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருப்பாங்களாம். மலையேறும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இந்த பாதுகாப்பு, திடீர் ஏதாவது ஒரு அவசரம் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க அதிகமா மலையேறும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபரா பார்த்து பத்திரமா போங்க, போகாதீங்கன்னு சொல்லல, தாராளமா நீங்க போலாம். ஆனா அங்க போகும்போது நமக்கு ஏதாவது அங்க அபாயமா இருக்கா, நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. ஒரு உபரி தகவல் சொல்றதா இருந்தா, தனிமையா போகாதீங்க, நண்பர்களோடு போறது அப்படி நல்லது. ஒருவேளை தனிமையா போறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அங்க நிச்சயமா நிறைய பேர் மலை ஏறுவாங்களே, அவங்க கூட நீங்க சேர்ந்துக்கலாம். சில சமயம் அறிமுகம் இல்லாத ஒரு நட்பு கிடைக்கும் போது கூட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல. எங்க போறதா இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது முக்கியம், அது கொஞ்சம் பாத்துக்குங்க.

0: எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.
1: மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள், நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படிச்சுக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
2: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
3: என்ன வெயில், என்ன வெயில், கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
4: ஏன் இப்படி கத்துற?
3: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே, தவளை பாம்பு பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க?
4: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
3: மறுபடியும்
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.

இந்த மாதிரி நமக்கு பிடிச்சமான பாடல்களை தொடர்ந்து வணக்கம் இன்னில கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அங்க நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சில மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம நேர்கள் பரபரப்பா தான் இருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றாலும் கூட சில மாநிலங்கள் இன்றைக்கு வந்து பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, நேர்கள்லாம் வேலைக்கு போறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான பசியாரை எடுத்துட்டு தெம்பா வேலை செய்யுங்க. 9 மணிக்கு பிறகு புத்துமதிய பாடல்கள் வழக்கம் போல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு சில புது வரவுகளும் பட்டியல வந்திருக்கிறதுனால 9 மணிக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. என்ன

0: பிள்ளைகளின் ஏஐ பயன்பாட்டை கவனிப்பது அவசியம், பெற்றோருக்கு வலியுறுத்தல். மலேசிய ஆயுதப்படை பணியாளர்களின் சமூக நலனில் தற்காப்பு அமைச்சு தொடர் கவனம் செலுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். கூட்டரசு அரசாங்கம் சபா மாநிலம் முழுவதும் புறநகர் நீர் விநியோக திட்ட செயலாக்கத்திற்காக 4.06 பில்லியன் ரிங்கீட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. சபாவின் புறநகர் உட்பகுதிகளில் நிலவும் நீர் விநியோக சிக்கலுக்கு முழுமையான தீர்வு காணப்படுவதை உறுதி செய்யும் வகையில் மாநில அரசாங்கமே அத்திட்டத்தை மேற்கொள்ளும் என துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜைத் அமீடி தெரிவித்தார். சுத்தமான குடிநீர், மின்சார விநியோகம் ஆகியவை சபா எதிர்நோக்கும் முதன்மை விவகாரங்களாக உள்ளன. அவ்வகையில் புறநகர் வட்டார அமைச்சர் என்ற முறையில் இவ்விவகாரத்திற்கு தீர்வு காண்பது தமது பொறுப்பு என்பதால் அமைச்சரவையிடம் ஒதுக்கீடு கோரியதாக அவர் கூறினார். மேம்பாடு என்பது சபா, சரவாக், தீபகற்பம் என்ற வேறுபாடின்றி மலேசியர்களின் பொதுவான உரிமை என அவர் கோடியாட்டினார். சபா மாத்துங்கோங்கில் ருங்கூஸ் கலாச்சார விழாவை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்து துணை பிரதமர் உரையாற்றினார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் செயற்கை நுண்ணறிவு ஏஐ பயன்பாடு குறித்து கவனமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக ஏஐயை பேச்சு துணையாகவும் நண்பராகவும் பயன்படுத்தும் போக்கு கவனிக்கத்தக்கது என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடியல் தெரிவித்தார். புதிய தகவல்களையும் கருத்துகளையும் பெற ஏஐ உதவ முடியும் என்றாலும் அத்தொழில்நுட்பம் மனிதர் அல்ல என்ற நிதர்சன உண்மையை இளையோர் உணர வேண்டும். எனவே அதனை நண்பராகவோ தோழியாகவோ கருதுவது ஏற்புடையதன்று என அமைச்சர் கூறினார். ஏஐ நம்மிடம் பேசுவது என்பது மிகவும் ஆபத்தானது. மனிதரை போல் நம்மிடம் பேசினாலும் அது மனிதர் அல்ல என அவர் தெளிவுபடுத்தினார். ஏஐ பயன்பாடு குறித்த உதவிகள் தேவைப்படுமானால் அது குறித்த உதவிகளை அல்லது வழிகாட்டுதல்களை தொடர்புடைய பள்ளிகளிடமிருந்தே பெற்றுக் கொள்ளலாம் என டத்து ஸ்ரீஃபாமி மேலும் கூறினார். தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடிமாயிர் திட்டத்தின் வாயிலாக தவணை முறையில் பணம் செலுத்தி பள்ளி சீருடைகளை வாங்கும் திட்டம் பிள்ளைகளை பள்ளிக்கு தயார்படுத்துவதில் பெற்றோரின் சுமையை குறைக்க உதவும். இந்த முனைப்பு குடும்பங்கள் பள்ளி தேவைக்கான பொருள்களை பெற உதவும் அதேவேளை வருமானத்திற்கான வாய்ப்பையும் உள்ளூர் தொழில் முனைவோரையும் வலுப்படுத்தும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே தெரிவித்தார். அந்த பள்ளி சீருடைகள் தொழில் முனைவோராக மாறியுள்ள நாடிமாயிர் திட்டத்தின் 120 முன்னாள் பயிற்சியாளர்களால் தைக்கப்படுவதாக அவர் கூறினார். நிர்வாக முறையை வலுப்படுத்துதல் உட்பட தொழில் முன்னேற்றம், மலேசிய ஆயுதப்படை, ஏடிஎம் பணியாளர்களின் செலவுப்படி ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை தற்காப்பு அமைச்சு மின்டெஃப் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. தேசிய தற்காப்பு சொத்துக்கள் உள்ளிட்ட தொழில்நுட்பத்தின் நவீனமயமாக்கலுக்கேற்ப ராணுவ திறன் மேலாண்மை அமைப்பு மேம்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த இந்த முனைப்புகள் எடுக்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தெரிவித்தார். திறன் மற்றும் செயல்திறன் தேவை பூர்த்தி செய்யும் அதிகாரிகள் உள்ள நிலையிலும் குறைந்த காலி பணியிடங்கள் காரணமாக பணி முன்னேற்றம் தடைபடுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காஜாங் சிரம்பா நெடுஞ்சாலையில் பயணி ஒருவர் அல்சா ரக வாகனத்திலிருந்து பாதியளவு உடல் வெளியே தெரியும்படி ஆபத்தான வகையில் சென்ற சம்பவம் தொடர்பில் காவல்துறை தொடர்புடைய வாகனமோட்டியையும் அதில் பயணம் செய்தவரையும் தேடி வருகிறது. த்ரெட் செயலியில் பரவிய அந்த 12 வினாடி காணொலி அந்நெடுஞ்சாலையின் 1வது கிலோமீட்டரில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் நேற்று பிற்பகலில் புகார் பெற்றதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP நசுரோன் அப்ளு யூசப் தெரிவித்தார். இச்சம்பவம் பிரிவு 336 குற்றவியல் சட்டத்தின் கீழ் மெத்தனமாக செயல்பட்டது அல்லது மற்றவர்களின் பாதுகாப்புக்கு மறுத்தலாக செயல்பட்டது என்ற அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். தொடர்பு அமைச்சு 41 மடானி கீதா திட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது. பல்வேறு அமைச்சுகளையும் அரசாங்க நிறுவனங்களையும் ஒன்றிணைக்கும் அத்திட்டம் அரசாங்க சேவைகள் குறித்த தகவல்கள் உள்ளூர் சமூகத்திற்கு நேரடியாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் என அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் மனோ வீரபத்ரன் தெரிவித்துள்ளார். மேலும் இதன் வாயிலாக தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து துல்லியமான விளக்கங்களை பெறவும் கேள்விகளை எழுப்பவும் கருத்துக்களை தெரிவிக்கவும் முடியும் என்றார் அவர். இந்த நேரடி தொடர்பின் வழி சமூகம் அரசாங்கத்தின் கொள்கைகளையும் முனைப்புகளையும் அறிந்து கொள்ளும் அதேவேளை விரிவான விளக்கங்களை பெறுவதோடு சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் என அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு.
2: பேறுகால நீரிழிவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது குழந்தையை பாதிக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது.
1: மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப சீரான உணவு, மிதமான உடற்பயிற்சி என வாழ்வியல் முறை வழியாகவும் இவ்வகை நீரிழிவை கட்டுப்படுத்தலாம்.
2: உடல்நலம் காத்து உயிர் நலம் பேணுவோம்.
0: தாய்லாந்து நோந்தாபூரி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை நடந்த பள்ளி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. 14 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை வட்டார அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய 14 வயது ஆயுதமேந்தி மற்றும் வெடிமருந்துகள் குறித்து விசாரிக்க அந்நாட்டு காவல்துறை பள்ளி நிர்வாகம் உட்பட மாணவர்களை விசாரணைக்கு உட்படுத்தியது. இந்த சம்பவத்தில் துப்பாக்கி ஏந்தி உட்பட அவரின் தாத்தா பாட்டி என 8 பேர் உயிரிழந்தனர். லாவோஸ் தேசிய சட்டமன்ற தலைவர் ஜம் சோஃபோன் ஃபார்மியானே உடல்நலக் குறைவால் சனிக்கிழமை காலை 11:18 காலமானார். இதனை உள்ளூர் ஊடகங்கள் உறுதிப்படுத்தின. அவரது சேவைகளையும் பங்களிப்புகளையும் நினைவு கூறும் வகையிலும் இரங்கல் தெரிவிக்கும் வகையிலும் அந்நாட்டு

இசாக் மோர் கவுன்சி தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தவில்லை. முன்னதாக பிளான்ச் அரசு தரப்பு வழக்கறிஞராகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தனிப்பட்ட வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவியதன் விளைவாக இரவில் 20,000 மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டதை அடுத்து கனடிய அதிகாரிகள் சனிக்கிழமை அவசர நிலையை அறிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை வீசிய பலத்த காற்று பால்ரேஞ்ச் காட்டுத்தீயை வேகமாக பரவச் செய்தது. இதனால் தீப்பிழம்புகள் சமலேன் பகுதிக்குள் நுழைந்ததில் அப்பகுதிகள் பாதிக்கப்பட்டன. இவ்வேளை பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் சிலர் இப்பாதிப்புகளில் சிக்கிக் கொண்டுள்ளதை பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் டேவிட் ஏபி கூறினார். தீயை கட்டுப்படுத்த போராடும் பணியாளர்களுக்கு பிரதமர் மாகனி நன்றி தெரிவித்தார். விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக். நியூகாசல் யுனைடெட் அணியிலிருந்து பிரேசிலிய மத்திய திடல் ஆட்டக்காரர் புருனோ குமாரெஸ் நீண்டகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆர்சனலில் இணைந்துள்ளார். 28 அந்த விளையாட்டாளர் 4 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த இடமாற்றத்திற்காக சுமார் 101.16 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட்டதாக பிரிட்டிஷ் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரீமியர் லீக்கில் மிகவும் பிரபலமான விளையாட்டாளர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட புருனோ தங்கள் அணியில் இணைவதில் மகிழ்ச்சி கொள்வதாக அந்த வட லண்டன் கிளப் கூறியது. புருனோ குமாரெஸ் திறமையை பாராட்டியதுடன் அவரது வருகை மைக்கேல் ஆர்டெட்டாவின் அணியை வலுப்படுத்தும் என ஆர்சனல் இயக்குநர் ஆண்ட்ரியா பேத்தா கூறினார். பிள்ளைகளின் AI பயன்பாட்டை கவனிப்பது அவசியம், பெற்றோருக்கு வலியுறுத்தல். மலேசிய ஆயுதப்படை பணியாளர்களின் சமூக நலனில் தற்காப்பு அமைச்சு தொடர் கவனம் செலுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
0: அலை ஞாயிற்றுக்கிழமை பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் யூ நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம். 8 பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில இந்த பாடல் அசைக்க முடியலங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த பாடல் முதல்நிலையில இருக்க அசைக்க முடியாத அளவுக்கு இந்த பாடல் முதல்நிலையில இருக்கிறதுனால இந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடல் எந்த நிலைக்கு வருது அப்படின்றத பாக்கலாம். இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாமா? 8 நிலையில் இருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சி தடுக்கி வைக்க வருது. நிகழ்ச்சி பாபாஸ் வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். 8

29 அப்படின்ற படத்துக்காக சத்ய பிரகாஷ் மற்றும் சைந்தவி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. உமாதேவி வரிகளில் இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாசுடைய பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கப்பட்டதும் உடனுக்குடன் வந்து கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன, அதாவது கிளைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. கிளைகளிலிருந்து கடைகளுக்கு மிக சீக்கிரமாக அனுப்பப்படுகின்றன. விற்பனை இடங்கள், அதாவது மளிகை கடைகள், மினி மார்க்கெட்டுகள், பேரங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அதனால கடைகளுக்கு எப்போதும் சென்று பொருட்கள் வாங்கும் போது பாபாசின் அண்மையில் தயாரிக்கப்பட்ட பொருள் புத்தம் புதிய பொருட்களாகவே இருக்கும். மலேசியா முழுவதும் பிறகு சிங்கப்பூரிலும் பார்த்தோம்னா பாபாஸ்க்கு அதிகமான கிளைகள் இருக்கின்றன. அதனால பாபாசின் பொருட்கள் விரைவாக கடைகளுக்கு சென்று சேருகின்றன. வாடிக்கையாளர்கள் மன நிறைவா வாங்கி பயன்படுத்தும் அளவில் பாபாசின் பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில 8 நிலைக்கு வந்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கல நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரம் சில புது வரவுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. 10 மணி வரை என்னென்ன பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வாங்க முன்னோட்டமா கொண்டுட்டு வரோம். கேளுங்க.

0: இந்த பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாடல் என்ன பாடல்னு அழைத்து சொல்றீங்களா? ஏன்னா அப்பதானே எங்களுக்கும் தெரியும் நம்ம நேயர்களுக்கு என்னென்ன பாடல்கள் பிடிக்குது அப்படின்னு. சொல்லுங்க 2282573 அல்லது 4768. இந்த வாரத்தின் சிறந்த பாடல் என்ன பாடலா இருக்க போது அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில பாக்கலாம். அடுத்த நிலையில் 7ஆம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, கேளுங்க.
1: 7ஆம் நிலையில் என் நெஞ்சில்

0: ஜனநாயகன் படத்துக்காக ஒரு பேர் வரலாறு இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கு முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நம்ம என்ன பசியார் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன் நீங்க வீட்டுல உப்புமா செய்யக்கூடாது? ஏன்னா பாபாசுடைய உப்புமா மிக்ஸ் 450 கிராம் அளவில் சந்தைகளில் விற்கப்படுகின்றது. பாபாசுடைய உப்புமா மிக்ஸ் கொண்டு நம்புங்க, வீட்டுல உப்புமா செய்வது அவ்வளோ எளிது. இதுல ஒரு பேக்கெட் எடுத்துக்கங்க, அப்புறம் அடுப்பில் சட்டியை வைத்து ஒரு தேவையான அளவு நீர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா கொதிக்கும் நீரில் 450 கிராம் பாபாசின் உப்புமா மிக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே மெது மெதுவா கொட்டி ஒரு 7-10 நிமிடத்திற்கு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு நெய் விட்டு கிளறி பரிமாறலாம். பாருங்க எவ்வளவு எளிதா பாபாசின் உப்புமா மிக்ஸ் கொண்டு நம்ம வீட்டுல உப்புமா செய்திருக்கோம். கூடவே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தேநீர், ஒரு காஃபி இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பொழுது அப்படியே அமர்ந்துகிட்டு தொலைக்காட்சியில நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளவு நல்லா இருக்குங்க. எப்போதுமே நம்மளோட சமையல்ல மன திருப்தியை கொடுக்கின்றது பாபாசின் பொருட்கள். இந்த மாதிரி பாபாசின் சில பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாவே வாங்கி வைத்துக்கலாம். இப்ப பாபாசின் உப்புமா மிக்ஸ் தேவைப்படும் போது சீக்கிரமா ஏதாவது நம்ம சமைத்து சாப்பிடுறதா இருந்தா நிச்சயமா அந்த பாபாசின் உப்புமா மிக்ஸ்ல நமக்கு தேர்வாக இருக்கும். பாபாசின் ரவா தோசை மிக்ஸ், பாபாசின் இடியப்ப மாவு, கேழ்வரகு மாவு இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பேக்கெட்லாம் நம்ம வீட்டுல வாங்கி வைத்துக்கலாம். அடுத்த நிலையில் இருக்கும் பாடலை கேட்கலாமா? இந்த பாடல் 6ஆம் நிலையில இருக்கு. புதுவரும் இந்த பாடல் கேட்கலாம். என்ன பாடல்?
1: 6ஆம் நிலையம்.

0: பிசிமூர்த்தி இரண்டு படத்துக்காக இடம்பெற்ற பாடலுங்க. இந்த பாடல் இந்த வார பட்டியலுக்கு புது வரவு. இடம்பெற்ற முதல் வாரத்துல இந்த பாடல் பாருங்க, ஆறாம் நிலைக்கு வந்திருக்கு நம்ம நிகழ்ச்சியில. பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். வீட்டுல சில சமையல்லாம் செய்யும் போது, உதாரணத்திற்கு கோழி, அப்புறம் மீன், இறால், நண்டு, இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது நம்ம சமையல் செய்யும் போது பாபாசின் மசாலை தூள் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா அதுல கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இப்ப பாபாசின் இறைச்சி மசாலை தூள் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது, பாபாசின் மீன் மசாலை தூள் இருக்கின்றது. கொஞ்சம் கூடுதல் காரம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாபாசின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலை தூள் இருக்கு, அப்புறம் பாபாசின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலை தூள் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்வதற்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கின்றது இந்த பாபாசின் மசாலை பொருட்கள். சில பொருட்கள் வீட்டுல தவிர்க்கவே முடியாது நம்மளோட சமையல்ல, அதுல இந்த மசாலை தூள்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வீடுகளில் முடிய முடிய அப்படி வாங்கி கணக்க வைத்துக்குவாங்க. ஆனா பாபாசுடைய மசாலை தூள் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் தனித்துவம் தான். காரணம், சில முக்கியமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இந்த பாபாசின் மசாலை தூள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு தேடி அப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா சில தொழிற்சாலைகளுக்குலாம் கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதே முறையை தான் பாபாஸ் நிறுவனம் கையாளுறாங்க. ஆனா பாபாஸ் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மிகவும் தரம் வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால அதுல ஒரு கூடுதல் சுவை நமக்கு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் வறுத்தெடுத்து அரைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாமே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட சமையல் எளிதாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கின்றது, நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கின்றது. ஒரு தரமான பொருளை வாங்கி பயன்படுத்தி அதுல நம்ம சமைத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்படி இல்லாமல தலைமுறையை தாண்டி இன்றளவும் நம்ம வீடுகள்ல பாபாஸ் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நிலையில் ஐந்தாம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, இப்ப கேளுங்க.
1: ஐந்தாம் நிலையில்

0: அனிருத் அந்த பாடலை பாடியிருந்தாரு. ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்குங்க அந்த பாடல். பாபாசின் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடிய பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த வார நிகழ்ச்சியில 4ஆம் நிலைக்கு என்ன பாடல் வந்திருக்கு இப்ப கேட்கலாம்.
1: 4ஆம் நிலையில்

ஹிப்ஹாப் தமிழ் அந்த பாடலை பாடியிருந்தாரு. ஓரா பாடல் நான்காம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸின் சூப் மிக்ஸ் பற்றி நம்ம பேசலாமா? இந்த பாபாஸின் சூப் மிக்ஸ் பார்த்தோம்னா 25 கிராம், 125 கிராம், 250 கிராம் என மூன்று அளவுகள்ல கிடைக்கின்றன. பாபாசுடைய சூப் மிக்ஸ் கொண்டு வீட்டுல ரொம்ப சுலபமா சூப் வைக்கலாம். ஏன்னா மிகவும் சுலபமான சமையல், அப்புறம் எல்லோருக்குமே மிகவும் பிடித்தமான சமையலும் கூட இந்த சூப். பாபாசின் சூப் மிக்ஸ் கொண்டு நீங்க சைவமான முறையில் சூப் வைக்கலாம். அதிகமான காய்கறிகள் வைத்து சூப் செய்யும் போது அது ஒரு கூடுதல் சுவை நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அசைவமா செய்யறதா இருந்தா நீங்க கோழி சேர்த்து கூட சூப் செய்யலாம். அல்லது சிலர் பார்த்தோம்னா இந்த மீன் கூட சேர்த்துக்குவாங்க. மீன் சேர்த்து கூட பாபாசின் சூப் மிக்ஸ் கொண்டு நீங்க சூப் செய்யலாம். இப்ப நிறைய பேர் சைவமா இருக்கிறதுனால சைவமான முறையில் சூப் செய்யும் போது அது நிச்சயமா ஒரு கூடுதல் சுவை கொடுக்குங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில உச்சகட்ட பகுதிக்கு நுழைகிறோம். முதல் மூன்று நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. அதற்கு முன்பாக ஒரு சிறிய கண்ணோட்டத்தை கேட்கலாமா? 8ஆம் நிலை தொடங்கி 4ஆம் நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டம் வருது. என்னென்ன பாடல் எந்தெந்த நிலையில இருந்தது அப்படின்றத இப்ப கேட்கலாம். 8ஆம் நிலை தொடங்கி

0: உண்மைக்குமே பெரும்பாலான பாடல்கள் நமக்கு பிடிச்சமான பாடல்கள் தான். அதை வரிசைப்படுத்தி 8 பாடல்களை ஒளிபரப்புறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி வாங்க அடுத்த நிலையில 3 நிலையில இருக்கும் பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியை பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.
1: 3 நிலையா?

0: சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கான பாடல்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த பட்டியல்ல முதல்ல கேட்ட இந்த பாடல் கண்டிப்பா இருக்கும். பாபா சிந்தனை நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். காலையில பசியார் எடுக்கும் போது நம்ம நல்ல ஆரோக்கியமான பசியார் எடுக்கிறோமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஒரு சிலர் மிகவும் ஆரோக்கியமான பசியாரைய காலையில எடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலரும் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல, நம்ம நல்லா திருப்தியா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாபாஸ் பொருட்கள் எடுத்துக்கிட்டா காலையில பசியார் செய்யும் போது மிக ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பதற்கான சில பொருட்கள்லாம் தயாரித்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாபாசின் ரவா தோசி மிக்ஸ், பாபாசின் இடியப்ப மாவு, பாபாசின் உப்புமா மிக்ஸ், பாபாசின் புட்டு மாவு, பாபாசின் கேழ்வரகு மாவு, இதெல்லாம் கொண்டு காலையில பசியார் செய்தா ஆரோக்கியமான ஒரு பசியாரை நம்ம செய்யலாம், ஆரோக்கியமான பசியாரை நம்ம சாப்பிடலாம். இந்த பொருட்களை கொண்டு பசியார் செய்வது மிகவும் எளிது. பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே குறுகிய நேரத்தில் நாம் எதிர்பார்க்கும் சுவையோடு கூடுதல் சுவையில பாபாஸ் பொருட்களை கொண்டு காலையில பசியார் செய்யலாம். அகி இன்றைக்கு என்ன பசியார் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடைகளுக்கு போங்க. முதல்ல நாங்க சொன்ன பாபாஸ் பொருட்களை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டுல நீங்க பசியார் செய்யுங்க. அடுத்த நிலையில் இருக்கும் பாடல் வருது. இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கு இந்த பாடல். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.
1: இரண்டாம் நிலையில்

0: இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம். சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்குன்னு நாங்க கேட்டிருந்தோம் தானே? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இந்த பாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே பாடல் தான் ஒரு நேரம்
1: சொன்னாங்க.
0: உங்களுக்கே தெரிந்திருக்கு தானே இந்த வாரத்தின் சிறந்த பாடல். வாங்க கேட்கலாம்.
2: முதல் நிலையம்

0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: தளபதி கச்சேரி இந்த வாரத்தின் சிறந்த பாடலா மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸின் மிளகாய் தூள் பார்த்தோம்னா 6 அளவுகள்ல கிடைக்கின்றது. அதே போல பாபாஸின் மஞ்சள் தூள் 6 அளவுகளிலும், பாபாஸின் மல்லித்தூள் 4 அளவுகளிலும் கிடைக்கின்றன. கூடவே பாபாஸின் சீரகத்தூள், பாபாஸின் சோம்புத்தூள், பாபாஸின் வெள்ளி மிளகு தூள், பாபாஸின் கருப்பு மிளகு தூள், இது எல்லா கடைகள்ல கொஞ்சம் அதிகமா விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் அடங்கும். இந்த பெப்பர் பவுடர் உலகம் முழுக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கான தேவை வந்து உலகம் முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் பயிர் விளையும் நாடுகளுக்கு சென்று தரமானவற்றை தேர்ந்தெடுத்து நம் நாட்டிற்கு கொண்டுட்டு வந்து சுத்தம் செய்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு மிக சுத்தமான முறையில் எந்த ஒரு கலவையும் இன்றி பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, ஒன்று, இந்த மூலப்பொருட்கள்லாம் நம்ம தேடி வறுத்து அரைத்து அதுக்கப்புறமா பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இல்ல. இரண்டாவது, நம்மளோட சமையல்ல ரொம்ப எளிதாக்குகின்றது பாபாஸின் பொருட்கள், கூடுதல் ஒரு மன திருப்தியை கொடுக்கல. அதுவும் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருந்தா அது ஒரு பெரிய மன திருப்தி நமக்கு இல்லையா. நேரம் நமக்கு எப்போதும் போலதான் கூடுதலா இருக்கு. ஒரு போனஸ் பாடல் கேட்கலாமா? போனஸ் பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.

0: போனஸ் பாடலையும் கேட்டிருந்தங்க. நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.
1: வெளியில அவ்வளவு வேலை செஞ்சுட்டு அசதியா வீட்டுக்கு போகும்போது நமக்கு எது ஒரு மன திருப்தியை கொடுக்குதுன்னா நம்ம வீட்டுல சாப்பிடுற அந்த உணவு தான். அம்மாவாக இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நமக்கு பிடிச்சவங்க கையில அந்த உணவு சாப்பிடும் போது நமக்கு அவ்வளவு மன திருப்தியா இருக்கு. அன்றைய நாள் இன்னமும் அப்படி பூர்த்தியானது போல இருக்கு. அடிப்படையில அந்த சமையல் சுவையா இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான பொருட்கள் அந்த சமையல்ல சேர்க்கிறோம், எந்த மாதிரியான கலவிகளை கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பாபாஸ் பொருட்களை கொண்டு சமைக்கும் போது அந்த சமையல் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் சுவை நமக்கு கிடைக்கும். காரணம் என்ன, எப்போதுமே எங்க போனாலும் அம்மா சமைக்கிற மாதிரி வராதுங்க, பாட்டி சமைக்கிற மாதிரி வராதுங்க, மனைவி சமைக்கிற மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட சமையல்ல நிச்சயமா பாபாஸின் பொருட்கள் இருக்கும். தலைமுறையை தாண்டி பாபாஸின் பொருட்கள் இன்றளவும் சந்தைகள்ல வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். நம்மளோட சமையல்ல எப்போதுமே ஒரு கூடுதல் சுவை இருக்கணும் என்பதற்காக பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை தேர்ந்தெடுத்து தருவித்து இயற்கையான முறையில தயாரித்து பொருள் வடிவில் கொடுக்கறதுனாலதான் நம்ம சமைக்கிற சமையல், குறிப்பா பாபாஸ் பொருட்களை கொண்டு சமைக்கும் எந்த விதமான சமையலாக இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்குது. அப்படி இல்லாமலா தலைமுறையை தாண்டி அந்த ஒரு சமையல இன்றைக்கு வரைக்கும் நம்ம அவ்வளவு சுவைத்து சாப்பிட்டு இருக்கோம் பாபாஸ் பொருட்களை கொண்டு. பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே ஆடி மாதத்தில் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் வீடு தொடங்கி ஆலயங்கள் வரைக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இந்த வழிபாடு தொடங்கி சமையல் வரைக்கும் பாபாஸின் பொருட்கள் நிச்சயமா நம்ம பயன்படுத்தலாம். இந்த மஞ்சள் பார்த்தோம்னா நம்ம வழிபாட்டிற்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பாபாஸின் மஞ்சள் தூள் இருக்கின்றது, அப்புறம் வந்து பாபாஸின் கேழ்வரகு மாவு இருக்கு. ஆடி மாதத்துல கூழ் அப்படின்றது ரொம்ப அதிகமா அம்மனுக்கு படைப்பாங்க, அதற்கு பாபாஸின் கேழ்வரகு மாவை நீங்க பயன்படுத்தலாம். இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கின்றன. உங்களின் தேவைக்கேற்ப இந்த ஆடி மாதத்தில் பாபாஸின் பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க, சரிங்களா? நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கும் நம்பிக்கைக்கும் பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:10 பாபாஸ் வழங்கும் இதே நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
2: மினல் எஃப்எம் இல் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

0: வணக்கம். இன்னும் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையா இருக்கக்கூடிய நாள் இன்று. பெரும்பாலும் அன்புக்குரியவர்கள் எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க, அவங்க கூட மனசு விட்டு பேசுங்க. வார நாட்கள் அவ்வளவு பரபரப்பா நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். வார இறுதி நாட்கள் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருக்கும் போது என்னென்ன பேசுறோம், என்னென்ன தீர்வுகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, மகிழ்ச்சியா இன்றைய நாளை நம்ம கொண்டாடுவோம். இளமை உல்லாசம் காலை 10 மணி தொடங்கி உங்களுக்காக இடம்பெறுகின்றது. அஸ்வினி வந்திருக்காங்க நிகழ்ச்சியை வழி நடத்த. கேட்க மறந்துடாதீங்க. இப்பொழுது விடை பெறுகிறேன், உங்கள் ரவி.
1: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தாய்லாந்திலிருந்து இறால் இறக்குமதி விவகாரம் தொடர்பான கலந்துரையாடல் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ மாமட் சாபோ தெரிவித்துள்ளார். அந்த அண்டை நாடு கடல் வகை உணவுகளை இறக்குமதி செய்வதற்கு விதித்த கடுமையான கட்டுப்பாடுகளின் ஒரு பகுதியாக ஜூன் 1st தொடங்கி 5 வகையான இறால்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் இடைக்கால தடை விதித்திருந்தது. அரசியல்வாதிகளிடமிருந்து அழுத்தம் பெற்றதாக இதுவரை எந்தவொரு பொதுச்சேவை ஊழியரிடமிருந்தும் புகார் பெறப்படவில்லை. இவ்வாறு பொதுச்சேவை தலைமை இயக்குநர் தன் ஸ்ரீ டாக்டர் ஒன் அகமது டாலான் அப்துல்லாசிஸ் தெளிவுபடுத்தினார். பொதுச்சேவை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த புரிதல் பணியாளர்களிடம் இருப்பதால் இத்தகைய சம்பவங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை என தாம் நம்புவதாக அவர் கூறினார். கெடா புகிட் கயு இதாம் குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தல் பாதுகாப்பு ICQS வளாகத்தில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட பயணப்பெட்டியின் உரிமையாளரை கண்டறிய காவல்துறையினர் தீவிரமாக இயங்கி வருகின்றனர். அப்பயணப்பெட்டி மீதான எந்திர பரிசோதனையின் போது அதில் போதைப்பொருள் வெடிமருந்துகள் போன்றவை இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் அர்லி அபுஷா தெரிவித்துள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடு நைஜரின் தென்பகுதியில் இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் குறைந்தது 22 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 17 பேர் ராணுவ வீரர்கள் என அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. மடாவோ நகரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளிக்கிழமை இரவு நிகழ்ந்த இந்த விபத்தில் மேலும் 37 பேர் காயமடைந்துள்ளனர். முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு ஏற்பட்டுள்ள புற்றுநோய் மேலும் பரவி எலும்புகளையும் பாதித்துள்ளதாக அவரது மகன் ஹண்டர் பைடன் தெரிவித்துள்ளார். 83 வயது பைடனுக்கு கடந்த ஆண்டு 1st தீவிரமான புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வந்த போதிலும் நோய் மேலும் தீவிரமடைந்துள்ளதாக ஹண்டர் கூறியுள்ளார். விளையாட்டு. பிஃபா அமைப்பையும் அதன் தலைவர் கியானி இன்ஃபான்டினோவையும் திட்டமிட்டு குறிவைத்து விமர்சிக்கும் முயற்சிகள் நடைபெறுவதாக அந்த உலக கார்பந்து கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் முதலீட்டின் மூலம் உலகக்கிண்ண போட்டிகள் நடத்தும் திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து இன்ஃபான்டினோ பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்று உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொடக்கமாக ஒரு உள்ளூர் பாடலை நாம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். அதனை தொடர்ந்து கலப்படம் நிகழ்ச்சியும் உங்களுக்காக ஒளிபரப்பாக உள்ளது. இப்போ வாங்க சமேசன் மணிவாரன் இசையில் யுவாஜி வரிகளில் சரேஷ் டி செவன் மற்றும் சின்மையை கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம். சுகமாய் சுப்புலட்சுமி திரைப்படத்திலிருந்து

வணக்கம் நேர்களே, இந்த ஒரு அரங்கத்திலிருந்து பிரம்மாண்டமான முறையில உங்களை சந்திக்க நாங்க வந்துட்டோம். ஜோஹோர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல், இந்த அரங்கத்திலிருந்து உங்களுக்காக இந்த வார கலப்படம் தயாரா காத்துட்டு இருக்கு. நம்ம கலைஞர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு வாரமும் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. ஆமா, நேரடியா வந்து இங்க இசைக்கருவிகள் வாசிச்சு பின்னணி இசை வழங்கி கலைஞர்கள் பாடுறதை கேட்கறது அவ்வளவு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. இந்த மாதம் வந்து மலேசியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மாதம். 12 மாதங்கள்ல இந்த ஆகஸ்ட் மாதம் வந்தாலே தேசிய தினத்தை வரவேற்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தையும் நம்ம அப்படியே நம்முடைய கலப்படம் நிகழ்ச்சியில கொண்டாட போறோம். கொண்டாட்ட தள்ளி கொடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, கார்த்திகன் மற்றும் சுகன்யா.

0: ஜோர் கூலா இது கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால். இங்கிருந்து உங்களுக்காக கலப்படம் நிகழ்ச்சி கொண்டு வந்துட்டு இருக்கோம். மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இவங்க தான் இசையை நமக்காக பின்னணி இசையை வழங்கிட்டு இருக்காங்க.
1: நிறைய பேர் அரங்கத்துக்குள்ள வந்திருக்கீங்க. நம்முடைய இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா?
0: எப்போதுமே இந்த பாடல்கள் மின்னல்ல இடம் பெறும்போது, அங்க ஒரு 80-ஆம் ஆண்டு பாடல் வரும்போது அது ஒரு உயிரோட்டம் இன்னும் அதிகமா இருக்கும். நேயர்கள் அதிகமா கேட்கக்கூடிய தீரா இசை நிகழ்ச்சி பத்தி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இப்ப 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் 80, 90, 2000 பாடல்கள் இடம் பெற்று வருது. அதுல இந்த 80க்கு ஒரு தனி உயிர் எப்போதுமே நம்ம நேயர்களுக்கு அவங்களோட கலந்த ஒரு காலம் அப்படின்னு 80-ஆம் ஆண்டு காலத்தை வந்து சொல்லுவாங்க.
1: அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு இசைஞானி பாடலை சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பட்டியல இந்த பாடலும் இடம் பெற்றிருக்கும். மன்றம் வந்த தென்றலுக்கு அப்படின்ற பாடலை பாடுறதுக்காக பொன்ரமேஷ் வராரு. வாங்க
0: பொன்ரமேஷோட தென்றலையும் அழைப்போம். இது கலப்படம்.

0: என் பேர் கீர்த்தனா, மின்னல் எஃப்எம் கலப்படம் செய்கிறாங்க. நான் அந்த என் ஃப்ரெண்ட் மூலியமாக பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். நான் இதை ரேடியோவில் தான் நான் வந்து கேட்டிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலப்படத்தில் வந்து நான் கலந்துக்கிட்டு வந்து பார்க்க வந்தது. ரொம்ப எக்ஸ்பைட்டடாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துருக்கிறதுக்கு. ரொம்ப நன்றி.
1: என் பேர் மார்கரெட். இந்த கலப்படம்லாம் முன்ன சின்ன வயசில் பார்த்தது, ஸோ ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ இப்போலாம் வந்து இந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லை. அதனால் கேட்டோடனே நான் ரேடியோ கேட்டுகிட்டே இருக்கேன் மின்னல் எஃப்எம் எப்போதுமே. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி போகணும்னு நினச்சிட்டு அதான் மகள்கிட்ட சொல்லி மகளை கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி பார்த்தோன்னே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
2: என் பேர் குணசேகரன் மாணிக்கம். நான் கூலாயிலிருந்து வரேன். தான் ரேடியோவில் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கூலாயில் வந்து கலப்பட நிகழ்ச்சி நடக்குதுன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் கூலாய் மக்களுக்கெல்லாம்.
3: நான் வந்து சுரேந்திரன். ஓகே, நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பாட்டு நிகழ்ச்சி நல்லா இருக்குது.
4: நேயர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு கலப்படம் நிகழ்ச்சி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களுக்காக மின்னல் எஃப்எம்இல் கலப்படம் கொண்டு வரப்பட்டிருக்கு.
5: இதுல என்னன்னா, நிகழ்ச்சி ஒத்திகை சமயத்திலே நிறைய நேயர்கள் வந்து நலம் விசாரித்த அந்த தருணங்களை கண்டிப்பா நினைவு கூறணும்.
4: அதோட முடிக்கிறீங்க, சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க.
5: வந்த பிறகு கூட நிகழ்ச்சிக்கு வர முடியலனால ஒத்திகையாவது நாங்க வந்து பாக்கணும் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பை எங்களுக்கு அதிகமா அந்த தருணத்துல புரிய முடிந்ததுங்க.
4: சரிங்க, இப்போ உங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாடல், 90-ஆம் ஆண்டு பாடல் மலர்களே மலர்களே. இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ ரஹ்மான் இசையில இந்த பாட்டை நம்ம எல்லாம் ரசிச்சோம். இன்னைக்கு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இவங்களுடைய இசையில இங்க ரசிக்கலாம். வாங்க,
5: கார்த்திகன் பிரியசகி இதோ உங்களுக்காக.

0: சரி, இப்போ நம்ம உங்களில் ஒருவரை பார்க்க போறோம். உங்களில் ஒருவர் சரான்சனா அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இவங்க பிரியசகியுடைய மகள்.
0: என்ன பாடல் எங்களுக்காக பாட போறீங்க? ஆமா, மகளையும் பாட வச்சிருவோமா?
1: ஆமா, அதுக்குதான்.

0: நைஸ் நல்ல பாட்டு நல்ல
1: கதையில கொடுத்துடலாம்.
2: எப்போதுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய நிகழ்ச்சிக்காக அங்க இருக்கக்கூடிய திறமைகளை அடையாளம் காணுவோம். அதுதான் உங்களில் ஒருவர் கலப்படம் நிகழ்ச்சி மூலமாவும் அந்த குட்டி பொண்ணு நல்லா பாடிட்டு போனாங்க. நீலோத்தி பாடி இருந்தாங்க,
3: இவங்க நல்லா பாடி இருந்தாங்க. அடுத்து மற்ற முறை பாடலை பாடுறதுக்காக சுகன்யாவும் காத்துட்டு இருக்காங்க.
2: மனம் விரும்புதே உன்னை, உங்களுக்கு எங்களை எவ்வளவு பிடிக்குமோ அந்த மாதிரி எங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல கைத்தட்டலோட வாங்க சுகன்யாவை கூப்பிடலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது நம்ம கலப்படம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாங்க அடுத்தது ஒரு புதிய பாடலை கேட்கலாம். பொன் ரமேஷா இந்த பாடலை பாட போறாரு. இந்த கலைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கலைஞர்கள் சின்ன பிள்ளைல இருந்து மின்னலோடு வளர்ந்தவங்க, ஆர்டிஎம்மோட வளர்ந்தவங்க. அன்னைக்கு இருந்த அந்த வானொலி ஆறு, ரங்காயன் மேரா இப்படின்னு நம்ம கூட பயணம் செய்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இளைஞர்களாக மாறி இருக்காங்க. நமக்குமே ரொம்ப மக
1: அதே மாதிரி தான் இப்ப இருக்காங்க. இப்போ உங்களுக்கு சின்ன வயசுதான். அடுத்து பொன் ரமேஷ் வாங்க பாடலாம்.

0: மியூசிக் பேன் அப்படின்னு சொல்லும் போது கலப்படம் அப்படின்னாலே அதற்கு ஒரு பெரிய பேர் என்ன அப்படின்னா, நம்முடைய இசை கலைஞர்கள் இசை மீட்ட நம்ம பாடகர்கள் பாடுவாங்க, அவங்களெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது இல்லையா.
1: நிச்சயமா இந்த கலப்படம் நிகழ்ச்சிக்கு பின்னணி இசை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மன்மதா ஃபியூஷன் பேண்ட். சரவணன் மீட்பார்வையில் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னணி இசை வழங்கி கொண்டிருக்கும் அவங்களுக்கு ஒரு பெரியதொரு நன்றியை நம்ம சொல்லிடுவோம். நம்முடைய கீபோர்ட்ல இருந்து வரப்போறோம், நீங்க அவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு மியூசிக்கோட வரப்போறீங்க. நம்ம கீபோர்டிஸ்ட் திரு செல்வம் அவர்கள்.

0: அடுத்தது நம்முடைய பேஸ் கிட்டார்ல வர்கீஸ்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சரி வாங்கண்ணே, உங்களுடைய திறமை அப்படியே மீட்டுங்கண்ணே. அடுத்தது நம்முடைய கீதாரிஸ்ட் திரு ராமு அவர்கள்.
2: அடுத்து நம்ம இவர் தான் வந்து ரொம்ப முக்கியமானவர். நேற்றுல ரொம்ப ஆச்சரியத்தோடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
0: 16 வயது நிலை நம்முடைய ட்ரம்மர் குரு கீர்த்தன்.

0: அதாங்க நம்முடைய இளம் திறமைசாலிகளை அடையாளம் காண்பது கலப்படத்துடைய முக்கிய நோக்கம். குரு கீர்த்தன் அவருக்கு பெரியதொரு பாராட்டுகள். அண்ட் அடுத்தபடியாக தபலாவில் நம்ம குமரன் ஜி அவர்கள்
1: தித்தாங்கிறதுக்கு தெருக்கிறதுக்கு தலாங்குதும் தித்தாங்கிறதுக்கு தெருக்கிறதுக்கு தலாங்குதும் தித்தாங்கிறதுக்கு தெருக்கிறதுக்கு தலாங்குது இந்த தூம் தலாங்குது இந்த தூம்.

0: அவருடைய அப்பா ரொம்ப பிரபலமான இசை கலைஞர் திரு பழனியப்பன் அவர்களுடைய வளர்ப்புல வளர்ந்த குமரன்ஜி அவருக்கும் இந்த மன்மதா ஃபியூஷன் பேண்ட் எல்லாருக்குமே ஒரு பலத்த பலத்த பலத்த கை தட்டுற இந்த வேலையில தெரிவிச்சு கோமா.
1: இசை கலைஞர்கள் தான் கலப்படத்துடைய ஒரு பெரிய பலமே. ஒரு பாடல் உருவாகுது அப்படின்னா அதுக்கு பின்னால உழைக்கிறவங்களையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். அந்த மாதிரி உழைக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வேளையில நன்றியை சொல்லிடுவோம். இந்த மன்மதா ஃபியூஷன் பேண்டுடைய இசை கலைஞர்களையும் நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும், அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை இப்போ நீங்க கேக்குறீங்க அப்படின்னா குறிப்பா மேடை படைப்பெல்லாம் தாண்டி இதற்கான ஒத்திகையே பெரிய விஷயங்க. ஏன்னா பல மாதங்களா இதற்காக வந்து ஒத்திகை செய்துதான் ஒவ்வொரு கலைஞர்களும் இங்க வந்து இசை மீட்டி நமது கலைஞர்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். நம்முடைய கலப்படம் நிகழ்ச்சியில காட்டுக்குயிலோடு நம்ம நிறைவு பெற போறோம்.
1: நேஷ் கார்த்திகன் பொன் ரமேஷ்

0: ஜோஹர் குலாய், தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் மண்டபத்தில் இருந்து மீனல் எஃப்எம் பெருமையுடன் படைத்த கலப்படம் கேட்டீர்கள். மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இசையில் மீனல் எஃப்எம் படைத்த கலப்படம் ஒரு நிறைவுக்கு வருகின்றது. இசை மேற்பார்வை சரவணன், கீபோர்ட் செல்வம், பேஸ் கிதார் வர்கேஸ், கீதாரிஸ் ராமு, தபலா டிரம் பேட் ரிதம் பேட் குமரன்ஜி, டிரமர் குரு கீர்த்தன்.
1: நிகழ்ச்சி மேற்பார்வை பவானி பழனியப்பன், நிகழ்ச்சி தயாரிப்பு பிரேமா கிருஷ்ணன்.
0: மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது
1: நான் உங்கள் மோகன்.
0: நான் தெய்வீகன் தாமரை செல்வன். மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அமெரிக்கா தெஹ்ரானுக்கு எதிரான தனது பகையை கைவிட்டு ஈரானின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை ஓர்மோஸ் நீரினை மூடப்பட்டிருக்கும் என ஈரானின் உயர்நிலை தற்காப்பு அதிகாரி மொஹமட் பக் ஜொல்காடா தெரிவித்துள்ளார். இந்த வியூக முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதையை மீண்டும் திறப்பதற்கு முன் வாஷிங்டன் தனது நடவடிக்கைகளை முறையாக செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அண்மைய மோதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு தெஹ்ரானுக்கு இழப்பீடு வழங்குவது, அமெரிக்க தடைகளை நீக்குவது, முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது ஆகியவை அந்த நிபந்தனைகளில் அடங்கும். அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற காசா அமைதி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல தயாராக இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அதேவேளை அந்த உடன்பாட்டிற்கு தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று வலியுறுத்தும் இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்குமாறும் ஹமாஸ் கேட்டுக்கொண்டது. போரினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பகுதியில் பாலஸ்தீன நிர்வாக குழுவிடம் ஆயுதங்களை ஒப்படைக்கும் அத்திட்டத்திற்கு ஹமாஸ் உறுதியளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அமைதி வாரியத்திடம் கூறியுள்ளது. முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு ஏற்பட்டுள்ள புற்றுநோய் மேலும் பரவி எலும்புகளையும் பாதித்துள்ளதாக அவரது மகன் ஹண்டர் பைடன் தெரிவித்துள்ளார். 83 வயது பைடனுக்கு கடந்த ஆண்டு மே மாதம் தீவிரமான புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வந்த போதிலும் நோய் மேலும் தீவிரமடைந்துள்ளதாக ஹண்டர் கூறியுள்ளார். நோய் பரவல் காரணமாக அந்த முன்னாள் அதிபர் கடுமையான வலியையும் உடல்நல பாதிப்புகளையும் எதிர்கொள்வதாக இருப்பினும் அவர் தொடர்ந்து தனது பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஹண்டர் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் அந்நாட்டு அரசாங்கத்தின் தற்காப்பு விரிவாக்க முனைப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டோக்கியோவின் செஞ்சோகு நிலையத்தின் முன்பு பேரணியில் ஈடுபட்டனர். மேலும் அந்நாட்டின் அணுகற்ற 3 கோட்பாடுகளை மறு ஆய்வு செய்யுமாறும் வலியுறுத்தினர். தற்காப்பு முனைப்புகளுக்காக ஆகும் செலவு நாளுக்கு நாள் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் வேளை ஜப்பான் ராணுவமயமாக்கலை நோக்கி நகர்வதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். இது வட்டார புவிசார் அரசியல் மாற்றத்தினூடே தேசிய பாதுகாப்பு கொள்கையின் தொலைநோக்கு குறித்த அந்நாட்டின் ஒரு பகுதி மக்களின் கவலையை புலப்படுத்துவதாக உள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடு நைஜரின் தென்பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் குறைந்தது 22 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 17 பேர் ராணுவ வீரர்கள் என அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. மடஹுவா நகரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளிக்கிழமை இரவு நிகழ்ந்த இந்த விபத்தில் மேலும் 37 பேர் காயமடைந்துள்ளனர். நைஜரில் சாலை விபத்துகள் அடிக்கடி நிகழும் வேளை 2025 7000 மேற்பட்ட விபத்துகளில் 1200 அதிகமானோர் உயிரிழந்ததுடன் 4400 மேற்பட்டோர் கடுமையாக காயமடைந்தனர். கனடாவின் மேற்கு பகுதியான கொலம்பியாவில் கட்டுங்கடங்காத காட்டுத்தீ பரவியுள்ள நிலையில் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியிலிருந்து 1000 மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் 9500 ஹெக்டேர் நிலம் தீக்கிரையானதாக அதிகாரிகள் கூறினர். அத்துடன் வீடுகளும் உள்கட்டமைப்புகளும் சேதமுற்றன. சமலேன், பீச்லேன் உட்பட ஹொகனகன் ஏரி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் விளையாட்டு. ஃபீஃபா அமைப்பையும் அதன் தலைவர் கியானி இன்ஃபான்டினோவையும் திட்டமிட்டு குறிவைத்து விமர்சிக்கும் முயற்சிகள் நடைபெறுவதாக அந்த உலக கார்பந்து கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் முதலீட்டின் மூலம் உலகக்கிண்ண போட்டிகள் நடத்தும் திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து இன்ஃபான்டினோ பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இதனிடையே யுஎஃபாவில் பணியாற்றிய போது தனிப்பட்ட உறவில் இருந்த பெண் ஊழியருக்கு பதவி உயர்வையும் பெரிய தொகையையும் வழங்கியதாக டெலிகிராப் வெளியிட்ட செய்தியையும் ஃபீஃபா மறுத்துள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் மறு தேர்தலை எதிர்கொள்ளும் கியானி இன்ஃபான்டினோவுக்கு எதிரான அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் உண்மைக்கு புறம்பான அல்லது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவற்றை ஃபீஃபா நேரடியாகவும் கடுமையாகவும் எதிர்கொள்ளும் என தெரிவித்துள்ளது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் மங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து 11:15 தொடங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே அமுதே தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15.
2: சமையல் என்றாலே அது லிங்கம், ஸ்லிங்கம் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்
3: லிங்கம்.
4: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க,
2: மேற்கு
5: ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
6: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.

என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். சோலை முருகன் எழுதிய இறை வணக்கம் என்ற தலைப்பிலான கவிதை இன்றைய அமுதே தமிழே நிகழ்ச்சியின் தொடக்கமாக அமைகிறது. 1943 தமிழகத்தில் பிறந்த சோலை முருகன் சுவாமி ராமதாசரின் மாணவராவார். 1960 கவிதை எழுத தொடங்கினார். மணியின் ஒளியாய் மாலை தென்றலாய் முதலாய் முடிவாய் முக்காலமுமாய் கனியின் சுவையாய் காதலின் இன்பமாய் கல்லின் தேரை கருவிற்குயிராய் தனிமை நினைவில் தாகம் வைத்தே தக்கோர் நெஞ்சில் தன்மை சேர்ப்பான் பணிவும் வணக்கமும் பண்பும் கொண்டோர் பற்றை அகற்றிய பற்றிலா வல்லோன் போற்றும் மனத்தின் புகழுமாகி புல்லாய் பூண்டாய் அனைத்துமாகி காற்றின் அசைவால் இயங்கச் செய்து காத்தும் அழித்தும் காலமெல்லாம் தூற்றும் வீணர் துணையும் காண்பர் தூய்மை திருவாய் துளங்கும் வல்லோய் கூற்றம் பணியும் இறையே என் கை கூப்பி வணக்கம் செய்வேன் ஏற்பாய் என் கை கூப்பி வணக்கம் செய்வேன் ஏற்பாய்

0: நம் மனங்கவரும் மண்மணச் சிறுகதைகள் வழங்குகிறார் மூத்த எழுத்தாளர் கோ புண்ணியவான்.
1: ஐந்தடியில் ஓர் உலகம், பாக்கு சண்முகம். பாக்கு சண்முகம் உலகத் தமிழ் பண்பாட்டுக் கழகத்தின் பல பொறுப்புகள் வகித்து வந்தவர். அவர் எழுத்துலையில் தீவிரமாக இயங்காவிட்டாலும் ஐந்தடியில் ஓர் உலகம் என்ற கதை மிகவும் பேசப்பட்ட சிறுகதை. ஒரு சிறுகதையில் ஒரு சில கதை மாந்தர்களே இருக்க வேண்டும் என்ற மரபை உடைத்து ஒரு பெருநகர தெரு மனிதர்களை கதை மாந்தர்களாக்கி சுவாரஸ்யம் குன்றாமல் எழுத முடியும் என்பதை நிரூபித்தவர் பாக்கு சண்முகம். 60களில் கோலாலம்பூர் மாநகரத்தில் பராரி ஏழைகள் வாழும் சென்ட்ரல் மார்க்கெட்டின் அருகில் உள்ள ஒரு தெருவின் ஐந்தடியில்தான் கதை நிகழ்கிறது. அவர் காட்சிப்படுத்தும் போது அந்த ஐந்தடி நம் மனக்கண் முன் விரிந்து பெரிதாகிக் கொண்டே போகிறது. அந்த இடத்தில் குப்பைகளும் சோற்றுக்களையும் சொறிநாய்களும் துர்நாற்றமும் நம் மூக்கை மூடிக்கொள்ளும் நிலைக்கு தள்ளிவிடுகிறது. இக்கதையில் குடித்துவிட்டு ஒரு விபத்தில் சிக்கி கால் உடைந்து விட்டதால் அந்த ஐந்தடிக்கு வருகிறான் அக்கிழவன். இவனால் இனி பயனில்லை என்று மனைவியால் தூக்கி எறியப்பட்டவன். அதே தெருவில் ஐந்தடியில் பலரும் வாழ்க்கை நடத்துகிறார்கள். இவர்கள் அனைவருமே இக்கதையில் ஜீவனுள்ள பாத்திரங்களாக பங்கேற்கிறார்கள். நொண்டிக்கிழவன் எப்போதும் போல எங்கேயோ அலைந்து பிச்சை எடுத்துவிட்டு படுத்துறங்க அந்த ஐந்தடிக்கு வருகிறான். அதே ஐந்தடியில் காமாட்சியும் காலம் தள்ளி வருகிறாள். தான் செய்து வந்த சிறு காய்கறி வியாபாரத்தை மாநகராட்சி கழகம் தடை விதிக்க அவள் குடும்பம் சோற்றுக்கு வழி இல்லாமல் போகிறது. பிள்ளைகள் எப்படியோ அற்றை கூலி செய்து வயிற்றை நிரப்பிக் கொள்கிறார்கள். வீட்டில் இருக்கும் காமாட்சிக்கு தான் தன் பசியை தீர்க்க வழியில்லை. அந்த நொண்டி கிழவனிடம் 30 காசு கடன் கேட்டு வாங்கி கொண்டு கடைப்பக்கம் போய்விடுகிறாள். இதை பார்த்து கொண்டிருந்த முனியம்மாவும் அக்கிழவனை அணுகி தனக்கும் 30 காசு வேண்டுமென்று கெஞ்சுகிறாள். அவனும் திட்டிக் கொண்டே பையில் இருந்து தேடி எடுத்து அவளிடம் கொடுக்கிறான். இப்படியாக பசி கொண்டலையும் ஓர் உலகத்தை காட்டிச் செல்கிறார் பாக்கு சண்முகம். அதே ஐந்தடியில் கொண்டையா நெகிழிப்பையில் சம்சுவை வாங்கி குடித்துவிட்டு எஞ்சியதை தன் மனைவிக்கு கொடுக்கிறான். அவள் குடித்து முடித்துவிட்டு காலிப்பையை வீசி எறிய அது பறந்து போய் செல்லப்பன் முகத்தில் ஒட்டி கொள்கிறது. இதனை வாசிக்கும் போதே அந்த ஐந்தடி மனிதர்கள் வாழும் சூழலும் அம்மனிதர்களின் நிலையும் எப்படி இருந்திருக்கும் என்பது நமக்கு புலனாகிறது. முகத்தில் வந்து விழுந்த சம்சுப்பை செல்லப்பனை சுருக்கென்று சினமூட்டுகிறது. அதனை தன் மேல் எரிந்த கொண்டையாவின் மனைவியை திட்ட கொண்டையாவுக்கு கோபம் பொங்கி பிரவாகம் எடுக்கிறது. அந்த வாய்ச்சண்டை அந்த இரவு முழுவதும் நீடிக்கிறது. அதே ஐந்தடியில் சத்தம் கேட்டு உறக்கம் கலைந்த சீனன் ஒருவன் அவர்களை திட்டிவிட்டு வேறிடத்தில் அடைக்கலம் தேடி போகிறான். இருந்தாலும் சண்டை நிற்கவில்லை, அது நீடிக்கிறது. இந்த அமர்க்களத்தை அத்தெரு மக்கள் வேடிக்கை பார்ப்பதில் தலைத்திருக்க நொண்டிக்கிழவனிடம் 30 காசு வாங்கிய முனியம்மா அவனுக்கு கண்ணால் செய்கை காட்டுகிறாள். அவன் அங்கிருந்து அவள் காட்டிய திசைக்கு ஓசை இல்லாமல் போகிறான். அவ்வாறு போகும்போது கிழவன் ஓர் ஆழமான குழியில் இடறிவிட அத்தெருவே அவன் பக்கம் ஓடி வருகிறது. ஏழை பராரி மக்கள் வாழும் அந்த ஐந்தடியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி கலேவரம் செய்யும் நாடகத்தை நிகழ்த்தும் மனிதர்கள் நமக்கு சிரிப்பை மூட்டுகிறார்கள். இப்படி ஐந்தடியில் நடக்கும் பலவாறான சம்பவங்களில் தொகுப்பு தான் இக்கதை. அன்றாட காய்ச்சிகளாக வரும் மனிதர்கள் படும் பாட்டையும் நம் நெஞ்சின் ஓரத்தில் அவர்கள் மீதான பரிதாபத்தை உண்டு பண்ணிவிடுகிறது. பெரும் பட்டணங்களில் சொற்ப ஊதியத்துக்கு வேலை செய்யும் எளியவர்களின் அடைக்கலமாக ஐந்தடிகள் தவிர வேறு இடம் வாய்ப்பதில்லை. அப்படியான வாழ்க்கை அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தினசரி நடக்கும் காட்சிகளையும் போராட்டங்களையும் படம் பிடித்து காட்டுகிறது ஐந்தடியில் ஓர் உலகம் என்ற இக்கதை. இந்த ஐந்தடியின் இடச்சூழல், அங்குள்ள மனிதர்களின் வாழ்நிலை, பேசும் மொழி, அந்த இடத்துக்கே உரித்தான பண்பாடு என கதை யதார்த்தம் குறையாமல் சொல்லிச் செல்வதே கதையின் வெற்றி.
2: அமுதே.

0: ஐநாவின் வளங்குன்றா வளர்ச்சி இலக்குகள் 17 திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பை விளக்கி வரும் மலாய பல்கலைக்கழக மொழி மொழியியல் போல மூத்த விரிவுரையாளர் முனைவர் செல்வஜோதி நிறைவான இலக்கு இன்று விளக்குகிறார்.
1: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் வளங்குன்றா வளர்ச்சிக்கான இலக்குகள் 17 என்ற யுனெஸ்கோ அறிமுகப்படுத்திய இலக்குகளில் இன்னொரு இலக்காக அமைந்திருக்கின்ற 16 இலக்கு நீதியும் உறுதியான நிறுவனமும் என்ற இலக்கை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதாவது இந்த இலக்கின் நோக்கங்களாக அமைந்திருப்பது அனைத்து வகையான வன்முறைகளும் குறைத்தல், இரண்டாவதாக இருப்பது சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துதல், எப்படி என்றால் ஊழலை அழிப்பதின் வாயிலாக அதனை உறுதிப்படுத்துதல், மூன்றாவதாக அனைவருக்கும் சமமான நீதியை உறுதி செய்தல். ஆக இந்த அடிப்படையிலே இந்த நீதியும் உறுதியான நிறுவனம் என்று கூறலாம் அல்லது அமைப்பு முறையும் என்று கூறலாம் இந்த இலக்கு அமைந்திருக்கின்றது. மனிதர்கள் வாழும் நிலை எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, அதாவது மனித சமூகம் ஏற்பட்ட காலத்திலிருந்தே அவர்களுக்கென்ற சில வழக்குகளும் நீதி நெறிமுறைகளும் இருக்கவே செய்திருக்கின்றது. அதாவது மனிதர்கள் நாகரிகம் அடையும் பொழுது அவர்களுடைய சின்ன சின்ன இனக்குழுக்களாக இருந்தாலும் அந்த இனக்குழுவுக்கென்று சில வாழ்க்கை முறை வாழ்வியல் முறை எழுதி வைக்கப்படாத சட்டங்களாக சிலவற்றை பின்பற்றி வந்திருக்கிறார்கள் என்பது நாம் யாவரும் அறிந்த ஒன்றுதான். சில வேளைகளில் இந்த நீதியானது ஒரு குறிப்பிட்ட வர்க்க பிரிவினருக்கு மட்டுமே சாதகமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் இருந்திருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரே வகையான குற்றத்தை செய்யும் பொழுது ஒரு பிரிவினருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தண்டனையும் அதாவது குறைவான தண்டனையும் இன்னொரு பிரிவினருக்கு வந்து அதிகமான தண்டனையும் வழங்கப்படுகின்ற ஒரு நிலை இருந்திருப்பதை நாம் நம்முடைய இலக்கியங்கள் வழியோ அல்லது நம்முடைய முன்னோர்கள் வழியாகவும் நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட முரண்பாடுகள் எல்லாருக்குமான சம நீதியை சிதைத்திருப்பதும் என்பதும் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளும்படியான சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டி அதனை வாழ்க்கையில் அல்லது ஒவ்வொரு அரசியல் அமைப்பிலும் அதை அமல்படுத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் நிறுவனங்களாக இருக்கட்டும் இதனை உறுதி செய்ய வேண்டும். இதனை வள்ளுவர் எப்படி உறுதி செய்கிறார் என்றால், நீதியை நிலைநாட்ட வேண்டுமெனில் முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டியது நடுவுநிலைமை. நடுநிலைமை இருந்தால் மட்டுமே நீதியை நிலைநாட்ட முடியும். இந்த நடுநிலைமையை பற்றி வள்ளுவர் கூற வரும் பொழுது ஒருவனுக்கு நாம் நடுநிலைமையை பற்றி அல்லது நடுநிலைமையை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு வந்துவிட்டாலும் கூட அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் என்ற செய்தியை பகிரங்கமாக வள்ளுவர் பதிவு செய்திருக்கின்றார். அதாவது கெடுவல்யான் என்பது அரியதன் நெஞ்சம் நடுவோரி அல்ல செய்யின் என்ற குரல் பாவாயிலாக பல்லுயிர்களும் அவற்றின் இயல்புகளோடும் உரிமைகளோடும் வாழ்வதற்கென்று அமைந்திருப்பது இவ்வுலகமாகும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு உயிருக்கும் வாழ்வதற்கான தகுதி இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. இது முதல்ல உள்ள ஒரு இலக்கில் கூட நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அது நிலமா இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் நிலமும் நீரும் காற்றும் இவ்வுலகத்தின் அனைத்து வளங்களும் அனைவருக்கும் உரிமையானது என்ற நிலையை மறந்து நாளைய மனிதர்களும் ஏன் நமது வழி தோன்றர்களுக்கும் கூட அதனை விட்டு வைக்க நினையாமல் மனிதன் தனக்கென்றே உலகத்தை உரிமையாக்க கொள்ள நினைத்தால் என்றால் அப்படி கொண்டு வாழ்ந்தாள் என்றால் அந்த வளங்களை கைப்பற்ற எண்ணினால் என்றால் தன்னகத்தே தனக்கான சுயநலத்திற்காக அதனை கையகப்படுத்த நினைத்தால் என்றால் பிற உயிர்களின் உரிமைகளை கை கொள்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்படி கை கொள்ளும் போதுதான் உயிரின சமநிலை பெரிதும் பாதிக்கின்றது என்று வள்ளுவத்திலும் மிக தெளிவாக வள்ளுவர் கூறியிருக்கின்றார். இந்த குறள் அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற குறட்பா வாயிலாக எவ்வாறு சம நீதியை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இக்குறப்பாவில் திருவள்ளுவர் பொருள் பற்றிய தம் அரிய கருத்தினை தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். தேடிய பொருளை பகிர்ந்து உண்ண வேண்டும், பல உயிர்களையும் காப்பாற்ற வாழும் நெறியே சிறந்த நெறியாகும் என்ற செய்தியை இந்த 17 இலக்குகளில் ஒரு முக்கியமான இலக்காக அவர் பதிவு செய்திருப்பது நம் இன்றைய நிலையிலே, அதாவது 2026 2000 முன்பு இயற்றப்பெற்ற வள்ளுவத்தின் துணை கொண்டு பார்க்கின்றோம். இந்த 17 இலக்குகளில் 16 இலக்காக அமைந்திருக்கின்ற இந்த நீதியும் நிறுவனமும் என்ற செய்தியோடு இதுவரை நாம் ஏறக்குறைய 17 வளங்குன்றா வளர்ச்சிக்கான இலக்குகள் பார்த்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு இலக்கும் தன்னகத்தே சில நோக்கங்களையும் செயல்பாடுகளையும் வரையறைகளும் கொண்டு இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதனை நமக்கு வகுத்தளித்தது யுனெஸ்கோ நிறுவனம் 2015 என்று நான் என்னுடைய முன்னுரைகளை கூறியிருந்தேன். இன்று வள்ளுவத்தின் துணை கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட எழுதி வைக்கப்பட்ட இந்த திருக்குறளில் இப்படி 14 இலக்குகளுக்கான செய்திகள் புதைந்திருப்பதும் பொதிந்திருப்பதும் தமிழர்களாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செயலாக நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது வள்ளுவம் என்று கூறும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு புதிய சிந்தனையை வந்து நமக்கு வந்து தூண்டிக்கொண்டேதான் இருக்கும். எவ்வளவுதான் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் புதிய புதிய திட்டங்கள் கொள்கைகள் வந்தாலும் அடிப்படை கொள்கைகள் மாறாத நிலையிலே வள்ளுவம் பொதுவான பல கருத்துக்களை இட்டு சென்றிருக்கின்றது மனித குலத்திற்கு. இதனை வந்து அல்ல அல்ல குறையாது அமுத சுரவி என்பது போல ஆய்வு செய்வதற்கு இதுக்கு ஒரு எல்லையை நம்ம வந்து வைக்க இயலாது. அந்த அளவுக்கு பல்துறை சார்ந்த வல்லுநர்கள் கொண்டு இந்த திருக்குறளை நாம் ஆராய்ந்து கொண்டே போகலாம். அப்படி ஆராயும் பொழுது இன்றைய சூழலில் இன்றைய ஆய்வு உலகத்திற்கு தேவையான பல விடயங்களை, அது அரசியல் சார்ந்ததாக இருக்கட்டும், சமூகவியல் சார்ந்ததாக இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கட்டும், இப்படி எல்லா நிலையிலும் மிக பொருத்தமாக ஏற்றதாக வள்ளுவத்தில் செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை கூறிக்கொண்டு இந்த வாரத்தோடு இந்த வளங்குன்றா வளர்ச்சிக்கான இலக்குகள் 17 என்ற தலைப்பில் தொடர் உரையாற்றி வந்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த அமுதே தமிழே நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் முனைவர் சங்கர் அவர்களுக்கும் மின்னல் FM பண்பலைக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: உலக அமைப்புக்கு அமைப்பு வழங்கிய வள்ளுவரின் சிந்தனைகள், மக்கள் வாழ்வியல் பொருள்கள், அறம் பொருள் இன்பமாய் ஏற்றம் தரும் ஏடல்களை கடந்த பல வாரங்களாக நம்முடன் பகிர்ந்து கொண்ட முனைவர் செல்வஜோதிக்கு நன்றி.

0: மலேசிய தமிழாசிரியர் அறவாரியமும் மலேசிய தமிழ் இலக்கிய ஆசிரியர் கழகம் இலக்கியகமும் ஞான வெள்ளம் என்ற இலக்கிய பேருரைக்கு ஏற்பாடு செய்திருந்தன. மலாயா பல்கலைக்கழகத்தில் July 26 நடந்த அந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் பொழிவாற்றினார். பொழிவுக்கு பிறகு அமுதே தமிழே நிகழ்ச்சிக்காக நகைச்சுவையும் தமிழும் என்ற தலைப்பில் அவர் நேர்காணல் வழங்கினார்.
1: மதுரையில் நகைச்சுவை மன்றத்தை நான் ஒரு 35 மேல நடத்திட்டு வர்றேன். 20 நகைச்சுவை மன்றத்தை நடத்திருக்கு தொடங்கி வச்சிருக்கிறேன். விடவிய அமெரிக்காவில் டேலஸில் நான் வந்து தொடங்கி வச்ச நகைச்சுவை மன்றம் நடந்துகிட்டு இருக்கு. லண்டன்ல நான் தொடங்கி வச்ச நகைச்சுவை மன்றம் இருக்கு. இதிலெல்லாம் என்ன செய்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளை நாங்கள் மேடை ஏற்றி அவர்களுக்கு நகைச்சுவை சொல்ல பழகி கொடுக்குறோம். எப்படி பழகி கொடுக்குறோம்? ஆபாசமாக பேசாத, அமங்கலமாக பேசாத, பிறர் மனம் நோக பேசாதன்னு சொல்லி கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எந்த படத்துலையும் நகைச்சுவை நடிகர் தீமை செய்ய மாட்டார். அதுபோல் நகைச்சுவை உணர்வுள்ளவர்கிட்ட யாருக்கும் கெடுதி செய்யணுங்கிற எண்ணம் ஏற்படாது. அதனால் எழுத்தில், பேச்சில், வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க பழகி கொண்டால் அதுக்காக வேற என்னங்க வேணும்? ஒரு செய்தியை சொல்லி நான் வந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வழக்கமாக கேட்போம், வீட்டில் சண்டை வராதா, அப்படி இருக்காதா, இப்படி இருக்காதான்னு கேட்பாங்க. எல்லா வீட்லையும் இருக்கும் சண்டை, இல்லாமலாம் இருக்காது. அதுகளை நாம் அதை எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. வகுப்பறையில் இதை எப்படி பண்ணலாம்? ஒரு தடவை நாளைக்கு தேர்வுன்னு சொன்னேன். ஒரு பைசு, ஐயா முக்கியமான கேள்வியில்னு சொல்லுங்க அப்படின்னா எனக்கு கோவம் வந்துச்சு. ஏடா என்ன முக்கியமான கேள்விலன்னு சொல்லி சொல்கிற கொஸ்டின் அவுட் பண்ணி சொல்கிறேன் உட்கார்றா அப்படின்னேன். இன்னொரு பையன் இருந்துச்சு, ஐயா அவன் கிடக்குறாங்க, நீங்கள் முக்கியமில்லாத கேள்வியெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா. ரெண்டு ஒன்று தான், ஆனால் அவன் சொன்னோடனே நானும் திரிச்சிட்டேன். அதே போல் நானும் மனைவியும் ஒரு முறை ஆஸ்திரேலியா போயிருந்தப்ப இந்த கங்காரு பறவைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வனவிலங்கு இதுக்கு போயிருந்தோம், சஃபாரி மாதிரி ஒன்று. அப்போ அன்ன பறவைகள் அங்கே அதிகமாக உலாவிக்கிட்டு இருந்துச்சு. அதில் நமக்கு அவங்க அந்த பொறி இது மாதிரி நம்ம ஊர்களெல்லாம் மீன் போட்டால் மீனுக்கு பொறி போடுவோம், அது வந்து சாப்பிட்றத பார்த்துட்டு இருப்போம். அது மாதிரி உயிரினங்களுக்கு ஏதாவது கொடுப்போம். இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த அன்ன பறவைகளுக்கு கொடுக்கறதுக்கு நிலக்கடலை பருப்பு மாதிரி அது வச்சு கொடுக்க சொல்கிறாங்க. நான் என் மனைவிட்ட வாங்கி கொடுத்து நீ கொடுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க கையில் வச்சுருந்தாங்கள நிறைய அன்ன பறவைகள் வந்து சுற்றிக்கிடுச்சு, வந்து டக்கு டக்கு டக்குன்னு கொத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அவங்க கொஞ்சம் கோபமாக சீக்கிரமாக எடுங்க, இங்கே பாருங்க கையில் கொத்துது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே இல்லை நான் சீக்கிரம் எடுக்க மாட்டேன்ல, எது அன்னம்னு எனக்கு தெரியல, அதனால நான் வந்து கொஞ்சம் தயங்கிட்டேன். தவறு எடுத்துட்டேன். உடனே அவங்க தன்னேறியாகவும் சிரிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த அன்னப்பறவைகளும் கூட சிரிச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது எங்கும் நிறைந்திருக்குது, நாம் அதுக்கேற்றபடியாக அதை நுகரும் தன்மையோடு இருந்தால் போதும். வண்டுக்கு தெரியாதா எந்த மலரில் எவ்வளவு தேன் இருக்கும்னு? அதுபோல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடுவோம், அனுபவிப்போம், மற்றவர்களுக்கு வழங்குவோம், மகிழ்வோம், மகிழ்விப்போம். உலகம் இனிமையானது, எல்லாம் இன்பமயம்னு ஒரு பாடல் இருப்பதைப் போல இனிமையான அந்த இன்பத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அதுதான் வாழ்க்கையினுடைய நெறிமுறை. அன்புடன் ஞானசம்பந்தன்.

0: ஜூலை 26 நாள் இப்போ அருணகிரிநாதர் மன்றத்தின் ஏற்பாட்டில் லிம் கார்டனில் மன்ற தலைவர் மகப்பேறு நிபுணர் மருத்துவர் வ ஜெயபாலனின் தினசரி வாழ்க்கைக்கு திருப்புகள் என்ற நூல் வெளியீடு நடைபெற்றது. அந்த வெளியீட்டு விழாவில் உலக புகழ்பெற்ற ஆன்மீக பேச்சாளர் பேராசிரியர் கி சிவக்குமார் திருப்புகழே மருந்தும் விருந்தும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றினார். அதன் ஒரு பகுதியை கடந்த வாரம் கேட்டோம். மறுபகுதி இவ்வாரம் தொடர்கிறது.
1: இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை நாம் கருதுவதே இல்லை. அதை ட்ரெயின் பண்ணணும், அதை புரிந்து பண்ணணும், அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்படியெல்லாம் இந்த ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத நாம உணராமல், நம்முடைய மனதை செம்மைப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை செம்மையாவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே மனதை செம்மைப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு டூல் சாதனம் எது என்று கேட்டால் நம்முடைய திருப்புகழ். இந்த திருப்புகழை அன்றாட வாழ்க்கைக்கு மனதிற்கு நிம்மதி ஊட்ட, மனம் அமைதி உற என்றெல்லாம் பல்வேறு வகைகளிலே நம்முடைய ஜெயபாலன் அவர்கள் இந்த நூலை செய்திருக்கிறார். புவியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைப்பாட அடிமைதன கருள்வாயே என்று கேட்கிறார் அவர். ஆனாலும் நமக்கு கிடைச்சிருக்கிறது 1310-12 தான் திருப்புகழ் கிடைச்சிருக்கு. ஆனா நாம கிடைச்சதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த திருப்புகளிலேயே நம்முடைய டாக்டர் மருத்துவர் அவர்கள் மிக சிறப்பாக, அதாவது விளக்க உரை என்று சொல்லாமல் அதனுடைய நுட்ப உரையாக தந்திருக்கிறார். ஒரே ஒரு செய்தி சொல்ல வேண்டும், அவர் இந்த வாழ்க்கையிலே மரணத்தை பற்றி ஒரு குறிப்பு வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில் இளமை காலத்தை போல, நடுத்தர வயதை போல, முதுமை காலத்தை போல, இறப்பு என்பதும் வாழ்க்கையில் ஒரு பருவம்தான். இந்த எண்ணம் ஒரு பக்குவத்தின் விளைவு. இந்த பக்குவம் இறை வழிபாட்டில் தான் வரும் என்று அவர் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார். இது போலத்தான் நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்கார். ஆகையினாலே இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார், பிரபஞ்ச வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தித்தான் நாம் இறைவனை தெரிந்து கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த இறை வழிபாடு என்பது பிரபஞ்சம் சம்பந்தப்படாத ஒரு வாழ்விற்காக அது என்கிறதை நம்முடைய அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதை ஒரு திருப்புகளிலே அடியேன் அதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த உயிர் இந்த உடம்பிலே இருந்து கொண்டு இந்த மனம் முதலான கருவிகளை பயன்படுத்தி கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது. அப்படி அனுபவித்துக் கொண்டு இருக்கிற பொழுது இந்த உயிரானது இந்த உடம்பிற்குள்ளே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு கருவிகளை போட்டு இந்த உடம்போடு இணைத்து வைத்திருக்கிறார். அதுல ஒரு 35 கொக்கிகள் மாட்ட பெற்று இருக்கின்றன உறக்கத்திற்கு போகிற பொழுது. அதாவது இந்த உடம்பிற்கும் இந்த உயிருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு 35 கொக்கிகள். அந்த நனவு நிலையில 35 கொக்கிகளும் மாட்டப்பெற்ற நிலையிலே தான் நாம் இந்த பிரபஞ்சத்திலே கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் வாயால் பேசுவதும் கைகளால் செய்வதுமான இத்தனை தொழில்களையும் நாம் செய்து கொண்டிருப்பது உயிர் இந்த 35 கொக்கிகளும் மாட்டப்பெற்றிருந்தார். இந்த 35 கொக்கிகளிலே 10 கொக்கி கழண்டு விட்டது என்று சொன்னால் 25 கொக்கிகளிலே அது உறக்கத்திற்கு போய்விடுகிறது. அப்ப நனவு நிலையிலே 35 கொக்கி இருந்தது, கனவு நிலையில 10 கொக்கி கழண்டு 25 கொக்கியோட இருக்கும். இந்த 25 கொக்கியோட இருக்கிற பொழுது அதுக்கு அனுபவமானது ஒரு விசித்திரமான அனுபவமாக நிகழும். ஆனால் கனவு என்று சொல்லுவது நமக்கு எத்தனை நேரம் வருகிறது என்று கேட்டால், நாம் 3 வருகிறது, 5 வருகிறது, 7 வருகிறது என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆய்வாளர்கள் நமக்கு கனவு அதிகபட்சம் 30 செகண்டில் இருந்து 50 செகண்ட் தான் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால நாம கனவு ரொம்ப நாளை பாக்குற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு நாலஞ்சு நாள் சேர்ந்து சீரியல் மாதிரி பாக்குற மாதிரி கனவு காணுவோம். இந்த கனவு என்பது ஒரு 25 கொக்கியோட பாக்குறது, அது உடனே ஸ்லிப் ஆயிடும். அப்ப என்ன சொல்லுகிறார்கள், உயிர் இங்கே அமர்ந்திருக்கும், புருவ மத்தியில இருக்கும், அப்பொழுதுதான் நாம வந்து சாக்கிரமெண்ட் சொல்லக்கூடிய நனவு நிலையில இருக்கும், இங்கதான் இருக்கும். அது மெதுவா இறங்கி கண்டத்துக்கு இறங்குகிற பொழுது உறக்கம், அது கனவு என்பார்கள். அப்படி இறங்கி இங்க நெஞ்சத்துக்கு, இந்த இதயத்துக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அதுதான் அதனுடைய கனவு நிலை.

0: கடந்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 7 நாள் கவிஞர் சினி நைனா முகமதுவின் 12 ஆண்டு நினைவு நாள். அன்னாரது சேவையை நினைவு கூறுகிறார் கவிஞர் நடத்திய உங்கள் குரல் துணை ஆசிரியர் சு கமலா.
1: மலேசிய நண்பர் 80களில் முதல் முதலாக பினாங்கில் தொடங்கப்பட்ட போது அதன் உரிமையாளரான சிக்கந்தர் பாட்சா அவர்கள் இவரின் நண்பர். ஆகவே கவிஞர் சேதி நினைவு முகமது அவர்களை முதன்மை ஆசிரியராக நியமித்தார். ஆக இந்த மலேசிய நண்பனின் முதல் ஆசிரியர் வந்து இவர்தான். உங்கள் குரல் பத்திரிகையை அவர் இலக்கண இலக்கிய இதழாக கொண்டு வந்திருந்த போது பல ஆசிரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவரை நெருங்கி வர ஆரம்பித்தார்கள். அவர்களில் முதன்மையானவர் முனைவர் சு குணசீலன். இவர் அதனை ஒரு நல்ல இடைநிலை பள்ளி கல்லூரி போன்றவற்றுக்கு உகந்த வகையில் அந்த இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் படைத்தால் இன்னும் அதனை வந்து அவர்களிடம் கொண்டு செல்ல முடியும், வியாபாரமும் இன்னும் விரிவடையும் என்று ஒரு நல்ல கருத்தினை கொண்டு வந்து அதன் பிறகு எங்களுக்கு மிகுந்த ஒரு துணையாக இருந்து அந்த பத்திரிகையை அந்த மாதிரியே, அதாவது மலாயில் வெளிவரும் டேவான் மஷாரக்கா, டேவான் சாஸ்திரா போன்று இதனை உருவாக்க வேண்டும் என்று கூறி அதனை நாங்கள் செய்வதற்கும் துணையாக இருந்தார். அதன் பிறகு பல ஆசிரியர்கள் கை கொடுத்தனர். அவர் தம்மிடம் இருந்த கல்வி செல்வத்தை கொஞ்சமும் கஞ்சத்தனம் இல்லாமல் எல்லோருக்கும் வாரி வழங்க தயாராக இருந்தார், வழங்கவும் செய்தார். ஆனால் மிகச்சிலரே அவரிடம் அணுகி அதனை பெற்றுக்கொண்டனர். இப்பொழுது கடந்த ஆண்டு விடியல் வெளிச்சம் என்ற அவரது கட்டுரை தொகுப்பை நூலாக்கம் செய்து அவரது குடும்பத்திடம் வழங்கியுள்ளோம். அவர்கள் விரைவில் அதனை வெளியிடுவார்கள் என்று நம்புகின்றோம். அவரது கொள்கை, இலக்கியம் என்பது இலக்கு உடையது, இலக்கு கூட்டல் ஈயம்தான் இலக்கியம். ஆகவே இலக்கியம் படைப்பவர்கள் இலக்கு கொண்டிருக்க வேண்டும், அந்த இலக்கை நோக்கிதான் அவர்கள் படைப்பு இருக்க வேண்டுமே என்று தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பார். அதனால் தான் அவரது இதழில் அவரது புகைப்படம் ஒன்று கூட இறுதி வரையிலும் வெளியாகவே இல்லை. தன்னை பற்றி செய்தியையும் அவர் குறிப்பிட மாட்டார்.
0: சு கமலா கைவண்ணத்தில் 1987 ஆண்டு வெளியீடு கண்ட தீ மலர் எனும் குறுநாவல் மறுபதிப்பாக தற்போது வெளிவந்துள்ளது. வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்நூல் 1986 ஆண்டு சா அ அன்பானந்தன் இலக்கிய பரிசு வாரியத்தின் போட்டிக்காக எழுதப்பட்டு 1000 மலேசிய ரிங்கிட்டை முதல் பரிசாக பெற்றதோடு 1987 சிறந்த மலேசிய நூலுக்கான டத்துக்கு பத்மநாதன் விருது பெற்ற படைப்பாகவும் விளங்குகிறது. முதல் பதிப்பு அச்சாகி 39 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபதிப்பாக மீண்டும் மலர்ந்திருக்கும் இந்த தீ மலர் குறுநாவல் அன்றைய மலாக்காவின் ஆட்சி முறையையும் அதன் வீழ்ச்சியையும் வரலாற்று செய்திகளோடு சுவையாக விவரிக்கின்றது.

மலேசியர் அனைவரும் மண்ணின் மனத்தோடு தேசிய காற்றை உள்வாங்கிக் கொண்டிருக்கும் மாதம் இது. வே சங்கு சண்முகத்தின் நமது நாடு என்ற கவிதை இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைவாய் அமைகிறது. 1972 வெளிவந்த கவிதை இது. இந்த நாடு எங்கள் நாடு, இந்த நாட்டு மண்ணிலே இன்றிருக்கும் உயிர்கள் யாவும் எங்கள் தாயின் பிள்ளையே. இந்த வானம் எங்கள் வானம், இந்த வானின் மீதிலே இங்கும் அங்கும் ஓடும் மேகம் எங்கள் தாயின் கூந்தலே. பாடு தென்றல் எம் இனத்து பண்பெடுத்து பாடிட, ஓடும் ஆறு இங்கிருப்போர் ஒற்றுமையை கூறிட. காடு மேடு சீர்படுத்த காதல் கொண்ட தந்தையர், நாடு மலை நாடிதென்று நாவினிக்க பாடுவோம். நான் பிறந்து நான் வளர்ந்து நான் மணந்த நாட்டிலே வீண் குழப்பம் இல்லை, இல்லை வேற்றுமைகள் இல்லையே. தேன் சுரக்கும் பூவடா நம் தேச மக்கள் நெஞ்சமே, வீண் பகைக்கு வித்திடோம் வீணர்களை விட்டிடோம். வந்து வந்து மக்கள் கூடி வானளாவச் சேரினும், தந்து தந்து பாலமுதம் தாங்கி வந்த அன்னையை சிந்து பாடி கைகள் கூப்பி சிறங்கவிழ்ந்து வாழ்த்தியே, எந்த நாளும் என்ற நாவி உண்டனுக்கே என்றிடு. சிந்து பாடி கைகள் கூப்பி சிறங்கவிழ்ந்து வாழ்த்தியே, எந்த நாளும் என்ற நாவி உண்டனுக்கே என்றிடு. மீண்டும் அடுத்த ஞாயிறு சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பயணப்பெட்டிகளின் உள்ளடக்கத்தை சோதிக்கும் இயந்திரங்களை மேம்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் ஆராயவுள்ளது. இந்நடவடிக்கை பாதுகாப்பை வலுப்படுத்தும் அதேவேளை பயணப்பெட்டி சோதனையின் ஆக்கத்திறனையும் அதிகரிக்கும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தின் இஸ்மாயில் தெரிவித்தார். குறிப்பாக நாட்டின் நுழைவாயில்களில் நவீன சோதனை கருவி பயன்பாட்டை ஆராய்வதற்கு அரசாங்கம் என்றுமே தயாராக உள்ளது என அவர் கூறினார். பேரா தமான் பத்துகாஜா பர்டானாவில் உள்ள வீடொன்றில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதோடு வீட்டு உரிமையாளருக்கு காயம் விளைவித்ததாக நம்பப்படும் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான 54 வினாடி காணொலி சமூக வலைதளத்தில் நேற்று பரவியதையடுத்து 30 வயது மதிக்கத்தக்க ஆடவர் நேற்றிரவு 9:50 வாக்கில் ஜலான் கிளேடாங் அருகே கைது செய்யப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி மன்னூர் ஐவான் முகமது தெரிவித்தார். காலை நிலவரப்படி எல்லை தாண்டிய புகை மூட்டம் காரணமாக சரவாக்கில் 5 பகுதிகளில் ஆரோக்கியமற்ற காற்று மாசுபாடு குறியீடு IPU பதிவாகியுள்ளது. கூச்சியில் 153 சமரஹானில் 156 சரியானில் 170 பின்துலுவில் 156 சமாலாஜுவில் 151 அவை பதிவானதாக காற்று மாசுபாடு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு APIIMS தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் கடும் வெப்ப அலை நிலவுவதால் அங்கு வேளாண் பொருள்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. 100 கிராம் பசலைக்கீரையின் விற்பனை தற்போது 152.3 விழுக்காட்டிற்கு அதிகரித்துள்ளது. இதே காலகட்டத்தில் 10 வெள்ளரிக்காய்களின் விலை 54.8 விழுக்காட்டிற்கு உயர்வு கண்டுள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. மேலும் வெப்ப அலை காரணமாக 900-1602 கால்நடைகள் மடிந்தன. அவற்றில் 95 விழுக்காடு கோழிகளும் வாத்துகளும் அடங்கும். வெனிசுவேலாவின் ஒலிம்பிக் எடை தூக்கும் பிரிவின் வெள்ளிப்பதக்க வீரர் ஜூலியோ மயூரா சாந்தோ டொமிங்கோவில் நடைபெற்ற 2026 மத்திய அமெரிக்க கரீபியன் விளையாட்டுப் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். முன்னதாக 2 நிலநடுக்கங்களால் லக்காயிரா பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த போது இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க மயூரா நேரடியாக சென்று உதவியிருந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பாடல்களை விரும்பி கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம். யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்களா, மனசுல இவங்க யோசனையா இருக்கு, இவங்களடா பார்க்க போயிட்டு இருக்கேன், அல்லது இல்லங்க சும்மா ஒரு பாடல் அவங்களுக்காக கேட்கலாமே நினைச்சேன் அப்படின்னு சொல்றீங்களா, அழைத்து எங்களோட

இன்றைய நிகழ்ச்சியில் நீங்க தாராளமா எங்களுக்கு அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் பயணத்துல இருக்கீங்க அல்லது வாழ்த்து சொல்ல போறீங்க அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3328255337 4768. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே இந்த ஒரு தனி ஆர்வம் ஆவல் நமக்குள்ள வந்துடும். வாரத்திலேயே எல்லாருக்கும் பிடிச்ச நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையா தானே இருக்கக்கூடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது தாங்க இல்ல, வாரத்திலேயே நிறைய நபருக்கு பிடித்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேலை நாளாக இருந்தாலும் விடுமுறை நாளாக இருந்தாலும் அதிகமானோர் வந்து வாக்களித்த ஒரு நாள், எங்களுக்கு இந்த நாளை பிடிக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு நாள் சனிக்கிழமை தான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையை நம்ம வந்து தவற விட வேண்டாம். எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு விஷயங்களை செய்திருங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாங்க டி சி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு வரலாம்.

0: அவ பேர் சந்திரடா.
1: ராகா ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்ற பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, அடுத்ததாக வந்து சிவனேஸ் அழைப்புல இருக்காங்க, அவரோட தான் பேச போறோம். வணக்கம் சிவனேஸ், எந்த பக்கத்துல இருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், தற்போதைக்கு நான் பிஜேல இருந்து அழைக்கிறேன்.
1: பிஜேல வானிலை எல்லாம் எப்படி இருக்குது?
2: வானவில்லை, நேற்று இன்னைக்கு பரவாயில்ல.
1: இன்றைக்கு பரவாயில்லன்றீங்க, அப்ப நேற்று எப்படி இருந்தது?
2: நேற்று கொஞ்சம் மந்தமா இருந்துச்சு, ஆனா அதுக்கு முதல் நாள் வந்து ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு.
1: அப்படி கலப்படமா தான் இருக்கு. சரி சிவனேஸ், சொல்லுங்க, யாருக்காக என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
2: ஓகே, நான் எனது அருமை நண்பர் கோமதி முருகனுக்கு காட்டுமல்லி விடுதலை படத்துல இருந்து கேட்க விருப்பப்படுறேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததான் பாடலை கேட்கலாம். மிக்க நன்றி அழைத்தமைக்கு.
2: நன்றி.
1: சரி நேயர்கள், நீங்களும் வந்து பயணத்துல இருக்கீங்களா அல்லது பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க போறீங்களா? நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை.
1: லிங்கம்ஸ். மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்கு தானே?
3: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
4: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
3: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
5: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன், ஆனா
3: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரமா உங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
6: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
7: தொழுகை நேர அறிவிப்பு.
8: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் வைஷ்ணவி அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வைஷ்ணவி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல?
1: நான் வீட்டுல ஒண்ணுமே பண்ணல.
0: ஒண்ணுமே பண்ணல, சும்மா இருக்கீங்களா?
1: ஆமாக்கா, சும்மா இருக்கேன்.
0: அம்மாவுக்கு எல்லாம் உதவி பண்ணலையா?
1: இல்லக்கா, அது நம்ம பாலிசிலே இல்ல.
0: அப்படி சொல்லலாமா? அம்மா என்ன அடி பின்ன மாட்டாங்க?
1: என்ன
0: பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: அக்கா, நேத்து வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கு வந்து பர்த்டே, சிக்ஸ்ல இருந்தே நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ அவங்களுக்காக நான் ஒரு பாட்டு கேட்கணும் அக்கா. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டா போடுங்க.
0: என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க.
1: எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டும் பிடிக்கும். நண்பன் படத்துல இருந்து போட்டா கூட பிரச்சனை இல்லை.
0: நிச்சயமா அடுத்ததா பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட
0: சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம் 90ஆம் ஆண்டிலே லிங்கம்.
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மின்னல் FM.
4: சாலம்ல இருந்து கமல் பேசுறேன்.
5: கமலம்மா சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
4: குடும்பத்துக்காக வந்து ஒரு நல்ல பாட்டா போடுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன்.
5: ஏன் குறிப்பிட்டு இன்றைக்கு குடும்பத்துக்காக பாடல் கேக்குறீங்க?
4: எங்க குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து எனக்கு வந்து என் பிள்ளைங்களுக்கு, மருமக மருமகளுங்க, பேர பிள்ளைங்களுக்கு, என் கணவருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாட்டா போடுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன்.
5: நிச்சயமாமா, நிச்சயமா.
4: உங்களுக்கும் அந்த பாட்டு பிடிக்கணும், அந்த மாதிரி போடுங்க.
5: ஓ, அந்த மாதிரி போடணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே போட்டுருவோம்.
4: ஆமா, மின்னல் எப்பம் குடும்பமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து பாடல ஒளிபரப்பிடலாம். நன்றி.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
0: தொண்ணூறாம் ஆண்டில்
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
3: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம், சந்திரா பேசுறேன்.
5: சந்திரா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
4: என் மகளுக்காக. நாளைக்கு
5: என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க அவங்களுக்காக?
4: அவங்களுக்கு வந்து பத்தவைக்கும் பருவக்காரம் அந்த பாட்டு பிடிக்கும்.
5: ஓ, அந்த பாடல உங்களுக்கு பிடிக்குமா? சரி, நிச்சயமா நிச்சயமா அடுத்ததா பாடலை கேக்கலாம்.
4: நன்றி.
5: அஞ்சனா, அஞ்சனாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள்.
4: Thank you.

0: வணக்கம், நான் மகேஸ்வரி பேசுகிறேன்.
1: மகேஸ்வரி சொல்லுங்கம்மா, என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
0: எனக்கு என் தோழிக்கு நேற்று பிறந்த நாள், அவங்களுக்காக ஒரு பாட்டு கேட்கணும்.
1: என்ன பாடல்?
0: அவங்க பேரு வந்து விஜயலலிதா, அவங்க வீட்டுக்காரு வந்து அன்பழகன், சின்ன தாய் வைஷ்ணவி, தர்ஷன், இவங்க ஃபேமிலி. அவங்களுக்காக நான் மகேஸ்வரி. என்ன பாட்டா இருந்தாலும் போடுங்களேன், நல்ல பாட்டு, பிறந்த நாள் பாட்டா போடுங்க.
1: நிச்சயமா. நன்றிமா.
0: நன்றிமா. வணக்கம்.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
4: இன்றைய இளமை உல்லாசம் அங்க தின்ன நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நேரம் போனதே தெரியல, அப்படி பரபரப்பா உங்களோட பேசிக்கிட்டு இந்த பாடல் எல்லாம் கேட்ட பிறகு நேரத்தை பார்த்தா ஐயோ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆயாச்சு. இப்போ அடுத்ததாக இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோட பேச கிஷன் ரொம்ப அவளோட காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியும் கேளுங்க. எப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப ரொம்ப அப்படி விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து மீன்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்ப நான் கிளம்புறேன்.

0: பயண பெட்டிகளின் சோதிக்கும் இயந்திரங்களை மேம்படுத்த அரசாங்கம் முனைப்பு. சமூக நலக் கொள்கை தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பயண பெட்டிகளின் உள்ளடக்கத்தை சோதிக்கும் இயந்திரங்களை மேம்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் ஆராயவுள்ளது. இந்நடவடிக்கை பாதுகாப்பை வலுப்படுத்தும், அதேவேளை பயண பெட்டி சோதனையின் ஆக்கத்திறனையும் அதிகரிக்கும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசுத்தின் இஸ்மாயில் தெரிவித்தார். குறிப்பாக நாட்டின் நுழைவாயில்களில் நவீன சோதனை கருவி பயன்பாட்டை ஆராய்வதற்கு அரசாங்கம் என்றுமே தயாராக உள்ளது என அவர் கூறினார். தற்போது விமான நிலையங்களில் இருக்கும் பயண பெட்டி உள்ளடக்க சோதனை இயந்திரங்கள் நல்ல முறையில் இயங்கும், அதேவேளை ஆபத்தான பொருள்கள் எளிதில் அடையாளம் காணும் திறனை கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் கால மாற்றத்திற்கு இணங்க நவீன கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில் அரசாங்கம் தயக்கம் காட்டாது என்றார் அவர். இதனிடையே அகதிகள் பதிவு ஆவண திட்டத்தின் மூலம் தற்போது அடையாளம் காணப்பட்டு வரும் மியான்மர் அகதிகள் குறித்த முதற்கட்ட தரவுகள் இவ்வாண்டின் நான்காம் காலாண்டில் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்துறை அமைச்சர் மலேசிய குடிநுழைவுத்துறை மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் இணைந்து அதற்கான தரவு சேகரிப்பு பணிகளை தற்போது மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் தெரிவித்தார். இத்தரப்பினர் தொடர்பான சிக்கல்களை ஒருங்கிணைந்த முறையில் கையாள்வதற்காக அமைச்சு குடிநுழைவுத்துறை வாயிலாக அகதிகள் பதிவு ஆவண திட்டத்தை செயல்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். சமூக நலக் கொள்கை தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் பேரிழப்பு அல்லது வாழ்க்கை அழுத்தங்களை எதிர்நோக்கும் மக்களுக்கு நியாயமான ஆதரவும் பாதுகாப்பும் வழங்கப்படுவதை உறுதி செய்ய இயலும் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். ஒரு மாநிலத்தின் மேம்பாடும் வளப்பமும் அதன் மக்களின் சமூக நலனை பாதுகாப்பதற்கு ஈடாக நகர்வது அவசியம். அனைவரும் ஒரே மாதிரியான வாழ்க்கைச் சூழலை கொண்டிருப்பதில்லை என்ற உண்மை உணரப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். வரவிருக்கும் மலாக்கா சட்டமன்ற தேர்தலுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக பரிசான் நேஷனலின் வெளிப்படைத் தன்மையை நம்பிக்கை கூட்டணி பகதன் ஹரப்பான் வரவேற்றுள்ளது. அதனை ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கருதுவதாக பிஹெச் தொடர்பு இயக்குநர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். மலாக்காவின் எதிர்காலம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மைக்காகவும் அந்த திறந்த மனப்பான்மை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். சரவாக்கில் எல்லை கடந்த புகை மூட்டம் காரணமாக 5 பகுதிகளில் ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூச்சிங்கில் 153, சமரஹானில் 156, சரியானில் 170, பேந்துலுவில் 156 மற்றும் சமலாஜுவில் 151 என ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளதாக காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாள்களில் சரவாக்கில் 19 பகுதிகளை உட்படுத்தி கடுமையான புகை மூட்டம் ஏற்படும் என மாநில துணை முதல்வர் டாக்டர் அமர் டக்லஸ் உங்க அம்பாஸ் கூறினார். ஸ்லாங்கூர் மாநிலத்தின் 2வது பெருந்திட்டம் RS2 மாநிலத்தின் முன்னேற்றத்தின் பலன்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நியாயமாகவும் சமமாகவும் சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். 2026 முதல் 2030 ஆண்டு வரை செயல்படுத்தப்படும் RS2 6 முக்கிய இலக்குகளின் கீழ் 25 முன்னுரிமை துறைகளையும் 98 முனைப்புகளையும் உள்ளடக்கியுள்ளது. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதுடன் மாவட்டங்களுக்கிடையேயான சமநிலையான வளர்ச்சி, மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற பரிவுமிக்க ஸ்லாங்கூர், திறமையான மக்கள் நட்புறவு அரசாங்க சேவையை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். ஸ்லாங்கூர் சுக்மா போட்டிகளின் மூலம் சிப்பாங் மாவட்டத்தைச் சேர்ந்த உள்ளூர் வணிகர்கள் 200,000 ரிங்கிட் வருமானம் ஈட்ட முடியும் என சிப்பாங் நகராட்சி மன்றம் MP சிப்பாங் எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளது. சுக்மா போட்டிகள் நடைபெறும் அனைத்து இடங்களிலும் 30 உள்ளூர் தொழில் முனைவோருக்கு விற்பனை தலங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எம்பி சப்பாங் தலைவர் டாக்டர் அனி அகமது தெரிவித்தார். 2026 சுக்மாவுக்கான போட்டித் தளங்கள், செயலணியியல், பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரா தாமான் பதுகாச்சா பர்டானாவில் உள்ள வீடொன்றில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதோடு வீட்டு உரிமையாளருக்கு காயம் விளைவித்ததாக நம்பப்படும் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் நேற்று பரவியதை அடுத்து 30 வயது மதிக்கத்தக்க ஆடவர் நேற்றிரவு 9:50 வாக்கில் ஜலான் கிளேடாங் அருகே கைது செய்யப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி மன்னோர் அரிவாகான் முகமது தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் குடும்பத்தோடு வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டினுள் அவ்வாடவர் இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கொள்ளையனை பிடிக்க முயற்சித்த போது இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் வீட்டு உரிமையாளரின் மனைவி காயமடைந்ததாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: ஜப்பான் நாகசாக்கி நகரில் 2 உலகப் போரின் போது அமெரிக்கா அணுகுண்டு வீசியதின் 81 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. 1945 August 9 வீசப்பட்ட ஃபெட்மேன் அணுகுண்டு தாக்குதலில் 1945 ஆண்டு இறுதிக்குள் சுமார் 74,000 பேர் உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. இதனிடையே அணு ஆயுதங்களால் மனுக்குலம் ஒன்றிணைந்து வாழ முடியாது என்றும் உலக தலைவர்கள் அணு ஆயுத குறைப்புக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாகசாக்கி மேயர் ஜீரோ சுசுகி வலியுறுத்தியுள்ளார். அணு ஆயுத பரவலை தடுப்பது தொடர்பான பன்னாட்டு விவாதங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஜப்பானிய பிரதமர் சானே தாக்காச்சி தலைமையில் நடைபெற்ற நினைவு நிகழ்ச்சியில் உயிரிழந்தோருக்கு மவுனாஞ்சலி செலுத்தப்பட்டது. கொலம்பிய புதிய அதிபர் அப்டல்லாரோ டில் அல் ஸ்பெரிலா பதவியேற்ற முதல் நாளிலேயே வெவ்வேறு பகுதிகளில் 2 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததில் காவல்துறை அதிகாரி உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர். காலி அருகே ஃபார்ஸ் கிளர்ச்சி தரப்பினர் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியை தாக்கியதில் 2 பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்தனர். மேலும் சீசர் பகுதியில் வெடிமருந்து பொருத்தப்பட்ட திருக்குருதி மூலம் காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அக்காவல்துறை அதிகாரி பலியானார். கிளர்ச்சி கும்பலுக்கும் போதைப் பொருள் கடத்தற்கான அவர்களுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக உறுதியளித்துள்ள அபிலாரோ இந்த தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என எச்சரித்துள்ளார். தென்கொரியாவில் கடும் வெப்ப அலை நிலவுவதால் அங்கு வேளாண் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. 100 கிராம் பசலைக்கீரையின் விற்பனை விலை தற்போது 152.3 விழுக்காட்டிற்கு அதிகரித்துள்ளது. இதே காலகட்டத்தில் 10 வெள்ளரிக்காயின் விலை 54.8 விழுக்காட்டிற்கு உயர்வு கண்டுள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. மேலும் வெப்ப அலை காரணமாக 9,001,602 கால்நடைகள் மடிந்தன. அவற்றில் 95 விழுக்காடு கோழிகளும் வாத்துகளும் ஆகும். வெனிசுவேலாவின் ஒலிம்பிக் எடை தூக்கும் பிரிவின் வெள்ளி பதக்க வீரர் ஜூலியோ மயோரா சாந்தோ டொமிங்கோவில் நடைபெற்ற 2026 மத்திய அமெரிக்க கரீபியன் விளையாட்டுப் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். முன்னதாக 2 நிலநடுக்கங்களால் லகைரா பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்ட போது இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க மயோரா நேரடியாக சென்று இடிபாடுகளை அகற்ற உதவியிருந்தார். நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தனது 2 தங்கப்பதக்கங்களையும் அர்ப்பணித்த மயோரா

மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும். வழக்கமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல வெளியே போற திட்டம் அதிகமா இருக்கும், இன்றைக்கும் அப்படிதான். இப்போ அன்புக்குரியவர்கூட பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சிங்க. சரி, மதிய நேரத்தை நெருங்கிட்டோம் இல்லையா, என்ன சாப்பிடலாம்னு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம உணவு அப்படின்னு சொல்லும் போது அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ தூரத்துல இருக்கிறவங்களும் சரி, இல்ல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க, திருமணமாகி தனியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு யாருடைய நினைவு வரும்? உடன் பிறப்புகளுடைய நினைவுகள் தான் வரும். இன்றைக்கு வரும்போது ஒரு சம்பவத்தை பார்த்தேன். என்ன அப்படின்னா, இரண்டு காகங்கள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு காகத்துக்கிட்ட வந்து ஒரு உணவு கிடைச்சிருச்சு. அதனால இன்னொரு காகம் என்னமோ பேசுதுன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன பேசுதுன்னு தெரியல. ஒருவேளை இவங்க கிட்ட இருந்து அவங்க அதை பிடுங்கி சாப்பிட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால வந்து கொஞ்சம் அப்படியே சண்டை மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே உடன் பிறப்புகளுடைய நினைவுகள் தான் எனக்கு வந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கும் வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம வழக்கமா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம தட்டுல உரிமையா எடுத்து சாப்பிடுறது உடன் பிறப்புகள் தான். அங்க ஒரு குட்டி சண்டை வரும், அது அன்பால வர்ற சண்டையை தவிர ரொம்ப மோசமான சண்டையெல்லாம் போகாது, அன்பான சண்டை. அந்த உணவுகளை எடுத்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்லும் போது இப்ப கூட நீங்க சாப்பிட்டு இருக்கும் போது உங்களுடைய உடன் பிறப்புகள் ஞாபகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அழைத்து பேசுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல, அழைத்து பேசுங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக கோல்டேவராஜ் ஜிப்ரான் கொண்டு வராங்க. இதற்கிடையில உங்களுடைய வார இறுதி நாள் எப்படி போயிட்டு இருக்கு? அழைத்து பேசுங்க, யாருக்காவது வாழ்த்து சொல்லணுமா? இப்போ பயணத்துல இருக்கீங்களா? சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: உங்களுடைய வார இறுதி நாள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். எங்க இருக்கீங்க, யாருக்காவது வாழ்த்து சொல்லணுமா? நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு தாராளமா அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுப்பிரமணியம் பேசுறீங்க.
0: சொல்லுங்க, வார இறுதி நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு?
1: போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வீட்டுல வந்து கோழி அம்புல வச்சிருக்காங்க.
0: இன்னைக்கு
1: போக மாதிரி ஏன்னா வேலை எனக்கு மத்தியானம் வேலைக்கு நான் கிளம்பணும்.
0: தெம்பா சாப்பிட்டுட்டு இப்ப வேலைக்கும் புறப்பட போறீங்க?
1: ஆமாங்கய்யா, மணி மாதிரி 3 மணிக்கு நான் கிளம்புங்கய்யா. இன்னொன்னுங்கய்யா, என்ன பிள்ளைக்கு வந்து மகளுக்கு வந்து 15ஆம் தேதி பிறந்த நாள், அதோட 27ஆம் தேதி 8ஆம் மாசம் எனக்கு பிறந்த நாள். சேர்த்து எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றேங்கய்யா. ரெண்டாவது என்னோட ஃபேமிலிக்கு எல்லாம் சேர்த்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பாடல் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேங்கய்யா. மின்னல் எஃப்எம்முக்கும் என்னோட குடும்பம் மாதிரி நான் நினைச்சு சொல்றேங்கய்யா.
0: அந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மின்னல் எஃப்எம் கேக்குறவங்களுடைய ரசனைக்கு ரொம்ப நன்றி. உங்க குடும்பத்துல 2 பேர் பிறந்த நாள் கொண்டாட போறீங்க, மனமார்ந்த வாழ்த்து. பாடல் வந்துட்டு இருக்க, கேக்கலாம்.
1: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.
0: அங்க தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க, வாழ்த்து சொல்லணுமா. வார இறுதி நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு அதையுமே அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: லிங்கம்
1: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: ஓ அதுவா, புதிய ஜாலோர் கம்மிலாம் வாங்கிட்டல?
3: அதான், அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
1: ஒரு நிமிஷம் கொடிய ஏத்திட்டீங்களா?
2: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதானே முக்கியம்.
1: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைக்கீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
2: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: வணக்கம், நான் ஜெகன் பேசுறேன்.
1: ஜெகன் சொல்லுங்க. ஜெகன், வார இறுதி நாள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க பயணம் போயிட்டு இருக்கீங்க?
0: காலையில நம்ம கோயில உபயோகம் முடிச்சிட்டு போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
1: வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க, அழைத்து பேசணும்னு நினைச்சாச்சு.
0: ஒரு வாழ்த்து சொன்னோம்.
1: ஓ, யாருக்காக?
0: பாசமான மச்சான் சண்முகம் என்ற ஷான் அவர்களுக்கு. இன்றைக்கு 48 பூர்த்தி ஆயிருச்சு. அவர் ஃபேமிலியோட சந்தோஷமா ஹாப்பியா சந்தோஷமா இருக்குன்னு எங்க குடும்பத்தின் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் சொல்லிக்கிறோம்.
1: மாமா மச்சான் உறவு வந்து நீங்க பாசக்கார மச்சான் சொன்னீங்க பாத்தீங்களா, அதுலயே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அழைத்து பேசினதுக்கு. என்ன பாட்டு அவருக்காக கொடுக்கலாம்? இப்போ பயணத்துல இருக்கீங்க, என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது?
0: புது பாட்டு போடுங்க,
1: ஏதாவது ஒரு புது பாடல். சரி சரி, பாடல் புது பாடலா வந்துகிட்டு இருக்கே, கேட்போம். நன்றி
0: நன்றி கிஷன், நன்றி.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
2: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
3: 90ஆம் ஆண்டில்
4: செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். மகிழ்வா என்றார்
5: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தோம். இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: வணக்கம் சித்ரா, சொல்லுங்க யாருக்காக வாழ்த்து சொல்ல போறீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: அனுஷாஸ்ரீ.
0: அனுஷாஸ்ரீக்கு என்னது, பிறந்த நாளா?
1: நேற்று பிறந்த நாளு, நான் வாழ்த்து சொல்லறேன்.
0: கண்டிப்பா. அனுஷாஸ்ரீக்கு எத்தனை வயது?
1: 11 வயது.
0: 11 வயது பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க, அவங்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. இப்ப எங்க பக்கத்துல இருக்காங்களா?
1: பக்கத்துல தான் இருக்காங்க.
0: ஆமாவா, பேச மாட்டாங்க?
1: பேசுவாங்களா?
0: கொடுங்க பேசுவோம்.
1: ஹலோ
0: ஹலோ அனுஷாஸ்ரீ, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: பிறந்த நாள் வாழ்த்து உங்களுக்கு.
1: தேங்க் யூ.
0: என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, கொடுத்துடலாம். நன்றி. நண்பர்கள் வானொலியில் வரப்போது தெரியுமா, கேளுங்க அப்படின்னு சொல்லணும். சரியா?
1: சரி,
0: பதிவு பண்ணி அனுப்புங்க. நன்றி.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: வணக்கம் அண்ணா, நான் ரவணேஸ்வரி பேசுகிறேன்.
1: ரவணேஸ்வரி, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
0: நான் மூவார் பக்ரியிலிருந்து அழைக்கிறேன் அண்ணா.
1: சொல்லுங்க, எங்கயோ போய்கிட்டு இருக்கீங்க போல.
0: ஆமா அண்ணா.
1: எங்க?
0: வீட்டுக்கு போயிட்டு இருக்க, டியூஷன் முடிஞ்சானா?
1: ஓ, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. வெளியே எங்கயும் போலயா? போ
0: இல்ல அண்ணா.
1: இல்ல, டியூஷன் இருந்துருச்சு அதனால.
0: ஆமா.
1: சரி, என்ன சமைச்சிருக்காங்க கேட்டீங்களா?
0: அதெல்லாம் என்ன கேக்கல அண்ணா, வீட்டுக்கு போனாலதான் தெரியணும். இப்ப அப்பா என்னோட இருக்காரு.
1: ஓ, அப்பா உங்களோட இருக்காங்க, அதனால கேட்க முடியல. என்ன பாட்டு வேணும் இப்போ?
0: எனக்கு ஊரும் படத்துல அந்த ஊரும் பிளட் பாட்டு வேணும்.
1: ஊரும் பிளட் பாட்டு.
0: நேற்று என்னோட தம்பிக்கு பிறந்த நாள், அதனால அவருக்கு இந்த பாடம் வந்து டெடிகேட் பண்றேன்.
1: சரி, தம்பி பேர் என்னது?
0: சர்வேஷ் நாயர்.
1: சர்வேஷ் நாயருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. அவருக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. அப்பாவும் நீங்களும் பத்திரமா கேட்டுட்டே போனோம் வீட்டுக்கு. சரியா?
0: சரிங்க அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி.

வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவரது துணைவியார் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலும் தேசிய இருதய கழகம் ஐஜேஎன்இல் சிகிச்சை பெற்று வரும் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் மற்றும் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப்பையும் சந்தித்தனர். அவர்கள் இருவரும் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக பிரதமர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். சமூக அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் நாட்டில் டெங்கியை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் அணுக்கமான ஒத்துழைப்பை மேற்கொள்வது குறித்து தொடர்பு அமைச்சு ஒற்றுமை அமைச்சுடனும் சுகாதார அமைச்சுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளது. பரிசீலிக்கப்படவுள்ள முன்மொழிவுகளில் இந்த அக்டோபரில் நடைபெறவுள்ள 2026 தேசிய ஆயத்த நிலை மாதத்தின் ஒரு பகுதியாக கூட்டுப் பணியை ஏற்பாடு செய்வதும் ஒன்றாகும் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். கல்வி இளம் தலைமுறை திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 88 கேப்டன்ஸ் அமைப்பு 44 மாணவர்களுக்கு 5 கல்வி நிறுவனங்கள் வழியாக 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிக மதிப்பிலான கல்வி உதவித் தொகைகளை வழங்கியுள்ளது. இந்த உதவித் தொகைகள் மாணவர்களின் நிதிச்சுமையை குறைப்பதுடன் அவர்கள் உயர்ந்த இலக்குகளை நிர்ணயித்து கடினமாக உழைத்து நல்ல பண்புகளுடன் சமூகத்துக்கு திரும்ப பங்களிக்க ஊக்கமளிக்கும் என 88 கேப்டன்ஸ் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஒய் அங் ஃபாக் தெரிவித்தார். ஆசியான் வட்டாரத்தை மறுவடிவமைத்து நடப்பில் உள்ள புதிய புவிசார் அரசியல் சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் வேளை அந்த தென்கிழக்காசிய அமைப்பு அதன் 59வது ஆண்டு விழாவை கொண்டாடியது. ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக தனது வெற்றியையும் மீள்திறனையும் மெய்ப்பித்து பன்னாட்டு அளவில் தனது நிலையை ஆசியான் வலுப்படுத்தியுள்ளது. அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸியின் தந்தை 68 வயது ஜார்ஜ் மெஸ்ஸி சனிக்கிழமை காலமானதை தொடர்ந்து மெஸ்ஸி லீக் ஸ்கின் ஆட்டத்தில் இடம்பெறவில்லை. மொன்டேரி அணியுடனான ஆட்டத்தில் இன்டர் மயாமி 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இன்டர் மயாமி அணியின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவ்வணி ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்காங்க. அடுத்து 2:15 பாத்தீங்கன்னா ஒரு நேயரின் குரல் இடம்பெறும். இன்றைக்கு வசந்தரா பேச போறாங்க. ஒரு சின்ன காணொலி உங்களுக்காக நம்ம சமூக வலைதளங்களை காத்துட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை தாராளமா அங்க நீங்க தெரிவிக்கலாம்.

0: மல்டிமீடியா பல்கலைக்கழகத்திலிருந்து வசந்தரா ஆறுமுகம் இன்றைக்கு உங்களை சந்திக்க காத்துட்டே இருக்காங்க. ஒரு நேயரின் குரல்ல அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு நபரை பற்றி இன்றைக்கு பேச போறாங்க. அவங்க உங்க வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு நேயரின் குரல்.
1: வணக்கம் மின்னல் எஃப்எம் நேயர்களே, அடுத்து வரக்கூடிய அரை மணி நேரம் நீங்கள் என்னோடு ஒரு நேயரின் குரல் அங்கத்தில் பயணிக்க போறீங்க. நான் உங்கள் வசந்தரா ஆறுமுகம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்று நம்ம எதை பற்றி யாரை பற்றி பேச போகிறோம் என்று ஒரு பாடல் வழியா தெரிஞ்சுக்கலாமா? முதல் பாடல் சோல் ஆஃப் வாரிசு.

எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாம் இன்னைக்கு பேச போவது நம் அம்மாவை பற்றி தான். இந்த உலகத்திலேயே நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர் யார் என்று கேட்டா நாம் அனைவரும் சொல்லும் பதில் அம்மா. சிறு வயதில் நாம் தொடங்கும் ஒவ்வொரு நாளிலும் நம் அம்மாவின் குரல் ஒலித்திருக்கும். அது மட்டுமா, அம்மா என் சட்டை எங்க வச்சீங்க, அம்மா என் சார்ஜர் எங்க, அம்மா இன்னைக்கு என்ன சமையல் என்று ஒவ்வொரு கேள்விகளிலும் அடங்கியிருக்கும் ஒரே பதில் அம்மாதான். நாம் நம்ம வாழ்க்கையில அதிகமா அழைக்கிற பெயர் அம்மா. ஆனால் அந்த பெயரின் பின்னால் படர்ந்து இருக்கும் அன்பையும் உணர்வுகளையும் நாம் உணர ஆரம்பிப்பது கொஞ்சம் தாமதமாகத்தான். எல்லாருக்கும் உணவு பரிமாறிய பிறகு நான் அப்புறமாக சாப்பிடுறேன் என்று சொல்லும் மனிதர் அம்மாதான். அவங்களுக்கு நிஜமாகவே பசிக்கலையா? இல்ல, நம்ம வயிறு நிறைஞ்சா அவங்களுக்கு மனசே நிறைஞ்சிடும். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பிறகு நம்ம எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா நம்ம முகத்தை பார்த்து என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று நம் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கண்டுபிடிக்க முடிந்த ஒரே பெண் அம்மாதான். அப்படி நமக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் கண்கள் கலங்கியபடி நமக்காக பள்ளியின் வாசலில் வந்து நிற்கும் முதல் பெண்ணும் அம்மாதான்.

வாரம் முழுவதும் நாம் காத்து கொண்டிருக்கும் நாள்தான் வார இறுதி நாட்கள். சனி ஞாயிறு வந்தாலே எதை பற்றியும் யோசிக்காமல் அந்நாட்களை நிம்மதியாக செலவழிப்போம். அப்படிப்பட்ட நாட்களில் கூட விடுமுறையே இல்லாமல் நமக்காக சுவையான உணவுகளை சமைத்து நம்மை பார்த்து கொள்வார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் நமக்கு சமைத்து தருவாங்க. காய்ச்சலாக இருந்தாலும் நம்மளை நல்லா கவனிச்சுப்பாங்க. இவ்வளவு தியாகத்தின் பின்னாடி இருக்கும் சோர்வை நாம கவனித்திருப்போமா?

நாம் குழந்தையாக இருந்தபோது நம்ம கையை பிடிச்சு நடக்க வைத்த அம்மா ஒரு நாள் புத்தகம் படிக்க கண்ணாடியை தேடுவாங்க. அவங்களோட தலைமுடியில நரைகளை கவனிப்பாங்க. வேகமா நடந்தவங்க இப்ப கொஞ்சம் மெதுவா நடப்பாங்க. அந்த நாளில்தான் நமக்கு புரியும் நம்மை வளர்த்த அந்த கைகள் இன்று நம் கைகளை தேடுகிறது என்று. இது ஒரு வருத்தம் அல்ல, வாழ்க்கை ஒரு அழகான வட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம். அம்மாவோட முகத்துல வந்த ஒவ்வொரு சுருக்கமும் வயசோட அடையாளம் அல்ல, நம்மை வளர்த்த வருடங்களோட கையெழுத்து. அம்மாவோட தலைமுடியில் இருக்கும் ஒவ்வொரு நரையும் கூட நாம் தூரமாக இருக்கும்போது நம்மை நினைத்து கவலைப்பட்ட ஒவ்வொரு இரவின் பிரதிபலன்தான். நமக்கு 20 வயசாகும், 30 வயசாகும், 40 வயசு கூட ஆகும், ஆனால் நம்ம அம்மாவுக்கு நம்ம எப்போதுமே சாப்பிடாம வெளியே போகாதே என்று சொல்லும் குழந்தைதான். வயசு நமக்கு தான் கூடுது, ஆனால் அம்மாவோட அக்கறைக்கு ஒருபோதும் வயசாகாது.

போதெல்லாம் நாம் ஆசைப்பட்ட எல்லாமே நமக்கு கிடைக்கும். பிறந்த நாள் வந்தா கேக்கும் கொண்டாட்டமும் இருக்கும். தீபாவளி வந்தா பட்டாசும் புதிய ஆடையும் கிடைக்கும். இதையெல்லாம் சாதாரணமாகவா கிடைத்திருக்கும்? அம்மாவுக்கு புதிதா புடவை வாங்கவில்லை என்றாலும் நமக்கு புதிதா சட்டை வாங்கி கொடுத்தாங்க. அம்மாவுக்கு பிடித்த பொருட்களை வாங்கவில்லை என்றாலும் நமக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்தாங்க. இவ்வளவு தியாகங்களுக்கு பின்னே அம்மா எவ்வளவு பண சிக்கலை எதிர்கொண்டிருப்பார் என்று நமக்கே தெரியாது. அதையும் தாண்டி நாம் அவங்கள அம்மான கூப்பிடுவதற்கு முன் அவர் ஒரு பெண், ஒரு மகள், ஒரு தோழி, நிறைய கனவுகளை சுமந்திருந்த ஒருவர். ஆனால் நாம் பிறந்தவுடன் அந்த அனைத்து அடையாளங்களையும் விட அம்மா என்ற ஒரே அடையாளத்திற்காக அனைத்து கனவுகளையும் தியாகம் செய்திருப்பார். இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் நாம் 1000 புகைப்படங்களை எடுக்கிறோம். அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிறோம். அடுத்த நாள் அதை மறந்து விடுகிறோம். ஆனால் ஸ்மார்ட் போன், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போன்ற எதையும் அறியாத காலத்திலே நம் குழந்தை பருவ நினைவுகளை அழகாக சேமித்து வைத்திருப்பார் அம்மா. நம் வீட்டில் புகைப்பட ஆல்பமும் சுவரில் போட்டோ ஃப்ரேமும் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு கதை சொல்லும். அதனால்தான் நம் அம்மா பராமரிக்கும் வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது நம் வாழ்க்கையின் நினைவுகளை சுமந்திருக்கும் ஒரு அருங்காட்சியகம். வருடத்திற்கு ஒரு முறை அன்னையர் தினம் என்று சொல்லி அம்மாவை கொண்டாடுகிறோம். ஆனால் அம்மாவின் தியாகங்களை உணர்ந்து அவரை கொண்டாட அந்த ஒரு நாள் போதுமா?

இப்போ உங்க அம்மா உங்க அருகில் இருந்தா அவங்கள ஒரு தடவை கட்டிப்பிடிங்க. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுவரை நமக்காக செய்த அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்க. அப்படி உங்க அம்மா இப்போ தூரத்துல இருந்தா இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் ஒரு கால் பண்ணுங்க. அம்மா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. அது போதும், அந்த ஒரு வாக்கியமே அவங்களோட நாளை அழகாக்கிவிடும். இந்த வேளையில் என்னை பெற்றெடுத்து வளர்த்த என் அம்மா பவானி சாந்தி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா, ஐ லவ் யூ மா.

0: இவ்வளவு நேரம் என்னுடைய குரல்ல இந்த நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மின்னல் பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றி. விடைபெறுகிறேன். நான் வசந்தா ஆறுமுகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி தயாரிப்பு பொன்கோகிலம்.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே, அதுவா?
1: முடியுமா?
2: இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இவ்வாண்டு மலேசிய நாள் கொண்டாட்டம் சரவாக்கில் உள்ள போர்னியோ கோச்சிங் மாநாட்டு மையத்தில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபடேல் கூறினார். இவ்வாண்டுக்கான மலேசிய நாள் ஏற்பாட்டுக்குழு இணைத் தலைவரும் சரவா கலை சுற்றுலா படைப்பாற்றல் அமைச்சருமான டத்து ஸ்ரீ அப்துல் காரிம் ரஹ்மான் அம்சாவுடன் திங்கட்கிழமை நடைபெற்ற முதல் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வரும் 28 முதல் 30 நாள் வரை பேராக்கில் திட்டமிடப்பட்டுள்ள 2026 ஈபோ ஜோம் மக்கான் விழா 30,000-க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்படும் இந்த விழா உணவு, வரலாறு, பாரம்பரியம், சுற்றுலா ஆகிய கூறுகளை உள்ளடக்கியது என்று வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்காங்கோர் மிங் தெரிவித்தார். இஃது ஈபோவை சிறந்த உணவு சுற்றுலா தளமாக மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வெள்ளிக்கிழமை குவலக்கடா படங்காரம் சாலையில் நடத்தப்பட்ட சாலை அடாவடியை தடுக்கும் ஒருங்கிணைந்த ஆய்வின் கீழ் பல்வேறு குற்றங்களுக்காக காவல்துறையினர் 213 குற்றப்பதிவுகளை வெளியிட்டதுடன் 25 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். வன்முறை செயல்கள் அதிகம் நடைபெறும் இடமாக கருதப்படும் பகுதியில் அந்த ஆய்வு கவனம் செலுத்தப்பட்டதாக கோதாஸ்தார் காவல்துறை தலைவர் ஏசிபி சைட் பஸ்ரி சைட் அஸ்லி தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டுமாயின் போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. இஃது உலக பொருளாதாரத்திற்கு அவசியமான அந்த முதன்மை நீர்ப்பாதையை திறப்பதற்கான உடன்பாட்டை சிக்கலாக்கியுள்ளது. இதனிடையே அந்த நீரிணை போக்குவரத்து அதன் நிர்வாகம் தொடர்பில் ஒமானுடன் நடைபெறும் பேச்சு இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறினார். மேற்கு நைஜீரியாவில் கடந்த வெள்ளிக்கிழமை 2 பயணிகள் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 21 பேர் பலியாகினர், மேலும் 37 பேர் காயமடைந்தனர். மடோவா நகரிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மராடி மடோவா சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்த வேளை அதற்கான காரணத்தை கண்டறிய விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டு மாஸ்டர்ஸ் மொன்ட்ரியால் டென்னிஸ் போட்டி. ஸ்பெயினின் இளமாட்டக்காரர் ரஃபேல் ஜோர்டார் காலிறுதிக்கு முன்னேறினார். அவர் 6-3, 6-3 என செக் குடியரசு ஜிரின் லெந்தின்ஸ்காவை வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து S12 வரிசை 873 RTM கிளிக் வாயிலா இப்போ உலகெங்கிலும் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. ஒரு சில இடங்கள்ல மழையா இருக்கு, குறிப்பா இங்க கேல் கோலாலம்பூர்ல இப்ப தலிங்ஜயா பக்கமா மழை. அதற்கு பிறகு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாந்தான் பக்கமா 4 மணிக்கு பிறகு மழை வரக்கூடும் அப்படின்ற தகவலை பதிவிட்டு இருக்காங்க. மற்ற இடங்கள்ல வந்து வானிலை சுமூகமா தான் இருக்கு அப்படின்ற தகவலை மலேசியா பதிவிட்டு இருக்காங்க. அங்க வெளியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்து பத்திரமா போங்க. இதற்கு மேல நாங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா டிக்டாக்லாம் பார்த்துட்டு பயணம் செய்யக்கூடாது. தொலைபேசியை கீழே வச்சுட்டு ஸ்டேரிங்ல மட்டும்தான் உங்களுக்கு கைகள் இருக்கணும். உங்களை நம்பி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் காத்துட்டு இருக்காங்க, மறந்துடாதீங்க.

திப்பு கங்கா கொண்டு வந்த ஒரு விறுவிறுப்பான பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். அடுத்து மாலை 4 மணி வரைக்கும் தெலுங்கு பாடல்களை தான் கேட்க போறோம். சரி, இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, எல்ஆர்டி ரயில்ல வந்து பாத்தீங்கன்னா மது அருந்திய ஒரு பயணி, அதை வந்து ரேபிட் கேல வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அங்க பொது இடங்கள்ல புகைப்பிடித்தல், பிறகு இந்த மாதிரி மது அதுவும் கையில வச்சிருக்கிற மாதிரி அவ்வளவு தைரியமா வந்துட்டு ரேபிட் கேல் அந்த ரயில்ல வந்து அவங்க பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அது சட்டப்படி குற்றம். ஆக உங்களுக்கு தெரிந்தவர்கள் இல்ல தெரியாதவர்கள் யாரும் இப்படி பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய புகார்களை தாராளமா நீங்க தெரிவுபடுத்தலாம். தெரிஞ்சவங்களா இருந்தா எடுத்து சொல்லுங்க, நிச்சயமா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்கெங்க பண்ணணுமோ அங்கங்க பண்ணணும். அது வந்துட்டு சரியான இடங்கள் அதற்குன்னு இருக்கு இல்லையா. பொது இடங்கள்ல வந்து புகைப்பிடித்தல் அப்படின்றது அது தவறு, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக, கதிகுடு படத்துக்காக பெனிதயால் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சு தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் 1 கிலோ வாங்கி வந்துடு.
3: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இது மிளகி விக்கிறாங்க.
2: தெரியல,
3: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
2: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணியை தயாரிச்சிடலாம்.
4: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
5: பாபாஸ் அண்ட் யூ.
1: கிஷன்
0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

உதித் நாராயணன், சுனிதா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் 9ஆம் நாள். ஆகஸ்ட் மாதம் பிறந்து அதற்குள்ள 9 நாட்கள் ஆயிருச்சுல, கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன பண்றது, நாட்கள் அதை கடந்து போய் தான் ஆகணும். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது, புத்தக பிரியர்களுக்கான நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது ஒரு சில நாடுகளில். ஆக நீங்களும் புத்தகத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க, எனக்கு புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், எழுதுறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான நாளும் கூட. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு புத்தகமாவது வாசிக்கணும், அதை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுதான் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த நாளை பகிர்ந்துக்கோங்க, இந்த நாளுடைய முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்லுங்க. அடுத்த பாட்டு உங்களுக்காக பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிச்சரன் வராங்க, கேட்கலாம்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் FM-ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

ராகுல் பிரியா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, மலேசிய பொது சேவை துறையின் கீழ் உங்களுக்காக வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கலாங்க. இப்போ பந்து பங்குனான் மஷரகாட் கிரேட் S1 இந்த வேலையை காத்துட்டு இருக்கு. எப்போ இறுதி நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13 August 2026 வியாழக்கிழமை 11:59 இந்த விண்ணப்பத்தை நீங்க செய்யணும். எங்க SPA.gov.my இந்த அக்க பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அங்க போஸ்டர் எல்லாமே பதிவு செஞ்சிருக்காங்க. அதையுமே உங்களுடைய நண்பர்களோடு நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்போ அடுத்த பாடல் கார்த்திக் சங்கீதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: பறக்க விடுவோம் மலேசியராய் பெருமை கொள்வோம்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரிது புரிது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.

சாக்லேட் திரைப்படத்திற்காக அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இந்த அளவில் நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு நளினி காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. நிறைய பேர் இப்போ பயணத்தில் இருப்பீங்க, பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும். மீண்டும் நாளைக்கு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். நிறைவு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி கொண்டு வராங்க, கேட்கலாங்க.

0: காதல் இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். விமான போக்குவரத்து அதிகாரிகளும் தொடர்புடைய நிறுவனங்களும் அதன் பணியாளர்களின் பாதுகாப்பு மேலாண்மையையும் பரிசோதனை முறையையும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் மலேசிய உதவி விமானி ஒருவர் போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சமூக அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் நாட்டில் டெங்கியை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் அணுக்கமான ஒத்துழைப்பை மேற்கொள்வது குறித்து தொடர்பு அமைச்சு ஒற்றுமை அமைச்சுடனும் சுகாதார அமைச்சுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள நேர்வுகளின் எண்ணிக்கை கவலை அளிக்கும் வகையில் உள்ளதால் இந்நடவடிக்கை மிகவும் அவசியம் என அரசாங்க பேச்சாளருமான அவர் குறிப்பிட்டார். தலைநகர் ஜலான் அம்பாங்கில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 10 வயதினரை காவல்துறையினர் தடுத்து வைத்தனர். BMW வாகன பதிவு எண்ணை பயன்படுத்தி யமஹா 135LC ரக மோட்டார் சைக்கிளை அவர்கள் செலுத்திய குற்றத்தின் பேரில் அவ்விருவரும் கைது செய்யப்பட்டதாக கொலலம்பூர் போக்குவரத்து விசாரணை செயலாக்கத்துறை JSPT தலைவர் ACP முகமது ஜம்ஹூரி முகமது யூசுப் தெரிவித்தார். ஈரான் ஆதரவு பெற்ற யேமனின் ஹுத்தி கிளர்ச்சிக்காரர்கள் சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரையில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருக்குருதி மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டதாகவும் வடமேற்கு யேமனில் சவுதி மேற்கொண்ட ஊடுருவல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஹுத்தி ராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி கூறினார். இந்தோனேசியாவில் ஒரு வாரமாக காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வரும் நிலையில் ஜாவா தீவில் உள்ள தேசிய பூங்கா ஒன்றை அதிகாரிகள் மூடினர். கடந்த திங்களன்று புரோமோ தேங்கர் சமோரு தேசிய பூங்காவில் 176 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தீ பரவியது. இந்நிலையில் இதுவரை யாரும் காயமடையவில்லை, சேதங்களும் பதிவாகவில்லை என தேசிய பேரிடர் தடுப்பு நிறுவனம் கூறியது. விளையாட்டு 2026 கொரியா மாஸ்டர்ஸ் பூப்பந்து நாட்டின் ஆடவர் இரட்டையர் தி காய் உன் யாப் ராய் கிங் பட்டத்தை வென்றனர். முதன்முறையாக கைகோர்த்த அவர்கள் சக நாட்டைச் சேர்ந்த வெய் சோங் சோ ஹூக் ஹிக் இணையை 21-13 21-18 என்ற நேரடி செட்களில் வென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையுங்களுக்காக மீண்டும் தொடங்கியாச்சு. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் திங்கள் 9ஆம் நாள் என்ற இன்று உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் முதல்லேயே உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து நாங்கள் இங்கிருந்து சொல்லிக்கிறோங்க. 28 மணி வரைக்கும் தீரா இசையோடு இணைந்திருக்க போறோம். உங்க மனசை மிக பத்திரமா பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மாலை 5 மணி வரைக்கும் நீங்க உங்க மனசு நேசிக்கிறதுல ஒரு பாடல், உங்க மனசு நேசிக்கும் அந்த பாடலை எங்களுக்கு அழைத்து கேட்கலாம். இந்த நேரத்துக்கு, இந்த பொழுதுக்கு, இந்த நொடிக்கு இந்த பாடல் ரொம்ப பொருத்தமா இருக்குமே, நான் கேட்கணுமே இந்த பாடலை, மின்னல்ல இப்போ நான் கேட்கணுமே அப்படின்னு உங்க மனசு சொல்லும்ல, அதை அப்படியே அழைத்து எங்க கிட்ட சொல்லுங்க. அந்த பாடலை வாழுங்க. நாங்க காத்திருக்கோம். 90ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்கள் அப்படி 2007 வரைக்கும் நீங்க போக முடியும். 80ஆம் ஆண்டு பாடல்கள் இல்லை, அது வந்து நேற்று சனிக்கிழமை. ஆக இன்றைக்கு வந்து 90ஆம் 2000ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை தான் நீங்க அழைத்து கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. தீரா இசையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு
1: கொள்ளலாம்.
2: நேர்களே, கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:40. கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:40.
0: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க. நகைச்சுவை இல்லனா எப்படி?
3: ஒரு போட்ல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட் ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்ட போட்டு தண்ணியா வழியா?
0: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
4: ஒருவர்
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
5: காலப்படம்.

0: வணக்கம் சீரா இசை.
1: வணக்கம்ங்க, யார்
0: வணக்கம் வணக்கம். கோமதி சுங்காய் பேராக்ல இருந்து பேசுறேன்.
1: சுங்காய் பேராக்ல இருந்து கோமதி அழைச்சிருக்கீங்க. சொல்லுங்க கோமதி, என்ன பாட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை, இப்போ இந்த நொடி இந்த வேணுங்க, இந்த பாட்டு வேணுங்க.
0: இந்த நொடி எனக்கு வேணும்னா பிரியம் படத்துல இருந்து உடையாத விண்ணிலா.
1: நன்றி.

0: லிங்கம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.

0: என்ன வேலை செய்றீங்க இங்க?
1: நான் வந்து ஒரு சுற்றுலா பேருந்துதான் இருக்கேன். இப்ப எல்லாம் சுத்திட்டு இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு.
0: அப்படிங்களா? சரிங்க, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்.
1: அந்த பாட்டு அந்த வரிங்கெல்லாம் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். அது கேக்குறதுக்கும் மனசு இணைப்புறாத இதா இருக்கும்.
0: உங்க மனசு நாங்க சரி பண்ணுன்ற அவசியமே இல்ல. நீங்க சுற்றுலா பயணிகளை கூட்டிட்டு போறீங்க, எப்படி இருக்கும் அந்த வேலை? நல்லா இருக்கும்ல?
1: அருமையா இருக்கும். பல பல ரக நாட்டவர்களை பாக்கலாம்.
0: மனிதர்களை சந்திக்கணும், அவங்கள சமாளிக்கணும்.
1: நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: ஜெயபிரதா பேசுறேன்.
1: ஜெயபிரதா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் கூப்பிட்டதுக்கு வந்துட்டு காக்கா காக்கா படத்துல இருந்து ஒரு ஊரில், புரியுமா?
1: காக்கா காக்கா படத்துல கொஞ்சம் பாடிதான் காட்டுங்களேன், உங்க குரல் நல்லா இருக்கு.
0: ஒரு ஊரில் அழகே ஒரு வாய் உரத்தி இருந்தாலே, அழகுக்கே இலக்கணம் எழுத அவளும் இருந்தாலே.
1: அந்த பிறந்தவள் இவள் தானோ?
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: திராகிய செயல் உங்க மனசு விரும்பும் பாடல்களை அழைத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் அழைப்புல இருக்காங்க, தொடர்ந்து தீபனோடு நாம பேச போறோம். வணக்கம் தீபன், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லுது அந்த பக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஞாயிற்றுக்கிழமை முடிய போகுது, 4:30 ஆகுது, நாளைக்கு
0: அதுக்குள்ள முடிய போதா?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து சிறைச்சாலை படத்துல இருந்து பூவை சன் பூவை பாடல் வேணும் எனக்கு.
0: சரிங்க, நல்லது, கொடுத்துறோம் அந்த பாட்டு. நாளைக்கு என்ன கிழமை சொல்லுங்க?
1: நாளைக்கு செவ்வாய்க்கிழமை.
0: அதுதாங்க. நன்றி தீபன்.
1: நன்றி நளினி, நன்றி.

0: நான் கஸ்தூரி மாணிக்கம் பேசுறேன்.
1: கஸ்தூரி மாணிக்கம் எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
0: நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் குவாலலம்பூர்.
1: ஆஹா, பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பக்கம்தான். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் கஸ்தூரி உங்களுக்கு?
0: எனக்கு வந்து அந்த ஊர் விட்டு ஊர் வந்தது வந்து தானா வந்த சந்தனமே அந்த பாட்டு.
1: தானா வந்த சந்தனமே உங்களுக்காக தானா வருதுங்க.
0: ரொம்ப நன்றி. நான் வந்து 90s வந்து மின்னல் ரொம்ப விரும்பி கேட்பேன், இப்ப வரைக்கும் கேட்டுதான் இருக்கேன்.
1: ஓ, நன்றிங்க. அப்படியே இருங்க, எங்க கூடவே இருங்க.
0: ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மின்னல் நாலு மணி போட்டதுல இருந்து 8 மணி வரைக்கும் கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மே காட் பிளஸ்.

0: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் சுழியம் 1-2-9-2-2-2-6-5-9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: மற்றவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள், நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம்,
1: பெருமை கொள்வோம்.

0: 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தை சரவா ஏற்று நடத்தியுள்ளது. விமான பணியாளர்களின் பாதுகாப்பு மேலாண்மை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். போர்னியோ கோச்சிங் மாநாட்டு மையத்தில் திட்டமிடப்பட்டுள்ள இவ்வாண்டுக்கான மலேசிய நாள் கொண்டாட்டத்தை சரவா ஏற்று நடத்தியுள்ளது. கள ஆய்வுக்கு பிறகு திங்கட்கிழமை நடைபெற்ற கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்த முதல் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபமிஃபாடேல் கூறினார். பெரிய அளவிலான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு ஏற்ற இடமாக இருந்ததால் அந்த மாநாட்டு மையம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அதுமட்டுமின்றி கடந்த ஆண்டு மலேசிய நாள் கொண்டாடப்பட்ட பினாங்கு பட்டர்வேட்டை போலவே ஏறக்குறைய அதே வசதிகளையும் அம்மையம் கொண்டுள்ளது. இவ்வேளை சமூக அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் நாட்டில் டெங்கியை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் அணுக்கமான ஒத்துழைப்பை மேற்கொள்வது குறித்து தொடர்பு அமைச்சு ஒற்றுமை அமைச்சுடனும் சுகாதார அமைச்சுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளது. பரிசீலிக்கப்படவுள்ள முன்மொழிவுகளில் இந்த அக்டோபரில் நடைபெறவுள்ள 2026 தேசிய ஆயத்த நிலை மாதத்தின் ஒரு பகுதியாக கூட்டுப்பணியை ஏற்பாடு செய்வதும் ஒன்றாகும் என்று டத்துஃபாமி குறிப்பிட்டார். ருக்குந்து தங்க அமைப்பு ஒற்றுமை அமைச்சின் கீழ் செயல்படுவதால் சுகாதார அமைச்சுடன் இணைந்து கூட்டுப்பணிகளை மேற்கொள்வதில் அணுக்கமான ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்து அமைச்சர் டத்து ஏரன் அகோடாகாங்குடன் கலந்துரையாடியுள்ளதாக டத்து ஸ்ரீ ஃபாமி கூறினார். விமான போக்குவரத்து அதிகாரிகளும் தொடர்புடைய நிறுவனங்களும் அதன் பணியாளர்களின் பாதுகாப்பு மேலாண்மையையும் பரிசோதனை முறைகளையும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் மலேசிய விமானி ஒருவர் போதைப் பொருள் கடத்தியத சந்தேகத்தின் பேரில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் விமான போக்குவரத்து அமைப்பில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கும் மலேசிய விமான போக்குவரத்தின் பாதுகாப்பு குறித்து பயணிகளின் நம்பிக்கையை தொடர்ந்து பாதுகாக்கவும் இச்சம்பவத்தை எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். 2026 ஜோம் மக்கன் இப்போ கண்காட்சியை நடத்துவது உள்ளூர் மக்களுக்கும் சுற்றுப்பயணிகளுக்கும் உணவு பாரம்பரியத்தின் பன்முகத்தன்மையை எடுத்துரைப்பதற்கான ஒரு தளமாக அமையும் என்று வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஹாங்கோ மிங் தெரிவித்தார். மேலும் நாட்டில் உள்ள பல்வேறு இனங்களை ஒன்றிணைக்கும் ஒரு கருவியாகவும் அந்த கண்காட்சி செயல்படுவதாக கப்பாயாங் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். இந்த கண்காட்சிக்கு 20,000-க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்கள் தந்தையர்களாக தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் தொடர்ந்து வலுவூட்டப்பட வேண்டும் என்று பிரதமரின் துணைவியார் டத்து ஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் வலியுறுத்தினார். குறிப்பாக நாட்டை பாதுகாக்கும் கடமைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் சமநிலைப்படுத்துவதில் அவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்ற பண்டார் துன்ராசக் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் டான் வான் அசீசா கூறினார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க அயராது கடமையாற்றும் மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்கள் சில வேளைகளில் தங்கள் குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் விட்டு நீண்ட காலம் பிரிந்திருக்க வேண்டிய சூழல் காரணமாக இத்தகைய ஆதரவு மிகவும் அவசியம் என்றார் அவர். 2030 ஆண்டுக்குள் நாடு முழுவதும் குறைந்தது 1,000 மடானி பொழுதுபோக்கு பூங்காக்களை அமைக்க அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு பொதுபோக்கு வசதிகள் வழங்கப்படும். 2025 வரை 216 மடானி பொழுதுபோக்கு பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ள வேளை இந்த ஆண்டு 100 பூங்காக்கள் கட்டுமான பணியில் உள்ளன என்று தேசிய நிலப்பரப்புத்துறை தலைமை இயக்குநர் மன்சூர் முகமது தெரிவித்தார். உள்ளூர் மக்கள் எளிதாக அணுகும் வகையில் அந்த பூங்கா தொடர்புடைய இடத்துக்கு அருகிலேயே நிர்மாணிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு பூங்காவை அமைப்பதற்கான சராசரி செலவு 400,000 முதல் 500,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சிறாரிடையே போதைப்பொருள் முறைகேட்டை தடுக்க மலேசியாவுக்கு வலுவான, விரிவான மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் உள்ளடக்கிய அணுகுமுறை தேவைப்படுவதாக சமூக ஆர்வலர் தான்ஸ்ரீ லீலாம் தாய் தெரிவித்தார். 10 முதல் 14 வயதுக்குட்பட்டவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த அணுகுமுறை மிகவும் அவசியம் என அவர் கூறினார். இந்த சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான பொறுப்பை முழுமையாக பெற்றோர் மீது மட்டுமே சுமத்தாமல் குடும்பங்கள், பள்ளிகள், சமூகங்கள், சட்ட செயலாக்க நிறுவனங்கள், அரசாங்கம் ஆகியவற்றுக்கிடையே அது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். 2026 ஸ்லாங்கூர் சுக்மா போட்டியை வெற்றிகரமாக நடத்த உதவும் சுமார் 10,000 தன்னார்வலர்களுக்கு உணவு பணி செலவுபடியாக அன்றாடம் தலா 100 ரிங்கிட் வழங்கப்படும். மேலும் ஒருமுறை 100 ரிங்கிட் போக்குவரத்து உதவித் தொகையும் கூடியபட்சம் 10,000 ரிங்கிட் வரையிலான காப்புறுதி பாதுகாப்பும் வழங்கப்படும் என்று மந்திரி பிரசார் டாத்துஸ்ரீ அமீருன்ஷாரி தெரிவித்தார். சுக்மாவை சுமூகமாக நடத்துவதில் முக்கிய பங்காற்றும் தன்னார்வலர்களின் நேரம், உழைப்பு, கடப்பாடு ஆகியவற்றை அங்கீகரிக்கும் வகையில் இந்த செலவுப்படி வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்தோனேசியாவில் ஒரு வாரமாக காட்டுத்தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வரும் நிலையில் ஜாவா தீவில் உள்ள தேசிய பூங்கா ஒன்றை அதிகாரிகள் மூடினர். கடந்த திங்களன்று கிழக்கு ஜாவாவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான புரோமோ எரிமலை அருகில் உள்ள புரோமோ தெங்கர் சமோரு தேசிய பூங்காவில் 176 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தீ பரவியது. இந்நிலையில் இதுவரை எவரும் காயமடையவில்லை, சேதங்களும் பதிவு செய்யப்படவில்லை. மேற்காசியாவில் நீடிக்கும் போருக்கு நடுவே வட்டார நிலைத்தன்மையை வலுப்படுத்த உருவாக்கப்பட்ட கூட்டு பாதுகாப்பு உடன்பாட்டில் எகிப்தும் இணைய வேண்டும் என துருக்கி எதிர்பார்ப்பதாக அதன் வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் தெரிவித்துள்ளார். ஓர் உறுப்பு நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் அனைத்து உறுப்பு நாடுகள் மீதான தாக்குதலாக கருதப்படும் மெக்கா தற்காப்பு உடன்பாட்டில் சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் ஆகியவை கையெழுத்திட்டுள்ளன. அதில் எகிப்து இணைவதற்கான சில நுட்ப விவகாரங்கள் மட்டுமே நிலுவையில் உள்ளதாக கூறிய ஃபிடான், எதிர்காலத்தில் இந்த கூட்டணியில் மேலும் பல நாடுகள் இணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சீனாவில் டால்பின் சூறாவளி கிழக்கு கரையை நெருங்குவதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் ஆபத்தான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். மேலும் சிவப்பு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. டால்பின் ஜெய்ஜியாங் அல்லது ஃபூஜியான் வட்டாரத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷாங்காயில் மட்டும் சுமார் 1,400 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஃபுஜியானில் சுமார் 99,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் ஃபிளாக் நிறுவனம் இதுவரை 100,000 மேற்பட்ட வாகன பதிவு எண் கண்காணிப்பு கேமராக்களை நிறுவியுள்ள நிலையில் தனியுரிமை, குடிமக்கள் உரிமைகள் குறித்த கவலைகளால் அதற்கு எதிரான மக்கள் இயக்கம் வலுப்பெற்று வருகிறது. இந்த கேமராக்கள் வாகனங்களின் பதிவு எண், நிறம், வகை உள்ளிட்ட தகவல்களை சேகரித்து அவற்றை 1 மாதம் வரை சேமித்து வைத்து காவல்துறையினருடன் பகிர முடியும் என்பதால் அது தவறாக பயன்படுத்தப்படலாம் என மக்கள் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். விளையாட்டு 2026 கொரியா மாஸ்டர்ஸ் பூப்பந்து இப்போட்டியில் தேசிய ஆடவர் இரட்டையர் தி காய் உன், யாப் ராய் கிங் வெற்றியாளர் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். அவர்கள் சக நாட்டினர் மான் வே சோங், சோ ஹூக் ஈகை 21-13, 21-18 என்ற நேரடி செட்களில் வெற்றி கொண்டனர். இந்த ஆட்டம் 31 நிமிடங்களுக்கு நீடித்தது. 2024 பிறகு இப்பட்டத்தை மலேசியா வெல்வது இது 2வது முறையாகும். ஈராயிரத்து 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தை சரவா ஏற்று நடத்தவுள்ளது. விமான பணியாளர்களின் பாதுகாப்பு மேலாண்மை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: பெண்களே, சமையல் செய்ய போறீங்க, சரி அதுவா இதுவா என ஏன் மனம் அலைப்பாயுது? நம்பி கை வையுங்க, அதுவே

திரு இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். பாடல்களை கொண்டு உங்களுடைய அந்த கடந்த கால நினைவலைகளை உங்க கை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சிலர் வந்து இந்த புகைப்படங்கள் இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் வந்து சேரும். அதை பார்க்கும்போது இது எத்தனை வயசுல இந்த புகைப்படத்தை எடுத்தோம், அந்த மாதிரிலாம் சில ஞாபகங்கள் வந்து சேரும். அதே அளவுக்கு ஈடானது தான் பாடல்கள். இந்த பாடல்களை கேட்கும்போது இந்த திரைப்படம் வந்த போது நம்ம எங்க இருந்தோம், எத்தனை வயசுல இருந்தோம், இந்த பாடலை எங்க இருந்து நம்ம கேட்டோம், சில ஞாபகங்கள் அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தீரா இசையில் மட்டுமே கிடைக்கும். தீரா இசையில் அந்த 80-90-2000 பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் போது உங்க மனசு படுற பாடு அத்தனையும் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்து 80-ஆம் ஆண்டு பாடல்கள் இல்லை, ஏன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு தெரியும் 90-ஆம் ஆண்டுகளில் 2000-ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை தான் நாங்க உங்களுக்காக கொடுப்போம். அப்படியே மின்னல் டிக்டாக் நேரலைக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து சேருங்க, நீங்கள் வந்து ஓய்வாக இருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரி வேலையில் இருந்தாலும் சரி, ஓய்வு அப்படின்னு ஒரு ஓரமாக இருந்துச்சுன்னா வாங்க அங்கேயும் பேசலாம். தொடர்ந்து பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். இன்றைக்கு 6 மணிக்கு பிறகு ஒரு நேயரின் விருப்ப பாடல் இடம்பெறப்போகுது. யாருடைய பாடல் அப்படிங்கிறது நம்முடைய சமூக வலைத்தளத்துக்கு வந்திருந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அதையும் சொல்கிறோம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

ஹரிஹரன் குரலை இனிமையான அந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீரா இசையில் நீங்க சென்று வர இயற்கை சார்ந்த ஒரு இடத்தை உங்களுக்காக நாங்கள் அடையாளம் காட்டுவோம். சசி எப்போதும் வந்து இந்த மலையேறுதல் அதற்கேற்ற இடங்கள் இதை பத்தியெல்லாம் பேசுவாங்க. இன்றைக்கு நாம் இந்த மலையேறும் நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிடுபவர்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய முக்கிய கூறுகள் என்ன, ரொம்ப அடிப்படையான முக்கிய கூறுகள் என்ன அப்படிங்கறத தான் சொல்ல போறோம். என்னன்னா, இந்த பாதையை திட்டமிடணும். அந்த செல்லும் பாதை, அந்த செல்லும் வழி எவ்வளவு கடினம், எவ்வளவு தூரம், எப்படிப்பட்ட நிலை அது, அதை முன்கூட்டியே நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதோடு வானிலை அறிக்கையையும் நீங்க அப்பப்ப பாத்துக்கணும். நம்ம போற நேரம் எந்த மாதிரியான நேரம், எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். சரியான உடை மற்றும் காலணி, நல்ல பிடிப்புள்ள காலணியாக இருக்கணும். அடுக்குகளாக அணியக்கூடிய உடைகள், வெயிலுக்கு தொப்பி, இதெல்லாமே நிச்சயமா அவசியமா இருக்கணும். காலணி பாதி நேரத்துல நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது கலன்று விடுற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க, அதெல்லாம் பாத்துக்கோங்க. மிகவும் அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொன்னா தண்ணீர், சிற்றுண்டி, முதலுதவி பெட்டி, கைவிளக்கு இருக்குல்ல, அது கைவிளக்கு, முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட கைபேசி, இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணீர் குடிக்கிறது, இந்த பழக்கம், தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இருக்கு இல்லையா, தாகம் இல்லாத போதும் இடையிடையே தண்ணீர் குடிக்கணும். நீங்க பாதுகாப்பு, அது ரொம்ப முக்கியம். நீங்க எங்க போறீங்களோ அந்த தகவலை யாரோ ஒருவரிடம் கண்டிப்பா நீங்க சொல்லிட்டு போகணும். யாராவது ஒருவர் உங்களுக்கு நெருக்கமானவங்க, நான் இங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லி, இவங்களோட தான் போறேன் அப்படின்னு அந்த தகவலை தெரிவிச்சுட்டு போறது உங்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கும். அதோடு நீங்கள் செல்லும் பாதையில் அந்த இடத்துல, அந்த இடத்துல வந்து விலங்குகள் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தா நீங்க எப்படி அந்த இடத்தை கடந்து போகணும், இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அதோடு உங்களுடைய எல்லை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய எல்லை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். நண்பர்கள் சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்க உடம்பு அதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா, உங்கள் உடல் சோர்வாக இருந்தால் அவங்க கிட்ட சொல்லிட்டு உடனே ஓய்வெடுங்க. அதிகமாக தள்ளி போகாதீங்க. சரி, அவங்க கூட அவங்களுக்கு ஈடா நாமும் நடந்து போகலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், அப்படிலாம் இல்ல. உங்கள் உடல் அதன் எல்லை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான கூறுகள். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க வந்து மலையேறத்துக்கு நீங்க யோசிக்கணும். ஆக மலையேறும் நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிடுபவர்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய மிக அடிப்படையான முக்கிய கூறுகளை நாங்க உங்களுக்காக சொல்லியிருந்தோம். இது தீரா இசை தொடர்ந்து பாடல்களை நாங்க உங்களுக்காக வழங்கிக்கிட்டே இருக்கோம். ஸ்ரீனிவாச ஜானகி அடுத்த பாடலோடு வராங்க.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
2: கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 09 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

ஞாயிற்றுக்கிழமை தீரா இசை நிறைவடைந்த பிறகு 8 மணிக்கு பிறகு ஒரு காணொளி நம்முடைய டிக்டாக் கணக்கில் வந்து பதிவிடப்படும். அந்த டிக்டாக் கணக்கில் பதிவிடப்படும் அந்த காணொலியில் ஒரு கேள்வி கேட்கப்படும். எது சார்ந்த கேள்வி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை தீரா இசை இருக்கு இல்லையா, இதுக்குள்ள நாங்க பேசின ஒரு விஷயத்தை பத்தி தான் நாங்க கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை நீங்க சொல்லணும். அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன நேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு நாங்க வந்து இன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்க கைபேசி எண்கள் இதெல்லாம் கேட்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி கேட்கும் போது என்ன நடக்குதுன்னா, பெரும்பாலும் வரும் வாரங்களில், கடந்த வாரங்களில் என்ன நடந்துச்சுன்னா, சசியும் அதான் சொல்லியிருந்தாங்க, நீங்களும் சொல்லுங்க நானும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து பதிவு செய்திடறீங்க, பதில் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் போது அதுக்கான பதில் வந்து சேர மாதிரி அதை நீங்க பார்க்கவே இல்லை, அது அந்த பக்கமே வர மாட்டீங்க. பதில் சொல்லுறத முடிஞ்சு அப்புறம் எப்படிங்க நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம், அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பதில் யார் சரியா இருக்கு, இவங்களுக்கு அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாங்க போய் அடுத்த இன்னொருத்தரை வந்து தொடர்பு கொள்ளும் போது அப்புறம் அவங்க வரும்போது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி அவங்களுக்கு போயிருது. அதனாலதான் சொல்றோம், பதில் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்துக்கங்க. நாங்க கேட்கிற கேள்விக்கு நாங்க உங்களுடைய கைபேசி எண்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த பிறகு நம்ம தொடர்பு கொள்ளலாம். என்ன பாடல் உங்களுக்கு, உங்களுக்கு தேர்வு பாடல்கள் என்னென்ன அப்படிங்கறத நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதனால இந்த பதிவு செய்யும் நேயர்கள் ஆர்வப்பட்டு பதிவு செய்றீங்க, அதை கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அந்த வகையில் கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக சரியான பதிலை சொல்லி சிலைங்குறை சேர்ந்த சத்யா திருமலை தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இன்றைக்கு மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அவருடைய தேர்வு பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். ரொம்ப அழகழகா தேர்வு செய்து கொடுத்திருக்காரு, மறந்துடாதீங்க. 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சத்யா என்ன மாதிரியான பாடல்களை தேர்வு செய்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கேட்டு ரசிக்க வந்துருங்க.

0: லிங்கம்ஸ்.
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்க.
3: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ், லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
4: 90 ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
4: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
3: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே
0: லிங்கம்ஸ்.
6: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

அப்படிதாங்க, உங்கள் மனமுருக கூடிய பாடல்கள் தான் இன்றைக்கு இருக்கு. இரவு 7:30 வரைக்கும் 7:30 வானொலி நாடகம் உங்களுக்காக மறு ஒளிபரப்பாக இடம்பெறும். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 பெட்ரோனாஸ் நிலையங்களில் நடைபெறும் எக்ஸ்பிரசி ஜாலூர்க மிலாங் நிகழ்ச்சியின் மூலம் ஓர் இல்லம் ஓர் ஜாலூர்க மிலாங் முனைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. தேசிய மாத கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தகவல் துறை ஜாப்பேனும் தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாஸும் இணைந்து இத்திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன. இவ்வேளை போர்னியோ கூச்சை மாநாட்டு மையத்தில் திட்டமிடப்பட்டுள்ள இவ்வாண்டுக்கான மலேசிய நாள் கொண்டாட்டத்தை சரவாக் ஏற்று நடத்தவுள்ளது. ராணுவ வீரர்களின் நலனை வலுப்படுத்தும் வகையில் தனியார் துறை அவர்களுக்கான 2வது தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று வீரர் நிதி திரட்டும் இயக்கத்தின் புரவலர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மலேசிய ஆயுதப்படையில் தங்கள் சேவையை நிறைவு செய்த பிறகு முன்னாள் ராணுவத்தினர் தொடர்ந்து சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்வதில் தனியார் துறையும் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். தலைநகர் அம்பாங்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆப்சாம் செங் ஜலனான் சோதனையின் வழி பல்வேறு சாலை குற்றங்களுக்காக 550 குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டன. அத்துடன் குறைந்தது 1500 மோட்டார் சைக்கிள்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக குவாலாலும்பூர் போக்குவரத்து செயலாக்க விசாரணைத்துறை JSPT தலைவர் ACP முகமது இசாம்சூரி முகமது இசா தெரிவித்துள்ளார். பண மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் குண்டர் கும்பலைச் சேர்ந்த இளையோர் மீது கவனம் செலுத்தி பன்னாட்டு அளவிலான சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக தென்கொரியாவில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக தேசிய காவல்துறை தெரிவித்தது. இந்த சிறப்பு நடவடிக்கைகள் நாளை தொடங்கி அக்டோபர் 31 வரை நடைபெறும் என்று அந்நாட்டின் தேசிய காவல்துறை கூறியது. கடந்த மார்ச் 9 நாள் தொடங்கி ஜூன் 30 வரை காவல்துறையினர் 1185 பேரை கைது செய்தனர். ஹாங்காங்கில் டால்பின் சூறாவளி கரையை கடந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கு வெப்பநிலை 36.9 பாகை செல்சியஸ் வரை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக அங்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்ததாக ஆய்வு மையம் கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஆறு மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நாம் தீரா இசையில் சந்திக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை தீரா இசை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமைகளில் தீரா இசை நிறைவடைந்த பிறகு ஒரு காணொலி உங்களுக்காக நம்முடைய மின்னலின் டிக்டாக்கில் பதிவு செய்யப்படும். அந்த காணொலியில் நாங்க கேட்கும் கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. மறு வாரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் இடம்பெறும். அந்த வகையில் கடந்த வாரம் சசி கேட்டிருந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை சொல்லி பந்திங் ஸ்லேங்கரை சேர்ந்த சத்யா திருமலை தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இன்றைக்கு சத்யாவின் தேர்வு பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம், அவரோட நாம பேச போறோம். ஆக ஒரு பாடல்களை முதல்ல கேட்டுட்டு வரல, அதற்கு பிறகு சத்யா திருமலை யாரு, எங்கிருந்து, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நாம

0: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் சுழியம் 1-2-9-2-2-2-6-5-9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? My Naps E-Tuition Affiliate Programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-29-19.

0: இசை உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. இன்றைக்கு முதலில் நாம சொல்லி இருந்த மாதிரி பந்திங் ஸ்லாங்கை சேர்ந்த சத்யா திருமலை அவர் தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவரோட நாம் பேச போறோம். வணக்கம் சத்யா.
1: வணக்கம் நளினி.
0: எப்படி இருக்கீங்க சத்யா?
1: சிறப்பாக இருக்கிறேன்.
0: சிறப்பா இருக்கீங்க. சரி சொல்லுங்க, இந்த கேள்வி நாம கேட்டிருந்தோம் கடந்த வாரம் நம்முடைய காணொலியில் டிக்டாக்ல கேட்டிருந்தோம். அதற்கு மிக சரியான பதில சொல்லி நீங்க தேர்வு செய்யப்பட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அழைத்து நாங்க சொல்லியிருந்தோம், நீங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் இடம்பெற போகுது அடுத்த வாரம் அப்படின்னு. அப்படி சொல்லும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? அதை நேர்களோடு பகிர்ந்துக்கலாமே.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் காலைல எழுந்திரிச்சோடனே கால் பண்ணிருந்தீங்க. சோ லைக் வெரி எக்ஸைட்டட் லா. சோ அடிக்கடி போடுவோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னோட ஆன்சர் வந்துட்டு உங்களை ரீச் பண்ணிருக்கின்றப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சோ எப்பவுமே நான் மட்டும் கேட்கிற பாடல்ஸ் இப்ப வந்துட்டு மலேசியால இருக்க எல்லா பப்ளிக்ஸும் வந்துட்டு கேட்க போறான்றப்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. சோ நானுமே வந்துட்டு பாடல் எல்லாம் கொடுத்திருந்தேன். சோ இந்த பாடல்ல இப்ப என்னோட சஜஷன் வந்துட்டு ரேடியோல இருந்து கேட்கிறப்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குது.
0: அது அப்படிதாங்க, அது பாடலை கேட்கறதுக்கு எவ்வளவு வகை வசதிகள் நமக்கு வந்திருந்தாலும் கூட மின்னல்ல அந்த பாடல் நாம கேட்டு அந்த பாடல் ஒளிபரப்பாகும் போது அதுவும் நாமும் சேர்ந்து பேசும்போது அது ஒரு தனி அலாதி இன்பம், தனி அலாதி மகிழ்ச்சி. ஒத்துக்கறீங்களா சத்யா?
1: எஸ் உண்மையிலேயே அது வந்து அக்ரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான்.
0: சரி சத்யா சொல்லுங்க, நீங்க பந்திங்ல எந்த பக்கம் குடும்பத்தார், உங்க குடும்பம், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சத்யா.
1: என் பேர் சத்யா திருமலை. நான் வந்துட்டு 22 வயசுல. சோ இப்ப வந்துட்டு பந்திங் சைட் ஜெஞ்சாரம்னு ஒரு ஏரியால, ரொம்ப ஒரு சின்ன ஏரியா தான், பட் வந்துட்டு அவ்வளவா எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஜெஞ்சாரம்ன்ற பகுதியில இருந்து தான் வந்திருக்கேன் நானு. சோ இப்ப ரீசெண்டா வந்துட்டு யூனிவர்சிட்டி மலேசியா தெலுங்கானு பல்கலைக்கழகத்துல வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் செகண்ட் இயர் வந்துட்டு முடிச்சுட்டு சோ தேர்ட் இயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப செமஸ்டர் பிரேக்ல இருக்கிறேன்.
0: அப்படிங்களா? சரி, 22 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தீரா இசையின் பாடல்கள் உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்து இழுத்துருக்கு சொல்லுங்க சத்யா.
1: லைக் இந்த பாடல் எல்லாம் கேக்குறப்ப லைக் ஒரு மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். லைக் நம்ம போன்ல கேக்குறத விட ரேடியோ மூலமா கேக்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஃப்ரீயா இருக்கும். அந்த பர்சன் கூட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல இந்த ஒரு பாடல்கள் எல்லாமே. அதனால வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்ச விதமான ஒரு ஷோலா.
0: சரி, இரவு நேரத்துல படிக்கும் போது, இப்ப பல்கலைக்கழக மாணவர்னு சொல்லியிருந்தீங்க, இரவு நேரத்துல படிக்கும் போது எல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டே அது பாட்டுக்கு பாட்டு ஒரு ஓரமா ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க படுக்க படிக்கிற அந்த மாதிரி பழக்கம் இருக்கா உங்களுக்கு சத்யா?
1: ஓ ஏ, கண்டிப்பா பாட்டு இல்லாம படிக்கவே முடியாது. ஸ்டடி வீக் எல்லாமே வந்துட்டு விடிய விடிய படிக்கிறன்றப்ப தூக்கம் வந்துடும். தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் ஒண்ணு, காஃபி தாண்டி இன்னொன்னு பாட்டு தான். சோ பாட்டு இல்லாம படிக்கவே முடியாது உண்மையிலேயே.
0: நன்றி நன்றி சத்யா. பாடல்கள் இல்லாம வாழ்க்கை இல்லல்ல, எந்த ஒரு நகரத்திலயும் பாடல்கள் இசை கண்டிப்பா இருக்கு.
1: உண்மை உண்மை.
0: சரி, சில பாடல்கள் கேட்டுட்டு வரலாம், இன்னும் பேசலாம் சத்யா.

e-tuition, AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைக்கான தீரா இசை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய பாடல்கள் அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு நேர்த்தியா இருக்கு. இதை தேர்வு செய்து கொடுத்திருப்பவர் பந்திங் ஸ்லாங்கரை சேர்ந்த சத்யா திருமலை. ரொம்ப பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க போல. சத்யா சொல்லுங்க, சத்யா உங்களுடைய அம்மா அப்பா அவங்கள பத்தி சொல்லுங்க. குடும்பம்
1: அம்மா வந்துட்டு அம்மா நேம் கமலா, அவங்க வந்துட்டு வந்துட்டு கேஷியரா இருக்காங்க. அப்பா லாரி டிரைவர்ல, அப்பா பேர் வந்துட்டு திருமலை. அப்பா அம்மா எல்லாமே வந்துட்டு இப்ப வீட்டுலதான் இருக்காங்க.
0: கூட பிறந்தவங்க
1: ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. தம்பி வந்துட்டு எஸ்பிஎம் முடிச்சுட்டு இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கான். தங்கச்சி வந்துட்டு இந்த வருஷம் எஸ்பிஎம் எழுத போறாங்க.
0: எல்லா பல்கலைக்கழகத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க.
1: தம்பி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு படிக்கிறதுக்கு, அது பார்ட் டைம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தங்கச்சி வந்துட்டு இந்த வருஷம் எஸ்பிஎம் எழுதிட்டு அவங்களும் வந்துட்டு நர்சிங் செய்ய போறேன் இருக்காங்க. ஒர்க்கிங் எல்லாம் அவங்க பாத்துட்டு இருக்காங்க.
0: சத்யா உங்ககிட்ட கேக்கணும், சில மாணவர்கள் சொல்லுவாங்க நான் நினைச்சது மட்டும்தான் நான் படிப்பேன், வேற வாய்ப்பு கிடைச்சாது இல்ல வேண்டாம் அப்படின்னு அது போட்டுட்டு போயிருவாங்க. எனக்கு நினைச்சதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. நீங்க எந்த ரகம் சத்யா? நீங்க நினைச்சதுதான் நீங்க படிக்க போயிருக்கீங்களா பல்கலைக்கழகத்துக்கு, இல்ல எப்படி அது, இல்ல நீங்க உங்களை சரி பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல இது பரவாயில்ல இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு, அது கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஆக்சுவலி அப்படியே ஆப்போசிட் தான், நான் நினைச்சது ஒண்ணு, இப்ப நான் படிச்சுட்டு இருக்கிறது ஒண்ணு. பட் ஸ்டில் நான் என்னோட ட்ரீம் வந்துட்டு விடலடா. ட்ரீம் வந்துட்டு என்னன்னா டீச்சர் மீன்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ல வந்துட்டு போகணும்னு ஆசை. சோ அப்ப எஸ்பிஎம் முடிஞ்ச பிறகு ஐடிஜி அப்ளை பண்ணிருந்தப்ப சோ அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சோ அப்ப என்ன பண்ணிடலாம் டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் சஜஷன் கேட்ட, டீச்சர் சொன்னாங்க நீ டிகிரி முடிச்ச பிறகு டிபிஎல்ஐ பண்ணிட்டு வந்து டீச்சர் ஆயிடலாம், அப்புறம் வந்துட்டு இல்ல எஸ்எஸ்பி இருக்குது சோ அந்த மாதிரி லலுவான்ல வந்துட்டு டீச்சர் ஆயிடலாம்னு சொன்னாங்க. சோ அப்ப எனக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி யூஎம்டில வந்துட்டு எக்கனாமிக்ஸ் கிடைச்சிருந்துச்சு. எஸ்பிஎம்ல வந்துட்டு எக்கனாமில வந்துட்டு நான் ஸ்கோர் பண்ணியதுனால சோ அந்த ஆஃபர் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. சோ எது கிடைச்ச ஆஃபர் வந்துட்டு விடணும்னு சொல்லிட்டு சோ நானுமே வந்துட்டு டிகிரி ஜாயின் பண்ணி செகண்ட் இயருமே முடிச்சுட்டேன். சோ அடுத்த வருஷம் வந்துட்டு ஃபைனல் இயர். சோ அப்ப முடிச்சிட்ட பிறகு டிபிஎல்ஐ எனி லலுவான் யூஸ் பண்ணி என்னோட ட்ரீம் பிரஸ் கேஷ் பண்ணிடலான்ற ஒரு இதுல தான் இருக்கு. சோ கிடைச்ச வாய்ப்பு நான் விடல, பட் விட்டா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும், நம்மளோட ப்ராசஸ் எல்லாம் லேட் ஆயிரும்.
0: அதாவது பல்கலைக்கழக கதவு திறந்துருச்சு, திறந்த கதவுக்குள்ள நுழைஞ்சிருவோம், அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம கனவுகளை நோக்கி போயிடலாம் அப்படின்னு ரொம்ப அழகா யோசிச்சிருக்கீங்க சத்யா. பாடல்களை தேர்வு செய்யும் போது மனசுக்குள்ள எப்படி எப்படி இருந்துச்சு? நம்மள கூப்பிட்டுட்டாங்க, நம்ம கிட்ட பாட்டு கேட்டிருக்காங்க, பாடல் தேர்வு செய்து கொடுக்கணும் அப்படின்னு தோணும் போது எப்படி நீங்க தேர்வு செய்தீங்க? எதை மனசுல வச்சு பாடல்களை தேர்வு செய்தீங்க சத்யா?
1: விஷயம் கேட்ட உடனே லைக் அப்பதான் நம்ம தூங்கி எந்திரிச்சேன். தூங்கி போய் கேட்ட உடனே அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப என்ன விட அம்மா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. வந்துட்டு நான் சொன்ன இந்த மாதிரி வந்துட்டு சாங்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எங்கூட சேர்ந்து அம்மாவும் தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிடிக்கும். ஏன்னா அம்மா வந்துட்டு ஒரு 80s கிட், சோ அம்மா 80s கிட்ன்றப்ப அவங்களுக்கு நிறைய என்ன விட அவங்க நிறைய தெரியும். வந்துட்டு அம்மா கொஞ்சம் சொல்றது, நான் கொஞ்சம் லைக் அதிகமா கேக்குறது, அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி லைக் அந்த பாட்டு சூஸ் பண்றதே ரொம்ப போராட்டமா இருந்துச்சு. எங்க அம்மா சொல்ல நான் ரிஜெக்ட் பண்ணேன், நான் சொல்றது எங்க அம்மா ரிஜெக்ட் பண்ணேன், ஒரு மாதிரி அமர்க்கலமா வீடே போய்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு
0: அப்படியா தம்பி தங்கச்சி இணைச்சுக்கல உள்ள?
1: தம்பி தங்கச்சி எல்லாம் வந்துட்டு அவங்க எல்லாம் கேக்குறது வந்துட்டு ஜென்சி, அவங்க எல்லாம்
0: அப்படி அவங்க அந்த பக்கம் பாருங்க
1: பயங்கரா.
0: அப்படியா அப்பாவும் உள்ள வரல போல?
1: அப்பா இன்னைக்கு காலில வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு வெளியாயிட்டாரு.
0: சரி சரி சத்யா, சரி சத்யா. முதல்ல நீங்க சொல்லிருந்தீங்க பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய இந்த டிக்டாக் கணக்கு இருக்குல்ல, அதுல போய் கொஞ்சம் ஆராய்ந்து உங்க நண்பர்களையும் தேடி பிடிச்சோம். அதுல சில கேள்விகளும் இருக்கு, பாடல கேட்டுட்டு வரலாமா?
1: ஓகே கண்டிப்பா.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் எப்போதுமே ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னா, தீரா இசை நிறைவடைந்த பிறகு நம்முடைய டிக்டாக் கணக்குல ஒரு காணொலி பதிவிடப்படும். அந்த காணொலியில் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் இடம்பெறும். அந்த மாதிரி இன்றைக்கு தேர்வாகி இருப்பவர் பந்திங் ஸ்லைங்கரை சேர்ந்த சத்யா திருமலை. அவர் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. சத்யா, என்னன்னா, முதல்ல நாம சொல்லியிருந்தோம்ல, உங்களுடைய டிக்டாக் கணக்குக்குள்ள புகுந்து கொஞ்சம் ஆராய்ச்சி நடத்தி பார்த்தோம். அப்போ உங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்களையும் கொஞ்சம் கைவசம் கிடைச்சாங்க பாருங்களேன். என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இரவு நேரத்துல இந்த பர்கர் எல்லாம் சாப்பிடுவீங்களாமே. உண்மையா?
1: உண்மைதான், உண்மைதான்,
0: உண்மைதான். ஏன் ராத்திரி நேரத்துல தான் பாருங்க பசிக்குது?
1: அது சொல்லியிருந்தோம்ல, இந்த விடிய விடிய படிக்கிறோன்ற சொல்லியிருந்தோம்ல. சோ அப்ப நாங்க கேங்கா இருப்போம், லைக் ஒரு 6-7 பேர் தான் ஒன்னாதான் இருப்போம்ல. இப்ப மேலே ஒன்னா படிக்கிற மாதிரி நாங்க ஒரு 8-9 மணிக்கு சாப்பிட்டுருவோம்.
0: 24 மணி நேரம் கொடுத்தாலும் சத்யா திருமலை அவர் பேசுறதுல இருந்து ஓய மாட்டார் அப்படின்னு. அப்படியா?
1: இது யாரு சொன்னான்னு கெஸ் பண்ண முடியுது. யாரு கேட்டதாலும் சொல்லிருப்பாங்க. எனக்கு அது வந்துட்டு எனக்கு தெரியல, அது என்னோட மேனிபேஷன் டிஃபெக்ட் தெரியல. அது ஒரு மாதிரி வந்துட்டு என்னால பாய அமைதியா இருக்க முடியாது. லைக் எனக்கு சைலன்ஸ் ஃபோபியா இருக்கு போல. எனக்கு
0: அமைதியா இருக்க முடியாது ஒரு சூழல். பரவாயில்ல பரவாயில்ல, அது ஒரு ஈர்ப்பு தான் தெரியுமா. சிலருக்கு வந்து அதிகம் பேசாதவங்களை பிடிக்காது, அதிகம் பேசுறவங்க என்ன அவங்க பேசிட்டே இருக்க, அதுவும் ஒரு ஈர்ப்பு. உங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கும் போல. உண்மைதானே?
1: உண்மை. லைக் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்றப்ப எக்ஸ்ட்ரோவர்ட்னு தெரியல எனக்கு இன்ன வரைக்கும். பட் என்னோட என்ன சுத்தி இருக்கிறவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறது, அமைதியா இருந்தா ஏன் இவங்க அமைதியா இருக்காங்க, அவங்களை பேச வைக்கணுமே, சிரிக்க வைக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட்ல இருந்துட்டு நான் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க பேச வச்சுக்கிட்டே இருப்பேன்.
0: நல்லது நல்லது. இன்னும் சில பாடல்களை கேட்டுட்டு வரலாம் சத்யா, உங்க தேர்வு பாடல்கள்.

0: தீரா இசை, இது உங்கள் இதயங்களின் தீராத இசை. உங்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் ஒரு நேயரின் தேர்வு பாடல்கள். அந்த வகையில் இன்றைக்கு சத்யா திருமலை பந்திங் ஸ்லாங்கை சேர்ந்தவர். இவர் ஒரு பல்கலைக்கழக மாணவர், அவரோடு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சத்யா, நிறைய விஷயங்கள் எங்களோடு சொல்லியிருந்தீங்க. நீங்க வந்து நண்பர்கள் அப்படின்னு சொன்னா எதை வச்சுதான் தேர்வு செய்வீங்க?
1: ஐயோ, ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு கேள்வி.
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: நண்பர்கள் மச்சாம் எப்படி சொல்றது, ஒருத்தங்களை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி குவாலிஃபை பண்ணி வந்துட்டு செலக்ட் பண்றது, அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஒரு பர்சன் பார்த்த உடனே வந்துட்டு நம்ம அவங்க கூட வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமல அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருவோம். அவங்களோட வைப் ஒரு விஷயம், மைண்ட் செட், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்ன்றத பாத்துட்டு லைக் அந்த மாதிரி வர்றது வந்துட்டுனா பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவேன்லா. லைக் வந்துட்டு நல்லா படிக்கிறாங்க, இவங்க கிட்ட வந்துட்டு நல்லா காசு இருக்கு, அந்த மாதிரி ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகுறத தாண்டி ஒரு பர்சனோட மைண்ட் செட், வா அவங்க மைண்ட் செட் நம்ம மைண்ட் செட் ஒன்னா இருக்கு, ஜோக்கா இருக்குது, இவங்க கூட பண்ணா லைக் பண்ணா இருக்குமே வாழ்க்கை, அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு போறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான்.
0: ஆனா எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கணும்ல.
1: எஸ் அந்த ஒற்றுமை ஒன்று இருந்தாலே போதும், அந்த நம்மளோட அந்த நட்போட நட்பு பயணம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும்.
0: இந்த நேரத்துல உங்க நட்பு வட்டாரத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சத்யா?
1: ஓ, ஐ அம் வெரி பிளஸ்ட். அவங்க கூட இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். வெனவர் மச்சான் பல்கலைக்கழகம்னா தெரியாது எவ்வளவு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ப்ரோக்ராம் வேலை எல்லாம் இருக்குன்றப்ப நம்ம ரொம்ப டவுன் ஃபால்ல இருக்குன்ற மொமெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நம்மளால அதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆக முடியாது. சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நட்புன்னு ஒரு விஷயம் தேவை. அம்மா அப்பாவை தாண்டி நம்மள வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு பேக் போனா இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு ஓபன் அப் பண்ணுவோம், அப்புறம் சோக கதை சொந்த கதை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்றப்ப வாழ்க்கையில நட்புன்ற ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அந்த விஷயத்துல நான் ரொம்ப பிளஸ்ட் நான் நம்புறேன். எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் சூசிங் மீ.

0: சத்யா திருமலை சொல்லுங்க. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். திரா இசையின் நேயர்கள் உலகம் முழுக்க கேட்டுட்டு இருக்காங்க உங்களுடைய குரலை. நீங்க பேசுறத ஒரு பல்கலைக்கழக மாணவர், 22 வயது இளைஞர் பேசிட்டு இருக்கீங்க. உங்க குரலை உலகமே கேட்டுட்டு இருக்கு. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு, திரா இசையின் உன்னதமான நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சத்யா?
1: ரொம்ப நன்றி என்னோட பாடல்கள் அதையும் கேட்டதுக்கு. பலாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் வந்துட்டு இந்த பாடல்களை கேட்பாங்க. சோ என்னோட பாடல்களை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். சோ நான் கொடுத்த இந்த லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து உங்களையுமே ஒரு மாதிரி நாஸ்டல்ஜியா வந்துட்டு ஃபீல் பண்ண வச்சிருக்கும் நம்புறேன். சோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்ப. ரொம்ப நன்றி.
0: நன்றி சத்யா. மீண்டும் வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம் சத்யா.
1: ரொம்ப நன்றி மின்னலுக்கும் உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி சத்யா.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். குவாலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIAவில் உடைமை பரிசோதனை பாதுகாப்பு கூறுகளை மேம்படுத்துவதற்கு முழுமையான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டம் செயல்பாடு, ஆழ்படம், பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் கூறினார். சரவாக் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான தொகுதி மறுவரையறை பரிந்துரை தொடர்பில் அண்மைய அறிக்கையை தயாரிக்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரம் எழுப்பப்பட்டதாக மடானி அரசாங்க பேச்சாளர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடல் தெரிவித்தார். புதன்கிழமை குளுவாங்கில் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் பொதுமக்களிடமிருந்து மிரட்டி பணம் பறிக்க முயன்றதாகவும் கையூட்டு கேட்டதாகவும் சந்தேகிக்கப்படும் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இச்சம்பவம் குறித்த சமூக ஊடகப்பதிவு அரச மலேசிய காவற்படை குறித்து பல்வேறு கருத்துக்களை தூண்டியுள்ளதாக அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் ACP பஹரின் மொமாட்னோ சுட்டிக்காட்டினார். சீனாவில் டால்பின் சூறாவளி நெருங்கி வருவதைத் தொடர்ந்து தேசிய வானிலை ஆய்வு மையம் NMC சிவப்பு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. டால்பின் கொண்டுவரக்கூடிய கனமழையின் தீவிரம், பரவலான தாக்கம், நீடிக்கும் காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக NMC தலைமை வானிலை ஆய்வாளர் வாங் ஹைபிங் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் தெஹ்ரான் தற்போது நேரடி பேச்சு நடத்தவில்லை என்றும் இடைத்தரகர்கள் மூலம் மட்டுமே தகவல் பரிமாற்றம் செய்து வருவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி தெரிவித்தார். அமெரிக்கா புரிந்துணர்வு உடன்பாட்டை மீறுவதை நிறுத்துவதோடு அது ஏற்படுத்திய சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் வரை புதிய பேச்சு தொடங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் வலியுறுத்தினார். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. ஸ்டார் சிட்டி FC ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கும் முயற்சியில் வலுவான அடையாளத்தை நிலைநாட்ட இலக்கு கொண்டுள்ளது. அந்த கிளப்புக்கான ஆதரவை மேம்படுத்துவதற்கு இந்த முயற்சி அவசியமாவதாக உள்துறை அமைச்சரும் அந்த அணியின் அறங்காவலருமான டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

திராய் செயல் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்து இஸ்ரோவில் 873 நீங்க மின்னலை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 7:30 வரைக்கும் பாடல்கள் உங்களுக்காக அப்படி அணிவகுத்து காத்திருக்கு. மிகவும் அழகழகான பாடல்கள் உங்க மனசுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தெரிந்து அறிந்து நாங்க பாடல்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கோம். 7:30 வானொலி நாடகம் உங்களுக்காக இடம்பெறப்போகுது. மலரே மௌனமா அப்படிங்கிற தலைப்பில் மறு ஒலிபரப்பாக இடம்பெறப்போகுது. அதையும் கேட்க மறக்காதீங்க. எங்களோட தொடர்ந்து

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு

0: 9 7 29 19.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:28. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:28.

நான் முத்துக்குமாரின் வரிகள். அவை நேரம் இப்போது 7:19 நாம தொட்டுட்டோம். சரிங்க, நீங்க வந்து மின்னலின் தவறவிட்ட நிகழ்ச்சிகள் இருக்கும்ல, தயாரிப்பு நிகழ்ச்சிகள் நீங்க தவற விட்டுருப்பீங்க. அந்த நேரத்தில் கேட்க முடியாத ஒரு வாய்ப்பு, கேட்க முடியாத வாய்ப்பு இல்லை, கேட்க முடியாமல் போயிருக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு அமையாமல் போயிருக்கலாம். அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆர்டிஎம் பாட்காஸ்ட் அங்க போய் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை, நீங்கள் தவறவிட்ட நிகழ்ச்சியை தேடி பாருங்க. சிறுகதை இருக்கலாம், வானொலி நாடகமாக இருக்கலாம், இன்னும் நிறைய இருக்கு. நீங்க அங்க போய் தேடி பார்க்கும் போது அந்த நிகழ்ச்சிகளை மீண்டும் நீங்க கேட்பதற்கான வாய்ப்புகள் அமையலாம். ஆக இந்த மாதிரியான வசதிகள் நாங்க உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா நீங்க போய் தேடி பாக்குறீங்களா அப்படிங்கறது தாங்க கதை. தொடர்ந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. 7:30 வானொலி நாடகம் உங்களுக்காக மலரி மௌனமா.

0: உங்களுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-97-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: நேரம் 7:30.
1: மின்னலின் வானொலி நாடகம் காயத்ரி கண்ணம்மா தயாரிப்பில் சாதனா செல்லையா எழுதிய மலரே மௌனம்மா.
2: வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம். நீங்க மலரோட ஹஸ்பண்ட் வசந்த் தானே?
2: எஸ் டாக்டர். டாக்டர் மலர் எப்படி இருக்காங்க?
3: நல்லா இருக்காங்க. கன்சல்டேஷன் ரூம்ல இருக்காங்க. நான் உங்க கூட தனியா பேசணும். அதான்
2: சொல்லுங்க டாக்டர்.
3: வசந்த், நீங்க என்ன வேலை செய்றீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு?
2: நான் பில்டிங் இன்ஜினியர், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு டாக்டர்.
3: இந்த 2 வருஷமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க?
2: மலர் ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா நாங்க இந்த 2 வருஷத்துல ஒன்னா இருந்ததே இல்ல. அவ கைய பிடிச்சாலே ஒரு விதமா பயப்படுவா டாக்டர். அந்த நாள் முழுக்க ஒரு மாதிரியா தான் இருப்பா, திடீர்னு அழுவா. அதனால நான் தனியாவே தான் இருப்பேன் டாக்டர்.
3: அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கீங்களா?
2: எவ்வளவோ தடவை கேட்டேன் டாக்டர், பதில் வரும் மௌனமாவே இருக்கிறது தான். ஆனா வீட்டுல என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவா. குழந்தை வேணும்னு பேச ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கொண்டு போய் விடுங்கன்னு அவளே சொன்னா டாக்டர்.
3: ஓகே, எனக்கு புரியுது வசந்த். உங்க மனைவிக்கு ஆக்சுவலி போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், சுருக்கமா PTSDன்னு சொல்லுவோம். அவங்க இந்த டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க.
2: மலருக்கு அம்மா அப்பா மட்டும் தான், கூட பிறந்தவனு யாருமே இல்ல டாக்டர். அவ யாரோட ரொம்ப பேச மாட்டா. கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு பிறகுதான் என் கூட நல்லாவே பேச ஆரம்பிச்சா.
3: சின்ன வயசுல அவங்களுக்கு அபியூஸ்மென்ட் நடந்திருக்கு.
2: வாட்? அபியூஸ்மென்ட்? என்ன சொல்றீங்க டாக்டர்?
3: எஸ் வசந்த், சின்ன வயசுல தன்னோட சொந்த தாய் மாமனால அவங்களுக்கு அபியூஸ்மென்ட் நடந்திருக்கு.
4: மாமா, மாமா, வேணாம் மாமா.

0: இது வெளியே சொல்ல அவங்களுக்கு பயம். அதனால டெவலப் ஆன ட்ராமா தான் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு. யாருக்கிட்டயும் இத பத்தி சொல்லாம தனக்குள்ளேயே இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் இப்போ அவங்க உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க.
1: எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல டாக்டர்.
0: மலரோட அம்மா அப்பா எப்படி இந்த மாதிரி மலருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா?
1: தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்டர்.
0: மலரோட தாய் மாமா
1: அவர் போன வருஷம் தான் ஒரு விபத்துல தவறிட்டாரு டாக்டர். அவர் இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
0: வசந்த், உலகத்துல இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு இப்படிதான் நடக்குது. இத பத்தி எப்படி வெளியே சொல்றதுன்னு புரியாம பல குழந்தைங்க துவச்சுக்கிட்டு இருக்காங்க. மலரும் அப்படி பாதிக்கப்பட்டவங்க தான். அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல விஷயம் உங்கள மாதிரி ஒருத்தர் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான்.
1: ஏன் டாக்டர், மலருடைய இந்த பிரச்சனைய சரி செய்ய முடியாதா?
0: அதுக்கு மலர் தான் முயற்சி பண்ணணும். எல்லா விஷயத்தையும் மருந்துகளால குணப்படுத்த முடியாது வசந்த். அவங்க கடந்து போய் தான் ஆகணும். கடந்து போறதுதான் வாழ்க்கை.
1: நினைக்கிறீங்க
0: அவங்க இத கடந்து வரணும்னா அவங்க நினைச்சா மட்டும் போதாது, நீங்களும் நினைக்கணும். போய் மலரோட பேசுங்க, கூட்டிட்டு போங்க.
1: தூரமா போலாம், மனசு விட்டு பேசலாம், சிரிக்கலாம், சாப்பிடலாம், சினிமா போலாம், பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் செய்யலாம். இந்த வீடு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் தூரமா போலாம். நீயும் நானும் மட்டும் என்ன போலாமா?
2: போலாம், உங்களுக்காக,
1: நமக்காக.
0: வசந்த், மலரோட கண்டிஷனுக்கு சில மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இது அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். போகும்போது வாங்கிட்டு போங்களேன். ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க.
1: தேங்க் யூ. என்ன மலர், அமைதியா இருக்க?
2: ஒண்ணு இல்லைங்க.
1: பொண்ணுங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம்.
2: அப்படின்னா உங்களுக்கு பொண்ணுங்களை பத்தி நிறைய தெரியுமோ?
1: எனக்கு மூணு அக்காங்க, கண்டிப்பா என்னால புரிஞ்சுக்க முடியும் மலர்.
2: வரும்போது
1: என்னோட ஃபேஸ் டென்ஷனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காமான ஸ்மைல் கொடுப்ப பாரு. அது போதுன்னு இருக்கும். ஒரு கப் டீ இந்தாங்க வசந்த் நீ சொல்லும் போது மனசு அப்படியே லேசாயிரும். இந்த பிரச்சனையெல்லாம் கூடி சீக்கிரம் காணாம போயிரும் பாரு.
2: அப்போனா டாக்டர் சொன்னது சரிதான்.
1: என்னது?
2: நான் ஒரு நல்ல மனுஷனை தான் வாழ்க்கை துணையா தேடி இருக்கேன்னு.
1: ஓ, அதுக்கு நான் உங்க அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.
2: ஏ
1: பின்ன பொண்ணு பாக்கு வரும்போது எங்கயாச்சும் சிரிச்சா? நீ அப்பா தானே ஓகே பண்ணாரு.
2: நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு உங்களை பார்த்தோன்னு பிடிச்சு போச்சு.
1: அடட, இது எனக்கு தெரியாம போச்சு. இப்போதான் மலருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியுது. மலர், நீ இப்படி சிரிச்சு பேசுறத பாக்க எனக்கு 2 வருஷம் ஆச்சு. இனி காலம் எல்லாம் இப்படியே நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மலர்.
2: அப்போனா சரி வாங்க, எங்கேயாச்சும் போகலாமா?
1: என்ன என்ன சொன்ன மலர், நான் சொன்னத எனக்கே திருப்பி சொல்ற. சரி போலாம் போலாம் போலாம்.

0: இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. கேமரா ஹாலிஸ் வரும்னு சொல்லவே இல்லையே.
1: சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான். ஏய், பிடிச்சிருக்கா?
0: பிடிச்சிருக்கு.
1: ஒரு மூணு நாள் இங்க தங்கி வேலை வீடு எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கணும். நீ சிரிக்கணும், நான் பார்க்கணும். ஓகே,
0: என் சிரிப்புக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. இனிமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்.
1: ஏ மலர், இங்க பக்கத்துல ஒரு கேஃபே இருக்கு, உனக்கும் எனக்கும் ஒரு கப் டீ போதும். போலாமா? ரொமான்டிக்கா இருக்கும்.
0: அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் அந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் கேஃபேக்கு போலாம்.
1: போலாமே.
2: நேரத்தின் நேரம் எல்லாம் உன்னை பார்த்த மூர்ச்சையோட காற்றின் சுவாசம் எங்க உன்னை தொடமாயம் செய்ய கனவும் இதே போல் காட்சி எங்கும்.

அர்த்தம் என்று சொல்லேன். அர்த்தம் நானும் தெரிந்து கொள்ள போரின் வாழை போலே உன்னன் கண்கள் என்னை கொள்ள. அடடா, வலி கூட சுகம் என்று சொல் என்னவோ.

0: மலர், நீ ஆசைப்பட்ட மாதிரி வந்தாச்சு. மனசுல என்ன தோணுதோ அது அந்த முருகன் கையில.
1: வணக்கம் அங்கிள் ஆண்டி.
2: வணக்கம்மா. என்னடாமா சொல்லுங்க?
1: நான் இங்க அம்மா கூட வந்தேன். இந்தாங்க ரோஸ் உங்களுக்கு தான்.
0: அட, மலருக்கு ரோஜா பூவா? நல்ல பொண்ணு.
2: சும்மா எங்க மா, உங்க பேர் என்னது?
1: என்னோட பேரு தேவிகா. இந்த ரோஸ் பூ நான் கோவில சுத்தி வரும்போது கீழே விழுந்திருந்துச்சு. நான் எடுக்கும் போது உங்களை பார்த்தேனா, அதான் கொடுக்கணும்னு தோணுச்சு. நீங்க என்ன கேட்டு கடவுள்கிட்ட வந்திருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கும் ஆண்டி.
0: நல்லா பேசுறீங்களே, ரோஜா கொடுத்த தேவிக்கு ரொம்ப நன்றி.
2: தேவிகா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா?
1: ஆமா, நான் 3rd year படிக்கிறேன், தமிழ் ஸ்கூல்.
3: தேவி,
1: அம்மா இங்க வாங்க, நான் இங்க இருக்கேன்.
3: வணக்கம், மன்னிச்சிருங்க தேவி. ஏதாவது?
2: ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா பேசுறாங்க, நல்ல ஆட்டிட்யூட்.
0: ஆமாங்க, கோயிலுக்கு முருகனை பார்க்கத்தான் வந்தோம், இப்ப தேவியோட தரிசனம் கிடைச்சிருச்சு.
2: சும்மா இருங்க,
3: ரொம்ப நல்ல விஷயங்க. இன்னைக்கு பங்குனி உத்திரம், ரொம்ப நல்ல நாள். கோயிலுக்கு வந்திருக்கீங்க, மனசார வேண்டிக்குங்க, நல்லதே நடக்கும். நாங்க கிளம்புறோங்க. தேவி வா, போகலாம்.
1: நான் போயிட்டு வரேன் அங்கிள் ஆண்டி.
0: பார்த்து போயிட்டு வாங்க.

0: மலர், என்ன அப்படி பாக்குற?
1: இல்ல, அந்த பொண்ண பார்த்தா என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு.
0: ஆமாவா? முருகன்கிட்ட இப்படி ஒரு குழந்தை நமக்கு வேண்டும் வேண்டிக்கலாம். அட, நான் சொன்னது முருகனுக்கே கேட்டுருச்சு போல. வா, கோயிலுக்கு போலாம்.

0: மலர், ஒரு ரெண்டு நாளைக்கு இதுதான் நமக்கு வசந்த மாளிகை.
1: வணக்கம் தேவி. இங்க என்ன பண்றீங்க? இங்கத்தான் என்னோட அம்மா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு துணையா நான் இருக்கேன்.
0: அப்படியா? அப்ப இது உங்க இடமா செல்லும்?
1: இல்ல இல்ல, அம்மாவோட முதலாளி இடம். அம்மா இங்கத்தான் வேலை செய்யறாங்க.
0: கெட்டிகாரி, நீங்க நல்லா படிச்சு ரொம்ப பெரிய ஆளாவணும் சரியா?
2: தேவி
1: சொல்லுங்க கண்ணா அங்கிள்.
2: இந்தாங்க சாக்லேட், உங்களுக்கு தான்.
1: நன்றி அங்கிள்.
2: நல்ல பொண்ணு.
0: சரி வா மலர், நம்ம ரிசர்வேஷன் செக் பண்ணுவோம். மலர், ஏய் மலர்,
3: என்ன சொன்னீங்க?
0: என்னாச்சு என்னாச்சு மலர், என்ன ஒரு மாதிரியா இருக்க?
1: மலர் ஆண்டி, மலர் ஆண்டி, உங்களுக்கு என்னாச்சு?
3: இல்ல ஒண்ணும் இல்ல செல்லம். தேவி இப்ப போனாரு, அவர் யாரு?
1: ஓ அவரா? அவரு கண்ணா அங்கிள், இந்த ஹோட்டல்லதான் தங்கி இருக்காரு.
3: உனக்கு அவரை ரொம்ப நாளா தெரியுமா?
1: இல்ல மலர் ஆண்டி, அவரு இங்கத்தான் சுத்தி பார்க்க வந்திருக்காரு. எனக்கு அவரை ரெண்டு நாளாதான் தெரியும், ரொம்ப பாசமான அங்கிள்.
3: அப்படியா? சரி தேவி, ஆண்டி ஒன்னு சொன்னா கேப்பீங்களா?
1: சொல்லுங்க ஆண்டி.
3: யாரு எது கொடுத்தாலும் உடனே வாங்கி சாப்பிடாதீங்க. அந்த அங்கிள் பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாம எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. என்ன இதே மாதிரி நாங்களும் சரி, இல்ல யாரு கொடுத்தாலுமா, உங்களோட நல்லதுக்கு தான் ஆண்டி சொல்றேன், கேப்பீங்களா?
0: ஏய் மலர், அவர் ஏதோ சாதாரணமா கொடுத்தத நீ குழந்தைகிட்ட இப்படி சொல்ற?
3: நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன தேவி, சொன்னா கேப்பீங்க தானே?
1: கண்டிப்பா ஆண்டி.
3: நல்ல பொண்ணு.
4: வாங்க, இப்பதான் நம்ம பார்த்தோம், இங்கதான் தங்க போறீங்களா?
0: ஆமாங்க, எங்களை வரவேற்றதே இதோ நம்ம தேவிகா தான். அவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க.
4: அவ அப்படிதான், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நல்லா பேசி பழகுவா. உங்க ரூம் ரெடி ஆயிருச்சு, இந்தாங்க கீ.
0: இங்க இருந்து கேமர மலையோட அழகு நல்லா தெரியுது. ஏய் மலர், இங்க வாய, இங்க வந்து பாரு. மலர், மலர், மலர்,
3: சொல்லுங்க.
0: என்ன மலர், ஹோட்டலுக்கு வந்ததிலிருந்து உன் முகம் சரியா இல்லையே, என்னாச்சு? ஏதோ மாதிரி இருக்க, ஏதாவது யோசிக்கிறியா? சொல்லு மலர்.
3: இல்ல அப்படி எதுவும் இல்ல.
0: உன பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு. சொல்லு என்ன மலர்.
3: தேவி கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தர் வந்தாரு.
0: தேவி கிட்ட யாரு? யார் தேவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா? அவர் பேரு கூட கண்ணன். கண்ணன் சொன்னாரு, அவரா?
3: ஆமா அவர்தான். அவரை பார்த்ததுல இருந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கு.
0: ஏன், என்னாச்சு அவருக்கு? என்ன,
3: ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு வசந்த், ஏதோ சரியில்லைன்னு தோணுது.
0: நீ எதுக்காக மனசை போட்டு இப்படி குழப்புகிற மலர்? எனக்கு அவரை பார்த்தா அப்படி ஒன்னும் தோணலையே. இங்க பாரு மலர், இங்க பாரு.
3: சொல்லுங்க.
0: நாம இங்க எதுக்காக வந்தோம்? இங்க வந்து மனசு விட்டு பேசி கணவன் மனைவின்னு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா துவக்கிறதுக்கு தானே? ரொம்ப யோசிச்சா நிம்மதி இருக்காது. மலர், நான் போய் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்ச நேரம் போய் விடு சரியா?
3: சரிங்க.
4: தேவி, அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்களா?
1: சரி அம்மா.
2: தேவி பள்ளிக்கு போகலையா?
1: இப்போ ஸ்கூல் ஹாலிடே கண்ணா அங்கிள்.
2: ஓ அப்படியா, அத்தா அம்மாவோடயே இருக்கீங்க போல. சரி, வீட்டுக்கு போகலையா?
1: இல்ல அங்கிள், வீட்டுல இருந்தா நான் தனியா இருக்கணும், இங்க இருந்தா அம்மா என் கூடயே இருப்பாங்க, அதான் இங்க இருக்கேன்.
2: ஓஹோ அப்படியா, அது சரி. தேவிக்கு என்ன பிடிக்கும்?
1: எனக்கா என் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்.
2: அம்மாவை தவிர வேற எதுவும் பிடிக்காதா?
1: தெரியல, அம்மாவை தான் பிடிக்கும்.
2: நான் காலையில வாங்கி தந்த சாக்லேட் அது பிடிக்கலையா?
1: ஆ, பிடிச்சிருக்கு அங்கிள், வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி.
2: நல்ல பொண்ணு நீ, அம்மா சொல்றதெல்லாம் கேக்குறியா? இன்னொரு சாக்லேட் வாங்கி தரேன், சரியா?
1: சரி அங்கிள்.
4: சாரி சார், அவ அப்படிதான் சார், ரொம்ப பேசுவா.
2: நல்லா பேசுறாங்க, எனக்கு அவங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பொண்ணு. நீங்க ரெண்டு நாளா இங்க தானே இருக்கீங்க? இரவுலையும் பார்த்தனே. அது சரி, கேக்குறேன்னு தவறா நினைக்காதீங்க. தேவிகாக்கு அப்பா இருக்காரா இல்லையா?
4: இல்ல சார், நானும் என் கணவரும் பிரிஞ்சிட்டோம். கஷ்டமா இருந்தப்ப இந்த ஹோட்டல் முதலாளி தான் எங்களுக்கு வேலை கொடுத்தாரு. இப்ப நானும் இன்னொருத்தரும் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் ரெண்டு நாளா நானே டியூட்டி செய்யறதா இருக்கு.
2: அப்படியா? சரி சரி, மன்னிச்சுக்கங்க நான் கேட்டதுக்கு.
4: பரவாயில்ல சார்.
2: சரி, உங்களுக்கு இரவுலயும் வேலை இருக்கு, அப்ப தேவிகா எங்க இருப்பாங்க?
4: இங்கதான் இருப்பா சார், விளையாடிக்கிட்டு அவளையே தூங்கிடுவா. எனக்கு கஷ்டம் கொடுக்காத பொண்ணு.
2: சரி சரி, தேவி ராத்திரிக்கு நான் வரேன், உனக்கு ஒரு கதை சொல்றேன்.
1: கதையா? என்ன கதை அங்கிள்?
2: அது ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்றேன், கேட்டுட்டு நல்ல புள்ளியா தூங்கணும். அம்மாவுக்கு வேலை இருக்கு இல்லையா, நீயோ நேரத்துக்கு தூங்கணும், சரியா?
1: சரி அங்கிள், கண்டிப்பா வரணும், கதை சொல்லணும்.
2: சரி சரி, நான் வரேன்.
1: சரி அங்கிள்.
0: மலர், நீ முதல்ல இருந்து ஏதோ ஒரு யோசனையில தான் இருக்க. பாரு, முகத்துல சிரிப்பே இல்ல. உனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடாம காலையில அந்த ஆளை பார்த்ததுல இருந்துதான் நீ இப்படி இருக்க. ஏன் மலர்?
3: சேச்சே, நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்னால இன்னும் அந்த பழைய விஷயத்துல இருந்து மனசை விட முடியல வசந்த், மன்னிச்சிருங்க.
0: ஹே மலர், ரிலாக்ஸ், அப்படி சொல்லாத. நான் உன் நிலைமையை புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ இப்படி சோகமா இருக்கிறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு மலர்.
3: அந்த சின்ன பொண்ணு தேவிகாவை பார்த்ததும் எனக்கு என் சின்ன வயசு நினைவுக்கு வருது. அவள மாதிரிதான் நானும் நிறைய பேசினேன்.
0: அப்படி எல்லாம் ஒன்னும் நினைக்காத, நல்லதே நடக்கும். சரி வா, ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் பண்ணு, காலையில எல்லாம் சரியாயிரும்.
3: சரி போலாம்.
1: பொம்மி, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? உனக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா?
2: என்ன பண்றீங்க தேவிகா?
1: இது ஏன் பொம்மி? இதுக்கு பசிக்குதுன்னு சொல்லுது, அதனால சாப்பிட்டியான்னு கேட்டான் அங்கிள்.
2: பொம்மை எப்படி சாப்பிடுவோம்? மனுஷங்களும் மிருகங்களும் தானே சாப்பிடுவாங்க.
1: இல்ல அங்கிள், என் பொம்மிக்கு பசி இருந்தா அது என் கிட்ட சொல்லும், அது எனக்கு மட்டும் தான் கேக்கும், வேற யாருக்கும் கேக்காது, என்னோட அம்மாக்கு கூட கேக்காது.
2: அப்படியா? சரி சரி. ஆமா, நான் உனக்கு ஒரு ரகசிய கதை சொல்லட்டா?
1: சொல்லுங்க அங்கிள்.
2: ஆனா இங்க சொன்னா எல்லாரும் கேப்பாங்களே, உங்க அம்மா எங்க?
1: அம்மா கிச்சன்ல வேலை பாக்குறாங்க.
2: சரி சரி, அப்போ நீ என்னோட வா, நான் ரகசியமா அந்த கதை சொல்றேன்.
1: சரி அங்கிள்.
3: வசந்த், வசந்த் அங்க பாருங்க.
0: என்ன மலர்?
3: அங்க பாருங்களே, தேவிகா அந்த ஆளோட போறா.
0: மலர், நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற.
3: இல்லங்க, ஏதோ சரியில்ல.
0: எல்லாம் சரியா தான் இருக்கு, நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? சரி வா, பாக்க எவ்வளவு அழகான இடம் இருக்கு, அங்க போ.
3: சரிங்க.
2: என்ன
1: பண்றீங்க? பயமா இருக்கு அங்கிள், பயமா இருக்கு அங்கிள், பயமா இருக்கு.

0: சின்ன வயசுல தன்னோட சொந்த தாய்மாமனால அவங்களுக்கு அபியூஸ்மென்ட் நடந்திருக்கு.
1: வேணும் மாமா. இல்ல இல்ல தேவிகாவுக்கு எது தப்பா நடக்கக்கூடாது, எது தப்பா நடக்கக்கூடாது.

0: யாரு?
1: தேவி, தேவி கேங்க.
0: நீங்க இங்க என்ன பண்றீங்க?
1: தேவி எங்கன்னு கேட்டேன்.
0: ஹலோ மிஸ், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்?
1: தேவி, தேவி, தேவி
2: மலரண்டி.
1: தேவி, தேவி, தேவி, உனக்கு என்னமாச்சு? தேவி,
2: அங்கிள் கிட்ட கதை சொல்ல கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம்
1: டேய், அவள என்ன பண்ண பார்த்தடா? டேய் சொல்லுடா, அவள என்ன நீ பண்ண பார்த்த?
0: நான் எதுவும் எதுவும்
1: தேவிய தனியா ரூமுக்கு கொண்டு வந்து என்ன பண்ற? சொல்லு சொல்லு சொல்ல போறியா இல்லையா?
0: இங்க பாருங்க, நான் ஒண்ணு பண்ணல.
2: மலரண்டி, எனக்கு பயமா இருக்கு.
1: தேவி, தேவி பயப்படாத. தேவிகா, தேவி, தேவி, இவன் ஒரு மிருகம். நீ தேவிகாவை என்ன பண்றதுக்கு இங்க கொண்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அது என்னது, நீ கொடுத்த சாக்லேட் சாப்பிட்டதா தேவிகா வாங்கிட்டாளா?
0: அது அது அது வந்து
1: ஏண்டா ஏண்டா இப்படி வெறி பிடிச்சு அழையறீங்க? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணுடா. அடச்சே, ஏண்டா காம வெறி பிடிச்சு இப்படி அழையறீங்களே? இன்னும் வேற என்னெல்லாம் பண்ண போறீங்க? உங்களெல்லாம் சும்மா விட கூடாதுடா, சும்மா விட கூடாது, சும்மா விட கூடாது, சும்மா விட கூடாதுடா, சும்மா விட கூடாது.
3: என்னாச்சு மகள், இங்க என்ன நடக்குது?
1: இவனுங்களெல்லாம் இப்படி கூடாது.

0: நான் தான் உங்களுக்கு சொன்னேன்னு.
1: சரியா போயிடும்.

0: டாக்டர், மலர் இப்படி கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்ல.
1: அவங்க மனசுல இன்னும் அந்த சம்பவம் ஞாபகத்துல இருக்கு வசந்த். அதான் இன்னொருத்தருக்கு அப்படி நடக்கும்போது அவங்க ரியாக்ட் பண்ணிடுறாங்க. நீங்க பயப்படாதீங்க. இப்ப மலர் என்ன பண்றாங்க?
0: மலர் தேவி கூட இருக்காங்க டாக்டர். சரி டாக்டர், நாங்க அங்க வந்ததும் உங்களை வந்து பாக்குறோம்.
2: தேவி இங்க வாங்க. ஆண்டி ஒன்னு சொல்லுவேன், கேப்பியா? அம்மாவுக்கு தெரியாம இனி யார் எது வாங்கி கொடுத்தாலும் எங்க கூப்பிட்டாலும் போக கூடாது. இன்னைக்கு நீங்க அம்மாவுக்கு தெரியாம போனதுதான் ரொம்ப தப்பா போச்சு. புரியுதா?
3: புரியுது ஆண்டி. மன்னிச்சிருங்க மலர் ஆண்டி, இனிமே இப்படி நான் செய்ய மாட்டேன். சாரிமா.
4: என்ன மன்னிச்சிருங்க மலர், நான் தான் குழந்தைய கவனிக்காம இருந்துட்டேன்.
2: பரவாயில்லம்மா, குழந்தைகளுக்கு நம்ம குட் டச் என்ன, பேட் டச் என்னன்னு சொல்லி தரணும். என்னதான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாலும் அம்மா சொல்லி தர மாதிரி வரதில்ல, அவளுக்கு எதுவும் ஆகாது. தேவிகா தைரியமான பொண்ணு, பத்திரமா அவளை கூட்டிட்டு போங்க.
3: சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன்.

0: என்ன மன்னிச்சிரு மன்னர்.
1: ஐயோ, நீங்களே மன்னிப்பு கேக்குறீங்க?
0: நீ எவ்வளவு சொல்லியும் நான் கேட்கல. சரி, இவ்வளவு நடந்த பிறகு உன் மனசு அமைதியா இருக்காது. வா, வீட்டுக்கு போலாம்.
1: வீட்டுக்கா? அப்ப நம்ம ஹனிமூன்.
0: அது பிறகு பாப்போம். ஏய், வெயிட் வெயிட், நீ இப்ப என்ன சொன்ன?
1: நம்ம ஹனிமூன் வேண்டாமான்னு கேட்ட.
0: இதுதான் என் மலர்.
1: சின்ன வயசுல இருந்த பயம் இப்ப போயிடுச்சு. தேவிகா மாதிரி நானும் தைரியமாயிட்டேன். நம்ம எங்கேயே இருக்கலாங்க.
0: தட்ஸ் மை கேர்ல். இத கேக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மலர்.
1: என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்.
0: சரி, நன்றிலாம் சொல்லலாம். இப்போ நேராச்சு. நாளைக்கு நமக்கு புதிய நாள், புதிய தொடக்கம். மலர், நாம ரூமுக்கு போலாமா?

0: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் அமீர் அபாஸ், ஜெகதீஸ்வரன், பிரேமா மூர்த்தி, சசி சேஸ், தமீரா ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் நடிப்பில் சாதனா செல்லையா எழுதிய மலரே மௌனம்மா, தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
1: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
0: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
2: என்ற தலைப்பில் வானொலி நாடகம் கேட்டுட்டு வந்தீங்க. இன்றைய தீரா இசையின் நிறைவுக்கும் நாம இப்போ வந்துட்டோம். மாலை 4 மணியிலிருந்து உங்களுக்காக ஒளியேறியிருந்த பாடல்கள் எல்லாமே நிச்சயமா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு நன்றி. 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோடு பேச பிரவீன்குமார் காத்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்குங்க. எங்க பயணத்துல இருந்தாலும் சரி, பாதுகாப்பா வீடு போய் சேரணும், பாதுகாப்பா நீங்கள் நினைத்த இலக்கை நீங்க சென்று சேரணும். அதுக்காக நாங்க எப்போதுமே எங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றே நான் உங்கள் நளினி அஞ்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
3: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பழங்குடியினரின் பாரம்பரியம் அவர்களின் சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானதன்று, மாறாக அது நாட்டின் முக்கியமான சொத்துக்களிலும் தேசிய அடையாளத்திலும் ஒரு பகுதியாகும். எனவே அது தொடர்ந்து பேணப்பட வேண்டும். நாட்டின் வளர்ச்சி பூர்வீக மக்களின் அடுத்த தலைமுறையினர் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறுவதற்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஆரன் அகோடாகாங் வலியுறுத்தினார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சிறந்த கல்வி வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக அரசாங்கம் தமிழ் பள்ளிகளை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ உறுதியளித்தார். தமிழ் பள்ளிகள் கல்விக் கழகங்கள் மட்டுமின்றி மாணவர்களிடையே பண்பாட்டையும் அடையாளத்தை வளர்ப்பதில் பெரும் பங்காற்றுகின்றன என்று அவர் எடுத்துரைத்தார். காவல்துறை நடவடிக்கை தொடர்பில் அதன் இடைக்கால துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ இப்ராஹிம் டாரோஸ் சிறப்பு ஊடகத்தார் சந்திப்பு நடத்தவுள்ளதாக அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியான தகவலை அரச மலேசிய காவற்படை மறுத்துள்ளது. முகநூல் கணக்கு மூலம் பகிரப்பட்ட அந்த தகவல்கள் பொய்யானவை என்று காவற்படை செயலாளர் டத்தோ முமட் நூர் யூசுப் அலி தெரிவித்தார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு குறையுமாயின் புகைமூட்டத்திற்கான செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேசிய புகைமூட்ட பணிக்குழு தயாராக உள்ளது என்று தேசிய சுற்றுச்சூழல் நிறுவனம் தெரிவித்தது. நிலைமை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் அது மேலும் கூறியது. பிற்பகல் 1 மணி நிலவரப்படி அந்த குடியரசில் காற்றின் தரம் 81 மிதமான நிலையில் உள்ளது. வெள்ளிக்கிழமை தாய்லாந்து நோந்தாபூரி வட்டாரத்தில் உள்ள பள்ளியில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து சுடும் ஆயுதங்கள் தொடர்பான சட்டங்களை கடுமையாக செயல்படுத்துமாறு பிரதமர் அனுதீன் சான்விராகுல் உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழ்வதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். விளையாட்டு மோட்டார் பந்தயம். நாட்டின் இளம் பந்தய வீரர் புத்ரா அடாம் ஹாலிம் மோசாம் அடுத்த மாதம் ஷாங்காயில் நடைபெறும் லாம்போகினி சூப்பர் ட்ரோஃபேயோ பந்தயத்துக்கு தயாராகும் வகையில் 2026 ஆசிய அயாமி தொடரை பயிற்சி களமாக பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். தேவையான உடற்தகுதியை தக்கவைத்துக் கொள்ள கோகார்ட்டிங் பந்தயம் சிறந்த வழிகளுள் ஒன்று என அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வாழ்க்கையில என்னென்னமோ மாறிட்டே இருக்கு, தினம் தினமும் ஏதாவது மாறிட்டே இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மாறவே மாட்டேங்குதே, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமை வரப்போகுதே அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை இரவு அழுத்தத்தோட உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுதாங்க. அது எப்போதுமே எல்லாருக்கும் இருக்கும். ஆனா எப்போ நம்ம திங்கக்கிழமை வந்துருச்சா அப்படின்ற அந்த உணர்வை தாண்டி திங்கக்கிழமை தானே அப்படின்ற அந்த உணர்வுக்குள் நுழைகிறோமோ அன்று தாங்க வாழ்க்கை உற்சாகமாகும். சரி, திங்கக்கிழமை நாளைக்கு, நாளை நாள் உங்களுக்கு இனிமையா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முந்தைய நாளே இரவு 8 மணிக்கு காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை ஒளிபரப்ப நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள், கல்லூரி நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. அதோடு மலரும் நினைவுகளில் நீங்களே எங்களுக்கு அழைச்சு பேச போறீங்க. தொடக்க 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள், தொடக்க பாடல் நாகாஷ் அசீஸ் கொண்டு வராரு அம்ருதா. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40.
2: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி. குறைந்த விலை, மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்பு
4: பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

சரி, இப்பதான் இந்த திங்கக்கிழமைய பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நாளைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலே அலுவலகத்துல இருந்து நிறைய பேர் மண்டே ப்ளூஸ் அப்படின்ற அந்த ஒரு சொற்றொடரோட ஒரு செல்ஃபியை புகைப்படம் எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றுவதை நிறையவே பார்க்கலாம். இந்த மண்டேஸ் ப்ளூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் வந்து திங்கக்கிழமையே நீலம் அந்த வர்ணத்தோட தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 18th century பிற்பகுதியில் இந்த ஜெர்மனி, ஐரோப்பா இந்த மாதிரி பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைனாலே ஒரே கொண்டாட்டமா இருக்குமா. அந்த கொண்டாட்டம் முடிந்து திங்கக்கிழமை யாருமே வேலைக்கு போக மாட்டாங்களாம் பெரும்பாலானவங்க. அதனாலதான் வந்து இந்த மண்டே ப்ளூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே ஆரம்பமானுச்சுனா, ப்ளூஸ் அதாவது நீல வர்ணம். அந்த வண்ணம் வந்து எப்போதும் அந்த ஆங்கிலத்துல வந்து இந்த வண்ணங்களை சில மனித உணர்வுகளோட தொடர்பு படுத்துவாங்க. அந்த மாதிரி இந்த நீல வண்ணம் சோகம், மனச்சோர்வு, உற்சாகமின்மை இந்த மாதிரியான சில உணர்வுகளோட தொடர்புடைய ஒரு வர்ணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, சோகம் மனச்சோர்வெல்லாம் இந்த வேலைக்கு போகாம இருக்கிறாங்களா அவங்களுக்கு? இல்ல, அவங்கள வேலைக்கு வைத்திருக்காங்க பாத்தீங்களா அந்த உரிமையாளர்கள், அவங்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும். அதனாலதான் இந்த வார்த்தை உருவாக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அதனால இப்ப அலுவலகத்திலிருந்து இந்த ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி புகைப்படங்கள்லாம் பதிவேற்றம் செய்தா அவங்களாம் பரவாயில்லைங்க. என்னதான் சோர்வு இருந்தாலும் திங்கக்கிழமை வேலைக்கு உற்சாகமா கிளம்பிடுறாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க எல்லாரும் நாளைக்கு வேலைக்கு கிளம்பணும். அதற்காக நாங்க நிறைய பாடல்களை உங்களுக்காக தொகுத்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்த பாடல் சித் ஸ்ரீராம் மற்றும் சஞ்சீவ் கொண்டு வராங்க, கேட்கலாம். இதோ

0: போமோசாங், அங்கதான் நாங்க பியாக்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்பாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல. எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கமிலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஓ, அதுவா? புதிய ஜாலோர் கம்மிலாம் வாங்கிட்டல, அதான் அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
0: ஒரு நிமிஷம், கொடிய ஏத்திட்டீங்களா?
1: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதானே முக்கியம்.
0: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைகீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

பிரேமம் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, ஒரு தெலுங்கு சினிமா தகவலோடு வந்துள்ளோம். என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்த வாரம்லாம் நம்ம தெலுங்கு சினிமா ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சரி, ஒரு கொண்டாட்டமான வாரம். ஏன்னு பார்த்தோம்னா, இந்த இரண்டு திரைத்துறை ரசிகர்களுக்கும் இருவருக்கும் பிடித்தமான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். நடிகர் சூர்யாவை சொல்லலாம். அவருடைய திரைப்படமான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், இந்த திரைப்படம் பார்த்தோம்னா தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலும் படமாக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தை தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி, இந்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்தோட இயக்குனர், அவர் தான் வந்து இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் டீசர்லாம் சமூக ஊடகங்களில் வெளியாகி ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்பெல்லாம் வந்து நமக்கும், அதாவது நம்மிலிருந்து ரொம்பவும் வயது வந்து அதிகமா குறைவா உள்ளவர்களை வந்து காதலிப்பது, திருமணம் செய்வது, அதெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப சகஜமா இருந்தது. ஆனா இப்ப காலம் போக போக அது இப்பெல்லாம் வழக்கத்தில் இல்லை இல்லையா? ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த மாதிரிலாம் நடைபெறும். ஆனா இதை தாங்க இந்த திரைப்படத்தோடைய மூலக்கதையா வைத்திருக்காங்க. அதாவது தன்னை விட வயதில் வந்து ரொம்ப குறைவா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணின் மேல் காதல் ஏற்படுது. அப்ப என்னென்னலாம் ஆகுது அந்த ஆணுக்கு வந்து, ஆனா அதுல உடன்பாடு இல்லை. அப்ப என்னென்னலாம் ஆகுது, இந்த கதைக்களம் தான் திரைப்படத்தின் முதன்மையான கதைக்களமா இருக்க போகின்றது அப்படின்றத டீசர் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க இருவரிடத்தில் இருக்கும் அந்த உரையாடல்கள், அந்த உணர்வு பூர்வமான காட்சிகள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த திரைப்படத்தின் முக்கியமான ஒரு தூணா அமைய போகிறது இந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அடுத்த வாரம் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் உலகெங்கும் திரையரங்குகளில் வெளியாகின்றது. அதனால அடுத்த பாடல் நடிகர் சூர்யா அவருடைய திரைப்படமான கட்டிக்குடு, அதாவது தமிழ்ல ஆதவன் வெளியானது, அந்த திரைப்படத்தில இருந்து ஒரு பாடலை கேட்க போகின்றோம். சைலா ஹவுடா மற்றும் சுதா ரகுநாதன் கொண்டு வராங்க. இதோ

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

சிவா மற்றும் அஸ்வினி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, கல்லூரி நிகழ்ச்சி எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 10:00 மேல் இடம்பெறும் இல்லையா? சென்ற வாரம் சபா மலேசிய பல்கலைக்கழகத்திலிருந்து மூவர் வந்திருந்தாங்க. அது ஒரு புதிய பல்கலைக்கழகம் இல்லையா? இதுவரை நம்ம நிகழ்ச்சியில் அவங்க இடம்பெற்றதே இல்லை. அதே போல இன்றும் ஒரு புதிய பல்கலைக்கழகத்திலிருந்து மூவர் நம்மோடு இணையவிருக்காங்க. இன்னும் 1 நேரத்திற்கு பிறகு அவங்க கூட பேசலாம். சரிங்க, இப்ப எல்லாரும் வந்து கல்லூரி மாணவர்கள்லாம் விடுப்புல இருக்காங்க. அதனால வந்து ரொம்ப தூரமான பல்கலைக்கழகங்கள், புதிய புதிய பல்கலைக்கழகங்களிலிருந்து நிறைய பேர் நம்ம கூட இணைய பாக்குறாங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், எல்லாரும் இந்த கல்லூரி நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய தகவல்களை எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்கு இல்லையா, மின்னல் எஃப்எம் உடைய இன்ஸ்டாகிராம், அங்க நீங்க அனுப்பி வைத்தாலே போதுமானது. செய்தியா அனுப்பணுங்க, டிஎம் டைரக்ட் மெசேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அது வழியா உங்களுடைய தகவல்களை அனுப்பலாம். உங்க கூட பேச நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம். தெலுங்கு திரை இசை தொகுப்பில் நிறைவு பாடல் கார்த்திக் கொண்டு வரும் ஒரு இதமான பாடலை கேட்கலாம் வாங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

0: தமிழ் பள்ளிகளை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும் இலக்கவியல் அமைச்சர் உறுதி. நாடி பள்ளி சீருடை திட்டம் வருமானத்தை ஈட்ட உதவும், குடும்பங்களின் செலவை குறைக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஒவ்வொரு குழந்தைக்கும் சிறந்த கல்வி வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக அரசாங்கம் தமிழ் பள்ளிகளை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ உறுதியளித்தார். தமிழ் பள்ளிகள் கல்விக் கழகங்கள் மட்டுமின்றி மாணவர்களிடையே பண்பாட்டையும் அடையாளத்தை வளர்ப்பதில் பெரும் பங்காற்றுகின்றன என்று அவர் எடுத்துரைத்தார். இன்று நடைபெற்ற அஃபிங்கம் தோட்ட தமிழ்ப் பள்ளியின் 43வது விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட கோவிந்த் சிங், பள்ளிகளை வலுப்படுத்துவதற்கும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்குமான முயற்சிகளை தொடர வேண்டும் என்பதை இளம் விளையாட்டாளர்கள் நினைவூட்டுவதாக குறிப்பிட்டார். தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடி மாஹிர் ஜாஹிர் திட்டத்தின் வாயிலாக பெற்றோர்கள் பள்ளி சீருடைகளை மலிவான விலையில் பெற உதவுகிறது. அதேவேளையில் அத்திட்டத்தின் முன்னாள் பயிற்சியாளர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட திறன்களின் மூலம் வருமானத்தை ஈட்ட வழிகோலுகிறது என கல்வியமைச்சர் ஃபட்லினா சிடிக் தெரிவித்தார். நாடி வழங்கும் தையல் பயிற்சி திட்டத்தில் இருந்தே இந்த முன்னெடுப்பு ஆரம்பமாகிறது என அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக தையல் திறனை கற்றுக்கொள்ளும் இல்லத்தரசிகளும் தனித்து வாழும் தாய்மார்களும் தங்களது குடும்ப வருமானத்தை உயர்த்திக் கொள்ள இத்திட்டம் வாய்ப்பளிக்கிறது என அவர் விவரித்தார். பழங்குடியினரின் பாரம்பரியம் அவர்களின் சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானதன்று, மாறாக அது நாட்டின் முக்கியமான சொத்துக்களிலும் தேசிய அடையாளத்திலும் ஒரு பகுதியாகும். எனவே அது தொடர்ந்து பேணப்பட வேண்டும். நாட்டின் வளர்ச்சி பூர்வீக மக்களின் அடுத்த தலைமுறையினர் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறுவதற்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் அரன் அகுடாகாங் வலியுறுத்தினார். அதேவேளை அவர்களின் பண்பாடும் அடையாளமும் பாதிக்கப்படாமல் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார் அவர். இன்று அனுசரிக்கப்படும் உலக பழங்குடியினர் நாளையொட்டி அந்த சமூகத்தின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் கடப்பாட்டை அனைத்து தரப்பினரும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டத்தில் நாடு முழுவதும் மேம்பாட்டு உள்கட்டமைப்பு பராமரிப்பு திட்டங்களை அதிக அளவில் செயல்படுத்துவதற்கு ஏதுவாக அதிகபட்ச ஒதுக்கீட்டை பொதுப்பணி அமைச்சு பெறும் என துணையமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் மாஸ்லான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM, மலேசிய கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியம் CIDB மற்றும் பொதுப்பணித்துறை JKR ஆகியவற்றின் கருத்துக்களை சேகரிக்கும் பணியில் அமைச்சர் தற்போது ஈடுபட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். மேலும் சேகரிக்கப்பட்ட கருத்துக்களும் பரிந்துரைகளும் பரிசீலனைக்காக இம்மாதம் 28 இரண்டாம் நிதியமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றார் அவர். முந்தைய வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்பட்ட 10 பில்லியன் ரிங்கேட்டில் 9 பில்லியன் ரிங்கேட் மேம்பாட்டு ஒதுக்கீடு என அவர் சுட்டிக்காட்டினார். காவல்துறை நடவடிக்கை தொடர்பில் அதன் இடைக்கால துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ இப்ராஹிம் டாரோஸ் சிறப்பு ஊடகத்தார் சந்திப்பு நடத்தவுள்ளதாக அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியான தகவலை அரச மலேசிய காவற்படை மறுத்துள்ளது. முகநூல் கணக்கு மூலம் பகிரப்பட்ட அந்த தகவல் பொய்யானது என்றும், டத்தோஸ்ரீ இப்ராஹிம் புக்கிடாமானில் ஊடகத்தார் சந்திப்பு எதையும் நடத்தவோ குறிப்பிட்ட அந்த அறிக்கையை வெளியிடவோ இல்லை என்றும் காவற்படை செயலாளர் டத்தோ மொமட் நூர் யூசுப் அலி தெரிவித்தார். அந்த அறிக்கை PDRMன் அதிகாரப்படியான நிலைப்பாடு என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காக அதன் உள்ளடக்கத்தில் போலியான படங்கள், அடையாளங்கள், இடைக்கால துணைத் தலைவரின் பதவி ஆகியவை பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். தெலங்கானு கமாமானில் உடற்பேறு குறைந்த பெண் ஒருவரை உட்படுத்திய பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக மியான்மர் அகதிகள் 3 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் 19 முதல் 28 வயதுக்குட்பட்ட அந்த சந்தேக நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக கமாமான் காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் மொமட் ராசி மொமட் ரோஸ்லி தெரிவித்தார். மற்ற நபர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதற்கான சாத்தியத்தை கண்டறிய முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படும் வேளை சந்தேக நபர்கள் அனைவரும் துன்புறுத்தல் சட்டம் 376 கீழ் நேற்று முதல் 5 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: பிலிப்பீன்ஸில் வலுவடைந்த தென்மேற்கு பருவமழை லூவிஸ் மைமை ஆகிய வெப்பமண்டல சூறாவளிகளின் தாக்கத்தால் 8 குறைந்தது 382,000 மக்கள் அல்லது 110,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இலோகோஸ், ககாயன், மத்திய லூசோன், பிகுல், ஜம்போங்கா, கோர்டிலேரா, மிமாரோப்பா, கலாபார்சோன் ஆகிய பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை மன்றம் தெரிவித்தது. 60 உயிரிழந்த வேளை 70 காயத்துக்கு ஆளாகியுள்ளதாக அது மேலும் கூறியது. பாதிப்பு உயிரிழப்பு குறித்த எண்ணிக்கை இன்னும் அதிகாரப்படியாக உறுதி செய்யப்படவில்லை. தாய்லாந்து நோந்தாபூரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து நாட்டின் துப்பாக்கி சம்பந்தப்பட்ட சட்டங்களை கடுமையாக செயல்படுத்தும்படி பிரதமர் அனுதின் சான்விராகுல் உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழ அனுமதிக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். நடப்பில் உள்ள சட்டங்கள் தெளிவாக உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக பொது இடங்களில் துப்பாக்கிகளை வைத்திருக்கவோ எடுத்துச் செல்லவோ அவசியம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். சிங்கப்பூரின் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு குறையுமாயின் புகைமூட்டத்திற்கான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அதன் புகைமூட்ட பணிக்குழு தயாராக உள்ளது என தேசிய சுற்றுச்சூழல் நிறுவனம் NEA தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 1 நிலவரப்படி மத்திய சிங்கப்பூரின் 24 காற்றின் தரக்குறியீடு 81 ஆக மிதமான அளவில் பதிவாகியுள்ளதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதன் குறியீடு 100 தாண்டி ஆரோக்கியமற்ற நிலையை எட்டினால் அன்றாட புகைமூட்டம் குறித்த ஆலோசனைகளை அது வெளியிடும் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா ஆகியவற்றுக்கு இடையே கடந்த வாரம் கையெழுத்தான முத்தரப்பு மெக்கா தற்காப்பு உடன்படிக்கை முற்றிலும் தற்காப்பு நோக்கம் கொண்டதையன்றி எந்தவொரு நாட்டையும் குறிவைத்து எட்டப்பட்டதன்று என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக்தார் வலியுறுத்தினார். வட்டாரத்தில் அமைதி, நிலைத்தன்மை, வளத்தை மேம்படுத்துவதற்கான கூட்டு முயற்சிகளை வலுப்படுத்துவது அது உடன்பாட்டின் முதன்மை நோக்கம் என்று அவர் கூறினார். மேலும் ஒன்றுக்கு ஒன்று மரியாதை, ஒத்துழைப்பு, அமைதியான வழிகள் மூலம் சிக்கலை களையும் கொள்கைகளை ஏற்கும் வட்டார நாடுகள் அந்த உடன்பாட்டில் இணையலாம் என்றும் இஷக்தார் அழைப்பு விடுத்தார். விளையாட்டு கார்பந்து ஜொஹர்டாருல் தாசிம் JDT-க்கும் செல்சி FC-க்கும் இடையிலான நட்பு முறையிலான ஆட்டத்தையொட்டி சுல்தான் இப்ராஹிம் அரங்கம் சிவப்பு நீல நிறத்தில் காட்சியளித்தது. பிற்பகல் 3 முதலே ரசிகர்கள் அந்த வளாகத்தை சூழ்ந்தனர். ஜொஹூர் மட்டுமின்றி சிங்கப்பூரிலிருந்தும் ரசிகர்கள் போட்டியை காண வந்தனர். இந்த இரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 8 அளவில் தொடங்கியது. உருகுவே தற்காப்பு ஆட்டக்காரர் ரொனால்டு அராஹோ ஒரு பருவம் இரவல் அடிப்படையில் லிவர்பூலில் இணைய உள்ளதாக பார்சலோனா பயிற்றுநர் ஹான்சி ஃபிளிக் உறுதிப்படுத்தியுள்ளார். அராஹோ சிறந்த ஆட்டக்காரர், வலிமையானவர், பந்தை கையாள்வதிலும் சிறந்தவர். இருந்தும் அவருக்கு புதிய அனுபவம் தேவைப்படுவதாக ஃபிளிக் வலியுறுத்தினார். தமிழ் பள்ளிகளை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும், இலக்கவியல் அமைச்சர் உறுதி. நாடி பள்ளி சீருடை திட்டம் வருமானத்தை ஈட்ட உதவும், குடும்பங்களின் செலவை குறைக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1955 இன்றைய நாளில் கோலலம்பூர் கிங்ஸ் ஹவுஸில் மலாய கூட்டரசு அமைச்சரவையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 10 அமைச்சர்கள் பதவியேற்ற உடனே நடைபெற்றது. இதன் மூலம் உள்ளூர் தலைவர்களின் தலைமையில் நாட்டின் நிர்வாகம் அதிகாரப்படியாக தொடங்கியதை குறிக்கும் வரலாற்று நிகழ்ச்சியாக இஃது அமைந்தது. இந்த நிகழ்ச்சி பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நாட்டின் நிர்வாக அதிகாரம் உள்ளூர் மக்களின் கைகளுக்கு மாற்றப்பட்டதற்கான அடையாளமாகவும் சுயாட்சி அரசாங்கம் உருவாவதற்கான வலுவான அடித்தளமாகவும் அமைந்தது. மேலும் 1957 ஆகஸ்ட் 31 நாள் மலாயா கூட்டரசு சுதந்திரம் அடைவதற்கான வழியை அமைத்துக் கொடுத்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் என்னும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: சரிங்க உஸ்தாஸ், இன்று சிராசை சேர்ந்த முகமது சலீம் அவர்கள் ஒரு கேள்வி அனுப்பியிருக்காரு. அவருடைய கேள்வி, பெரும்பாலும் மையத்தை அடக்கம் செய்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் சென்று மண்ணு வந்து சரியா படிஞ்ச பிறகு கபர்ஸ்தானுக்கு மேல உயர்த்தி கல்லு கட்டுவாங்க இல்லையா? சில பேர் வந்து பளிங்கு கல்லு போடுறாங்க, சில பேர் வந்து அதை அலங்கரித்து பொடிக்கற்கள் எல்லாம் தூவி இந்த மாதிரி உயர்த்தி அதை கட்டுறாங்க. இது இஸ்லாத்துல கூட
2: அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் சுபானஹு தஆலா ஒருவனுக்கு. அதாவது கபர்களை உயர்த்து கட்டுவது என்ற கேள்வி இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் நீங்க சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்முடைய மலேசிய நாட்டில் வசதி படைத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அழகுபடுத்தி பளிங்கு கற்கள் மோசைக்கல்னு சொல்லி பல விதமான கற்களை வைத்து அப்படியே பெருசா கட்டுறாங்க, சிறுசாவும் கட்டுறாங்க, உயரமாக கட்டுறாங்க. இப்படி கட்டுவது மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா என்று சொன்னால், அவ்வாறு கட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது.
1: சரி,
2: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் வருகின்றது. இந்த ஹதீஸ் வந்து ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கபர்களை கரையால் சுண்ணாம்பு கலவையால் பூசப்படுவதையும், அதன் மீது உட்காருவதையும், அதன் மீது கட்டிடம் எழுப்புவதையும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் அப்படின்ற செய்தி வர்றதை பாக்குறோம். அப்ப ஒரு கபரை வந்து உயர்த்தி கட்டணும்னு சொன்னா, நிச்சயமாக அந்த மண்ணையும் குயிலையும் உயர்த்துவாங்க.
1: அந்த மண்ணு குயில,
2: ஆமா, இல்லைன்னா தரைமட்டமா இருக்க கபரை யாரும் அப்படி செய்ய போறது இல்ல.
1: இன்னைக்கு
2: மக்கா மதீனால ஜன்னத்துல் பக்கீல போய் பார்த்தாலும் கூட கபர்கள் வந்து தரைமட்டமாகத்தான் இருக்கும், ஆனா கல்லு ஊனி இருப்பாங்க அடையாளத்துக்கு. ஹஜரத் அலி ரதியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தோழரை அழைச்சு சொல்றாங்க, என்ன ரசூலுல்லா எந்த அலுவலுக்காக அனுப்பிச்சாங்களோ அதை செய்வதற்காக நான் உன்னை அனுப்புறேன். அது என்னன்னு சொன்னா, எந்த உருவச்சிலையும் நீ அழிக்காம விட்டுடாத அப்படின்னு சொன்னாங்க.
1: சரி,
2: அப்புறம் சொல்றாங்க, உயர்ந்த எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி,
2: ஹதீஸ்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு கபரையும் உயரமாக இருப்பதை கண்டால் அதை தரைமட்டமாக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த கபர்களை வந்து உயர்த்தி வைப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, அறிஞர் பெருமக்கள் வந்து ஒரு ஜான் அளவு உயர்த்துவதற்கு, அந்த மண்ணை ரொம்ப உயரமா இல்லாம கொஞ்சம் அந்த கபர் என்ற அடையாளம் இருப்பதற்கு நீங்க வந்து ஒரு ஜான் அளவுக்கு நீங்க உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம லேசான முறையில மண்ணை உயர்த்துவதற்கு தான் அதுக்கு அனுமதி இருக்கின்றது.
1: அது ஒரு ஜான் அளவுக்கு கட்டடம் கட்டக்கூடாது.
2: ஆமா, கட்டடம் கட்டக்கூடாது. கட்டடங்கிறது சுத்திய மதியில் எழுப்புவதுங்கிறது அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கின்றது. என்றாலும் அந்த மண் வந்து என்ன செய்யலாம், மண்ணை வந்து
1: கிடையாது.
2: நமக்கு அந்த கட்டடம் இல்ல அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் நம்ம கல்ல வச்சுதான் கட்டுறோம்.
1: இதுல ஒரு வேடிக்கை என்னென்ன, அந்த தாயோ அந்த தந்தையோ அந்த யாரோ மௌத்தானவங்க உயிரோட இருக்கும் போது அவங்களை வந்து எட்டி கூட பாத்துருக்க மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, மருந்து எடுத்தாங்களா, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஆனா அவங்க இறந்த பிறகு இந்த மகன் அவங்களோட பெரிய கடமை.

0: அம்மையா அவங்களுக்கு வந்து காசை போட்டு நல்ல கபுரை வந்து நல்லா பல பலன்னு போட்டு பளிங்கி கல்ல அலங்கரிச்சு கட்டி அதுக்கு மேல பொடிக்கற்கள்லாம் தூவி பாசத்தை வந்து அந்த கபுரு மேல கொண்டு போய் காட்டுவாங்க. ஆனா உயிரோடு இருக்கும் போது அவங்க காட்டுறது இல்ல.
1: நீங்க சொல்ற மாதிரி பெரிய பூந்தோட்டம் மாதிரி தெரியும் அது பார்க்கும்போது கூட. இதுவும் வந்து தடுக்கப்பட்ட ஒரு செயல் தான். ஏன்னா என்னத்துக்கு செய்யறோன்ற ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா. ஆக இந்த மாதிரி செய்வது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இருந்தாலும் செடிகள் என்று நடும்போது அதனுடைய நன்மைகள் அந்த கபரு கிடைக்கும், வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அதன் அடிப்படையில செடிகள் நடுவதற்கும் அல்லது புட்களை நடுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி
0: இருக்கின்றது. சரிங்க, இப்ப இந்த மாதிரி இஸ்லாத்துல வந்து கபூரை வந்து உயர்த்தி கட்டக்கூடாது அப்படின்னு இருக்கு, அது தெளிவா கூறியிருந்தீங்க. ஆனா இந்த செயல் எந்த காலகட்டத்தில இருந்து இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு மக்கள் வந்து அந்த சிந்தனைக்கு வந்தாங்க இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி?
1: அல்ஹம்துலில்லாஹ், அதாவது ஹதீஸ்ல பார்க்கும்போது இது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வருகின்றது.
0: சரி,
1: இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியில வருகின்றது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சிருக்காங்க.
0: சரி,
1: அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நல்லடியார்கள் சிலர் இருந்தாங்களாம். அப்ப அவங்கள வந்துட்டு வத், சுவா, யாவூஸ், யஹூக் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்கள். இவங்க இறந்த பிற்பாடு என்ன செஞ்சாங்கன்னா, இவங்கள ஞாபகப்படுத்துவதற்காக இவங்களை உருவத்தை செதுக்கி அந்த கபர் மேல வச்சு கடைசியில் நாளாவ நாளாவ அந்த கபரை வணங்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டாங்க அப்படின்னு இந்த நல்லடியார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கபர் வந்து நினைவு சின்னங்களாக மாற்றுவதற்கு இது சைத்தானுடைய வேலை அப்படின்னு ஹதீஸ்ல வருது. சைத்தான் மக்களை தூண்டினா நாளடைவுல வந்து கபரில் உள்ளவர்களை வணங்க தொடங்கி விட்டார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆக இது வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது. அடுத்து நாம் பார்த்தோம் சொன்னால், யூத நசாராக்களும் ரசூலுல்லாஹ் வந்து சபிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா யூதர்களை தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக அப்படின்னு
0: சொல்றாங்க.
1: அவங்க வந்து தன்னுடைய இறை தூதர்களின் மன்னரைகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டாங்க அப்படின்னு சொல்ற செய்தி வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை பார்க்கும்போது கபர்களை வந்து நம்ம உயர்த்து கட்டுவதன் மூலமா சில நேரங்களில் மக்களை வழிகேட்டு கொண்டு செல்கின்றது அப்படின்றது ஹதீஸ்ல பாக்குறோம்.
0: சரிங்க, இப்ப வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தெளிவா கூறுது கபரை வந்து நீங்க உயர்த்தி கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. சற்று முன்பு நீங்க சொன்னீங்க நூபு நபி காலத்தில இருந்தே வந்து சில பெரியவர்களுடைய கபர் வந்து அவங்களை கண்ணியப்படுத்தணும் அப்படின்ற விதத்துல வந்து இந்த மாதிரி உயர்த்தி கட்டி அது பிறகு வந்து அது வழிகேட்டுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியமா அமைந்து போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தர்கான்ற பேர்ல பல வழிமார்களுக்கு வந்து இந்த கபர் எந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு பெரிய கட்டடமா கட்டி போயிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த விஷயத்துல எப்படி உஸ்தாத்? அதுவும் கபர் தானே?
1: அல்ஹம்துலில்லாஹ், அது வந்து நிச்சயமா தடுக்கப்பட வேண்டிய செயல். அதாவது இப்ப சாதாரண மக்கள் கட்டக்கூடிய கல்லுதான் கட்டுறாங்க, இது வழிமார்கள் முக்கியமான
0: இறைநேசர்கள்.
1: ஆமா, இவங்களோட கபரை பார்த்தோம்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி கட்டடம் போட்டு மூடிய வச்சிருக்காங்க. என்ன அதுக்கு தனிப்பட்ட முறையில வந்து பூ மாலைகள் எல்லாம் தூவி அதுக்கு தனி
0: துணிமணிகள் அமைப்பு அந்த கட்டடத்துக்கு வர்ணம் பூசுறாங்க இல்லையா?
1: ஆமா, இதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டிய சொல்ற ரசூலுல்லாஹ் வந்து கபருக்கு வர்ணம் பூசுவதும் அந்த சாயம் பூசுவதையும் ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்காங்க. ஆக இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யும் போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க சொல்ற மாதிரி இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எப்படி மக்கள் வழிகேட்டுக்கு போனாங்களோ அந்த செயல் இப்போது ஆரம்பமாகி விட்டதுன்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு அந்த மாதிரியா வைக்கும் போது மக்கள் நினைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அவுலியா இறைநேசர், அவங்கிட்ட போனா ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் உட்காந்து துவா ஓதி சில குர்ஆனுடைய வசனங்கள் ஃபாத்தியாலாம் ஓதி யாசின் ஓதி அவங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதே நம்ம பார்க்கிறோம்.
0: அதாவது ஓதுறதுனால தப்பு இல்ல, ஆனா கேட்கிற அந்த முறைகள் தான் தப்பு.
1: ஆமா, அதாவது ஓதுறதுனால தப்பு இல்லைன்னா அங்க உட்காந்து என்ன நோக்கத்துக்காக ஓதுறாங்க? ஓதுறாங்கன்னா அல்லாஹ்வுக்கு இடத்துல எங்க இருந்து வேணாலும் கேட்டாலும் நல்லா கொடுப்பான் இல்லையா? வீட்டுல உட்காந்து சூரத்துல பாத்தியாவது அல்லாஹ் இடத்துல கையெழுந்தினாலும் அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான். ஏன்னா அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஏன் அந்த இடத்துல உட்கார்ந்துதான் கேட்டாலும் அல்லாஹ் வந்து கபூல் செய்வானா?
0: அதாவது என்ன அடிப்படை அப்படின்னு சொல்லும் போது வசீலா பண்ணி கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: அதாவது வசீலா என்று சொன்னாலும் கூட நீங்க வந்து நேரடியா அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ் தஆலா என்ன இடத்துல கேளுங்க, அடியார்களே என்னை பற்றி அடியார்கள் என்ன கேட்கிறார்கள், நான் அவர்களுடைய அருகாமையில் இருக்கின்றேன் என்று சொல்லுங்க நபியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அவங்க கேட்கக்கூடிய துவாவை நான் செவிமடுக்க கூடியவனாக இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்றான். இப்ப கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தானே, அந்த நம்பிக்கையை நம்ம அல்லாஹ் இடத்துல வைக்காம ஏன் நம்ம வந்து இன்னொருத்தர் மூலமா போனா தான் அந்த வெற்றி கிடைக்கும் நம்ம நினைக்க முடியும்? வசீலா என்று சொல்லும்போது ரசூல்லா தான் மிக தகுதியானவர்கள், ஏன்னா அல்லாஹ் இடத்துல மிக நெருக்கமானவர்களாக இருந்தாங்க. ஏன் ரசூல்லா இடத்துல நம்ம கேட்க முடியாதா, அவங்க மூலியமா போக முடியாதா? என்ன பார்த்தோம் இன்னைக்கு அந்த கபர்களை எல்லாம் அவங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க, இல்லைன்னா இன்னைக்கு அது என்ன நிலையில இருக்கும்னு தெரியாது. ஆக அதனால வந்துட்டு இந்த மாதிரி வழிமார்களுடைய கபர்கள் சரி இறை நேசருடைய கபர்களும் கூட அவ்வாறு கட்டுவதில் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆக நிச்சயமாக அது வந்து ஹராம் என்றே சொல்லலாம், தடுக்கப்பட்ட ஒரு செயல் என்றே சொல்லலாம்.
0: சரிங்க உஸ்தா, இப்போ வந்து கட்டடம் கட்டக்கூடாது கபுரம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடையாளத்துக்கு பத்து நிசான் நிசான் கல் வச்சு அதை வந்து இப்போ பல டிசைன்ல இருக்கு, அதுல வந்து பேர் பதித்து இந்த மாதிரிலாம் வந்து நட்டு வைக்கிறாங்க. அது வந்து உயர்த்தி கட்டியோ, சில பேர் வந்து உயர்த்தி கட்டாம ஒரே ஒரு நிசான் கல் மட்டும் வச்சிருப்பாங்க. இது எப்படி பார்க்கப்படுது?
1: அதாவது அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே கணக்கு பண்ணா அடையாளம் ஒரு கல்லை வைக்கலாமே தவிர அதுல பெயர் எழுதுவதும் கூட மக்ரூஹ் என்று சொல்றாங்க அறிஞர் பெருமக்கள்.
0: சரி,
1: பெயர் கூட பதிவு செய்யக்கூடாது என்று சொல்றாங்க. இருந்தாலும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது யாருடைய கபர் என்று அடையாளம் தெரியாம போயிரும், அதனால அந்த பிள்ளைங்க வந்து கபரை ஜியாரத்து செய்யும் போது இது யாருடைய கபர் என்று அவங்க அடையாளம் கண்டுகொள்வாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் ஆனா அந்த கபர் என்ன ஆகும், நிறைஞ்சிரும், பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும், பாதையெல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து மார்க்கத்துல அனுமதி இருக்கின்றது, ஹரூஸ் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பெயர்கள் வந்து பெயரை மட்டும்தான் பதியணும். சிலர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்களுடைய அந்த நிசாங்கல்ல வந்து முத பதிக்காம இவர் ஹஜ்ஜிக்கு போல, இவர் ஹஜ்ஜி பட்டால் செஞ்சிட்டோம், அதுக்கு பிற்பாடு அவர் ஹாஜி என்று போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிலர்கள் அந்த மாதிரி போட்டு போடுறாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல் அல்ல.
0: சரி,
1: அதான் இறந்துட்டாரு, அது அவருடைய இதோட முடிந்து விட்டது. ஆக கல் வைக்கலாம், ஆனால் அதுக்கும் அந்த அதிகமாகபடியான செலவு செய்தோ அது மெருகூட்டியே செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, அடையாளம் என்ற ஒரு அடிப்படையில்.
0: சரிங்க சார், கபூர்ல வந்து அடையாளத்துக்காக அது பிள்ளைகள் அல்ல குடும்பத்தினர்கள் பிறகு ஒரு நேரத்துல வந்து இந்த கபரை ஜியாரத்து செய்யறதுக்கு இலகுவா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில். ஆனா பெரும்பாலும் இந்த கபரை ஜியாரத்து போது பாத்தீங்கன்னா, அது குறிப்பாக இந்த பெருநாள் காலங்கள்ல அதிகமா நடக்கும் இல்லையா, அந்த கபூர்ல போய் ஜியாரத்து பண்ணும் போது அவங்களுக்கு ஓதி துவா செய்யக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். அந்த நேரத்துல வசதியா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த கபூர் பக்கத்திலேயே வந்து ஒரு அமருவதற்கு ஒரு சின்ன குட்டி நாக்காளி மாதிரி கல்லுல கட்டி அங்க வச்சிருப்பாங்க. சிலது வந்து எடுத்துக்கொண்டு போய் வேற இடத்துல வைக்கிற அளவுக்கு இருக்கும், சிலது அப்படியே அங்கேயே அந்த கல்லிலே கட்டி அங்கேயே இருக்கும், யாரும் தூக்க முடியாத அளவுக்கு வேற யாராவது தூக்கிட்டு போயிருவாங்களே அப்படின்ற ஒரு இதுல அங்க கட்டி வச்சிருப்பாங்க. இது என்ன மாதிரி பார்க்கப்படுது? சில பேர் அந்த நாக்காளி இல்லைன்னா கபூர் மேலேயே உட்காந்துடுறாங்க, பக்கத்துல இருக்கிற அந்த உயர்த்தி கட்டி இருக்காங்க இல்லையா, அது மேல போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. இது எப்படி பார்க்கப்படுது?
1: அதாவது கபரின் மேல வந்து உட்காருவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட செயல்.
0: சரி,
1: ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கபரு மேல மிதிச்சு கூட செல்லாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப கபரு மேல உட்காருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை யாரும் உட்காருறதுக்கு.
0: சரி,
1: அதே போல அந்த கல்ல வச்சிருப்பாங்க, சுத்தியம் வச்சிருப்பாங்க, சொருகல் வச்சிருப்பாங்க, அது மேல உட்காரணும் சொன்னா பாக்கணும், அதுல வந்து சில நேரம் அல்ஃபாத்தியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரியான எழுத்துக்கள் இல்லாம வெறும் கல்ல செய்யும் போது நம்ம எந்த ஆயத்துக்கோ எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான கல்ல வந்து நம்ம சொருகல்ல வாங்கி பதிக்கலாம். ஆக அதன் மேல வந்து உட்காரும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், இது தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு செயல். அடுத்து பார்த்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த நாக்காளியை செஞ்சு வைக்கிறாங்க, மோசைக் கல் கட்டும் போதே அதையும் சேர்த்து செஞ்சிருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி வயதானவர்கள் வந்து உட்கார்ந்து ஓதறதுக்காக என்பதல்ல, என்ன சும்மா மத்தவங்க செஞ்சிருக்காங்களே இவங்களும் செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா கபரை வந்து எப்போதும் போய் பாக்குறது இல்ல, வருஷத்துல ஒரு வாடி போவாங்க, சில நேரங்கள்ல ஒரு மாசத்துக்கு ஒரு வாடி போறவங்களும் இருப்பாங்க. ஆனா மிக குறைவுதான் சொல்லலாம், கபரஸ்தான் போய் பாக்குறவங்க மிக குறைவு தான். அப்ப ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாடி போய் உட்கார்ந்து ஓதறதுக்கு எதுக்காக ஒரு நாக்காளி கட்டி வைக்கிறாங்க அந்த இடத்துலங்கிறது மார்க்கத்துல அது வந்து ஹராம்.
0: அது எப்படி ஹராம் ஆகும்? இவங்க சொந்த காசு போட்டு தானே கட்டுறாங்க.
1: ஏன் ஹராம்னு சொன்னா, அந்த கபரஸ்தான்ங்கிறது வந்து பெரும்பாலுமே வக்ஃப் செய்யப்பட்ட சொத்தா இருக்கும், இல்ல மஸ்ஜித் வாங்கின சொத்தா இருக்கும். ஆக நீங்க ஒரு நாக்காளி மாதிரி கட்டிட்டீங்கன்னா பக்கத்துல வந்து கபர் நோண்ட முடியாம போயிரும், கொஞ்சம் இடம் அங்க வந்து அதிகப்படியா நீங்க எடுத்துருவீங்க. அப்ப அதை எடுப்பதற்கு அந்த ஜனாசா அருவாவுடைய வாரிசுதாரர்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அவங்க கட்டலாம், எங்க கட்டலாம்னா அவங்க சொந்த நிலத்துல அந்த கபரை வச்சிருக்காங்களா, எவ்வளவு பெருசு வேணாலும் அவங்க நாக்காளியை கட்டிக்கலாம், மேசி கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொது மைய வாடியில இந்த நாக்காளி இது போல கட்டுவது வந்து மார்க்கத்துல ஹராம் தடுக்கப்படுது. ஏன்னு சொன்னா கபரை பார்க்கும்போது நம்ம என்னக்கா ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா அந்த நிர்வாகத்திட்ட நம்ம கேட்போம், அந்த மாதிரி மௌத்தாயிட்டாரு அடக்கம் பண்ணணும், அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. எதுக்கு அனுமதி கொடுக்க? அந்த மையத்தை அடக்கம் பண்றதுக்கு. அந்த மையத்தினுடைய இடம் என்ன சொன்னா ஒரு 6 அடி நீளமும் ஒரு 2.5 அடி அகலம், இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம். அந்த மையத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க, வாரிசுதாரர்களுக்கு கொடுக்கல அந்த இடம்.
0: அதுவும் கூட நிரந்தரம் இல்ல இல்லையா, சில காலம் சென்று தோண்டி எடுத்துட்டு வேற மையத்தை கூட அடக்கம் பண்ண
1: அடக்கப்படக்கூடிய நிலை இருக்கின்றது. அப்ப இவங்க வந்து தன்னுடைய உரிமை என்று சொல்லி மத்தவங்களை பார்த்து போய் அனுமதி இல்லாம போய் அந்த மாதிரி வந்து நாட்காலிகள் கட்டுவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல். அப்படியே அவர்கள் கட்டியிருந்தாலும் கூட உடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் சொன்னால், பக்கத்தில் கபூர் நோன்னு சொன்னா அதை உடைப்பதற்கு அந்த நிர்வாகத்தினருக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது, யாரும் அதை தட்டி கேட்க முடியாது. ஏன்னா அது நம்முடைய உரிமையான நிலம் இல்லையே. நம்முடைய நிலத்துல போய் ஒருத்தர் இந்த மாதிரி நாக்காளி கட்டா சும்மா இருப்போமா? அந்த மாதிரி தான் கபரஸ்தானும். அது நமக்குரிய இடம் இல்ல, நமக்கு சொந்தம் கிடையாது. ஆக அந்த வகையில வந்து இந்த மாதிரி நாக்காளிகள் கட்டுவது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய செயல்கள் நிறைய இருக்கின்றன. ஆக நிறைய மக்கள் என்னன்னா மத்தவங்களை பார்த்து செய்யறாங்க, என்ன அடுத்த கபரில் அப்படி கட்டிருக்காங்களே ஏன் நாம கட்டக்கூடாதா அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு கேள்வியை முன் வச்சு அந்த மாதிரி கட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். என்றாலும் வந்து அவங்க வந்து உட்கார்ந்து ஓதுனா வீட்டுல வந்து நாக்காளி எடுத்து வந்து உட்கார்ந்து ஓதுங்க, யாரும் குறை சொல்ல போறது இல்ல. அதே போல எடுத்துட்டு போயிருங்க. ஆனா அந்த கபர் பக்கத்துல மத்தவங்க கட்டிருக்கான்றதுக்காக நாமளும் கட்டுபது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட செயல். அது நமக்குரிய இடமும் இல்ல, நமக்கு அதிகாரமும் கிடையாது.
0: மாஷல்லா, சரிங்க உஸ்தாத். மிகவும் தெளிவாக கபர் தொடர்பான கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தமைக்கு மிக்க நன்றி. ஜஸாகல்லா. இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நல்லது அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மௌத்தானவர்களை அடக்கம் செய்த பிறகு கபரின் மீது உயர்த்தி கட்டி அதை அலங்கரித்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்யலாமா, மார்க்கத்தில் கூடுமா அப்படின்ற கேள்விக்கு மிகவும் தெளிவான பதில்களை வழங்கியவர் உஸ்தாத் உமர் பின் பாவா அவர்கள். இன்ஷால்லா அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜாக்கிம் ஒலிபரப்பு பிரிவிலிருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் விஜய் யேசுதாஸ் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, இன்றைக்கு பார்த்தோம்னா 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பன்னாட்டு பழங்குடியினர் தினம். இந்த ஒரு நாளை வந்து நம்ம ஐக்கிய நாட்டு சபையே வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. வருடம் வருடம் இந்த நாளில் கொண்டாடப்படும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தனித்துவமான ஒரு நாள்னே சொல்லலாம்ல. நீங்கள் வந்து பழங்குடியினர் மக்களின் அந்த வாழ்வியல் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க?
1: அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களோட லைஃப் ரொம்ப கிளாசிக்காக வாழ்வாங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேயா, இருக்கிற வச்சு வாழ்ந்து இருக்க வச்சு சாப்பிட்டு அவங்க வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக இருக்காம நார்மலா இருக்கும். சராசரி மனசு கூட இருக்காம ரொம்ப நார்மலா இருப்பாங்க. ஏன்னா நான் இருந்த சர்க்கிள் வந்து சுங்கை போர்ட், அங்க வந்து ஒரங்காசிலி நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்க கூட நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன், பார்த்திருக்கேன், அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்திருக்கனால நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு.
0: கண்டிப்பா தனித்துவமான ஒரு வாழ்வியல், தனித்துவமான ஒரு வாழ்க்கை. இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு நாள் இந்த பழங்குடியினர் மத்தியில் அவங்களுடைய வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய விவேக கைபேசியை எடுத்துட்டு போவீங்களா?
1: எடுத்துட்டு போனாலும் முடியாது, ஏன்னா அங்க லைன் இருக்காது, ஆப்வியஸ்லி லைன் இருக்காது.
0: ஆனா காணொலி எடுக்கலாம்ல?
1: எடுக்கலாம், தென் வந்து நினைக்கிறேன் எடுக்க மாட்டலாம்.
0: எடுக்க மாட்டீங்க, சரி. ஆனா கொஞ்ச நேரம் முன்னுக்கு அவர் சொன்ன அந்த விஷயங்கள்லாம், தகவல்லாம் அவரை பத்தி வேற மாதிரி இருந்தது. எப்போதும் காணொலியோடையே தான் அவரு சுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்கிட்ட. சரி, அதை பற்றி நம்ம இன்னமும் அதிகமா பேச போகின்றோம். வாழ்க்கை வாழ்வதற்கா இல்ல பதிவு செய்வதற்கா, அந்த ஒரு தலைப்பில் இன்றைய கல்லூரி நிகழ்ச்சி 10:00 இடம்பெற உள்ளது. அதற்காக வந்திருக்கும் மூவரில் ஒருவர் தான் இப்ப நம்ம கூட பேசினாரு. அவரோட பெயர் என்னன்னு நம்ம 10:00 தெரிஞ்சுப்போம். அடுத்த பாடல் நல்லா இருப்போ, பிடிக்குமா அந்த பாட்டு? ஏன் பிடிக்கும்?
1: ஏன் பிடிக்கும்னு கேட்டா தெரியாது, பார்த்தா நல்லா இருக்கும் கேக்குறது. நான் நம்பி கேட்பேன்.
0: அந்த நல்லா இருப்போ அப்படின்ற அந்த பாடலுங்க, இந்த காதல் தோல்வி, இந்த மனமுறிவு, இதெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு எல்லாம் அந்தந்த காலத்தில் ஒரு ரொம்பவும் பிடித்தமான ஒரு பாடல் இருக்கும். அந்த மாதிரி இப்ப இந்த நல்லா இருப்போ அப்படின்ற பாடல் ரொம்ப பிரபலமா இருக்கு. ஆனா நம்ம அடுத்து கேட்க போற பாடல் அந்த பாடல் கிடையாது. இப்ப அந்த பாடல் பிரபலமா இருக்கலாம், ஆனா ஒரு 10 வருடத்திற்கு முன்பு இதே மாதிரி மனமுறிவுக்காகவே எழுதப்பட்ட, இசையமைக்கப்பட்ட பாடல்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் தான் அடுத்து கேட்க போறோம். கேட்கலாமா?
1: கேட்கலாம், கண்டிப்பா.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: கௌரி ஆறுமுகம் கொண்டு வந்த பாடல் அது. மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, உலக புகழ் பெற்ற ஒரு நிறுவனம் இல்லையா, ஆப்பிள் நிறுவனம். அதின் அந்த அந்த நிறுவனத்தின் ரொம்பவும் புகழ் பெற்ற ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐபோன் விவேக கைபேசி. நீங்க சொல்லுங்க, ஐபோன் பயனீட்டாளரா நீங்க?
1: ஆமா, நான் கடந்த ஒரு 5 வருடங்களாக ஐபோன் தான் யூஸ் பண்ணிருக்கேன்.
0: என்ன காரணம், அதுல வந்து என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ரொம்ப பிடிக்கும்ன்றத தாண்டி ஐபோன் வந்து ஈஸி அக்சஸ். இப்ப நான் என்னோட ஐபோன் ஒரு 5 வருஷம் பாய்ச்சிட்டு அப்பப்ப என்னோட அம்மாவோட போன் எடுத்து ஆண்ட்ராய்டு எடுத்து யூஸ் பண்ணும் போது, ஏன் இது இப்படி லேக் ஆகுது, எனக்கு ஐபோன் தான் அது ஒரு ஈஸியான ஒரு எல்லாமே அப்படின்றது.
0: அதாவது பயன்படுத்துவதற்கு சுலபமா இருக்கு, அதனால வந்து ஐபோன் பயனீட்டாளரா இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க.
2: எனக்கும் ஐபோன் ரொம்ப பிடிக்கும். ஏன் என்றால், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்லுவேன். எந்த ஃபீச்சர்ஸ்னா, சீரின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. வெனவர் நான் காடி ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு நம்ம வந்து பழக்கப்பட்ட டிரைவர்னா நார்மலாக ஃபோன் எடுத்து பாவிக்கலாம். ஆனால் நான்லாம் வந்து நியூ பிகினர் டிரைவர்னால எனக்கு சீரி தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கால் இப்போ நான் சும்மா ஹே சீரி கால் மை மதர்னு சொன்னாக்கா அது வந்து கரெக்டா கால் பண்ணி கொடுத்துரும். சோ நம்ம அந்த போனை பார்க்கவே வேண்டாம். சோ அதனால எனக்கு ஐபோன் பிடிக்கும்.
0: முன்னுக்கு இருக்கிற மைக் உங்களுக்கு பிடிக்கலையோ, இல்ல அப்பப்ப பேசும் போது நீங்க அப்படியே தட்டி விடுறீங்க போல, அது எனக்கு விளங்குது. அதனாலதான் பாவம் மைக்கே விட்டுறலாம். சரி, இவங்க வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனா நம்ம ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் இருக்கார் இல்லையா, ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் வந்து கல்லூரி படிப்பை பாதிலே விட்டு விட்டு போன ஒருவர். அந்த விஷயம் வந்து நம்ம அறிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அவர் கல்லூரி படிப்பை விட்டுவிட்ட பிறகும் கூட சில வகுப்புகளில் வந்து அவர் பங்கேற்றார். அது என்ன வகுப்பு, அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வகுப்பு இருந்துச்சாம். அதுதான் வந்து கையெழுத்து வரைகலை வகுப்பு அப்படின்னு சொல்றாங்க, கேலிகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா. அதாவது எழுத்துக்களையே விதவிதமா அழகியலோட அந்த ஒரு வரைகலை மாதிரி வரைவது. அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு விஷயம். இந்த ஐபோன்களில் வந்து எழுத்து இருந்தாலும் வந்து அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கணும், கவிநயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பத்திலேயே முடிவு செய்துட்டாராம். அதனாலதான் வந்து அவர் அடிக்கடி சொல்லும் ஒரு வாசகம், தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு உயர்ந்தாலும் அதில் வந்து எப்போதும் ஒரு அழகியல் இருந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப உள்ள ஐபோன் பயனீட்டாளர்களும் சரி, இப்ப உள்ள தலைமுறை ஜென்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா விஷயத்திலும் இந்த அழகியல் இருக்கணும்னு பாக்குறாங்க. ஆமா தானே, நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கமா போனாலே தெரியுது. அதுலயும் அந்த ஏஸ்தத்திக் அப்படின்ற ஒரு வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறாங்க. அந்த அழகியலோட புகைப்படங்கள், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைகள், இதுவும் ஒரு காரணம். ஐபோன் பயனீட்டாளர்கள் இப்ப ரொம்ப அதிகமா இருக்குது, அதிகமா இருப்பது. இன்னொன்னு வந்து இளைய தலைமுறை ஐபோனை வந்து அதிகமா பயன்படுத்துவதற்கு அந்த அழகியலும் ஒரு காரணம். அதற்கான முதன்மை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்துல ஆப்பிள் நிறுவனர் எப்போதுமே தொழில்நுட்பம் அழகியலோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்ததுதான். இதுதாங்க அந்த ஒரு சுவாரஸ்ய தகவல். சரி, அடுத்து ஒரு உள்ளூர் பாடல் காயத்ரி தண்டபாணி கொண்டு வராங்க. அந்த பாடலை கேட்டுட்டு 10:30 மேல் கல்லூரி நிகழ்ச்சியில் உங்க எல்லாருக்கூடையும் பேசலாம். சரி, பாடலை கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மாநிலத்தின் பண்பாடு, பாரம்பரியம், பழக்க வழக்கங்களை வளப்படுத்துவதில் பழங்குடியினரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் பஹங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முசாஃபா பிலாஷாவும் அவரது துணைவியார் துன்கு அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டாரியாவும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இன்று அனுசரிக்கப்படும் உலக பழங்குடியினர் நாளையொட்டி அரச தம்பதியினர் மாநில பழங்குடியினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டினர் ஒருவர் ஓட்டிச் சென்ற வாகனம் ஒன்றில் மலேசிய குடிநுழைவுத்துறையின் சின்னம் பயன்படுத்தப்பட்டது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் முதற்கட்ட ஆய்வில் சம்பந்தப்பட்ட அந்த வாகனம் அத்துறைக்கு சொந்தமான அதிகாரப்படி வாகனம் இல்லை என அதன் தலைமை இயக்குநர் டதோ ஜக்கரியா பின் ஷாபான் தெரிவித்துள்ளார். மாலை 6 மணி நிலவரப்படி எல்லை தாண்டிய புகை மூட்டம் காரணமாக சரவாக்கில் 8 பகுதிகளிலும் ஸ்லாங்கூரில் 1 பகுதியிலும் ஆரோக்கியமற்ற காற்று மாசுபாடு குறியீடு IPU பதிவாகியுள்ளது. மேரியில் 119 ஆகவும், கூச்சிங்கில் 156 ஆகவும், சரிகை சமலஜுவில் 152 ஆகவும், ஸ்ரீ அமான் பின் துலுவில் 154 ஆகவும், சமரஹனில் 157 ஆகவும், செரியானில் 169 ஆகவும் பதிவாகியுள்ளது. ஸ்லாங்கூர் ஜொஹான் சித்யாவில் 153 ஆக பதிவாகியுள்ளது. ஹாங்காங்கில் வெப்பம் 36.9 செல்சியஸை எட்டியது. 1884 முதல் பதிவான மிக உயர்ந்த வெப்பநிலை இது என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டால்பின் சூறாவளியின் வெளிப்புற பகுதியில் ஏற்பட்ட கீழ் நோக்கிய காற்றோட்டமே காரணம் வெப்பத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த வானிலை மேலும் சில நாள்கள் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 14 போப்லியோ. சூடானில் நீடிக்கும் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பான மாந்தனேய தடங்களை திறக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அதேவேளை உடனடி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த பன்னாட்டு சமூகம் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விளையாட்டு. 2026 மத்திய ஆப்பிரிக்க கரேபியன் போட்டி. 2020 ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வெனிசுவேலாவின் எடைத்தூக்கும் வீரர் ஜூலியோ மயோரா கிளீன் அண்ட் ஜெக் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். வெனிசுவேலாவின் லகுவாராவைச் சேர்ந்த அவர் தனது 2 தங்கப்பதக்கங்களையும் அந்நாட்டின் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரித்தாக்கியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 10:06 நேயர்களே, இது கல்லூரி நிகழ்ச்சிக்கான நேரம். ஏற்கனவே மூவரின் குரலையும் கேட்டிருப்பீங்க. கொஞ்ச நேரம் முன்னுக்கு பழங்குடியினரை பத்தி, ஐபோனை பற்றி நிறைய பேசினாங்க. இப்ப யார் யார் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சிக்க போறீங்க. அதற்கு முன்பாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டிக்டாக் நீரலையில் இணையலாம். இப்போது இவர்கள் மூவரையும் நீங்க டிக்டாக் நீரலையில் கண்டுகளிக்கலாம். சரி, உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக இந்த ஒரு அங்கத்திற்கு ஒரு பெயர் இருக்கு, என்ன பெயர்னு பாத்துடலாமா?
1: சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் நீங்க யாரு, வாங்க நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க சொல்லுங்க.
0: சொல்லுங்க, எல்லாரும் பத்தாங் பஜ்ஜும் தலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த பல்கலைக்கழகத்துல இருந்து வரீங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். என்னை தொடர்பு கொண்ட நீங்களே வந்து ஆரம்பிச்சிருங்க.
2: ஓகே, வணக்கம், என் பெயர் ஐஸ்வர்யா நாகராஜன். சோ நாங்க மூணு பேருமே வந்து யூனிசெல் யூனிவர்சிட்டி ஸ்லாங்கூர் பிஸ்தாரி ஜெயால இருந்து வரோம். நாங்க மூணு பேருமே பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் டெசல் டீச்சிங் எ செகண்ட் லாங்குவேஜ்,
0: ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக போதிக்கும் அந்த ஒரு துறையில் இளங்கலை பட்டம் படிக்கிறீங்க.
2: ஆமா.
0: சரி, ஏன் இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க ஐஸ்வர்யா?
2: நான் ஏன் தேர்ந்தெடுத்தனா, எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும். நான் வந்து என் அம்மா அப்பா வீட்டுல இல்லாத டைம் டிவி இருக்கு இல்லையா, அதுல வந்து மக்கள் எடுத்து டீச்சர் மாதிரி எழுதி விளையாண்டுகிட்டே இருப்பேன்.
0: எங்க அது எழுதுறதுக்கு வந்து இந்த பலகையெல்லாம் இருக்கும், அதுல எழுதலாம். இப்பதான் நான் என் வாழ்க்கையில முதல் முறையா கேள்விப்படுறேன், தொலைக்காட்சியில வந்து இதை வைத்து மார்க்கரை வைத்து எழுதிய ஒரு ஆளை.
2: ஏன்னா சின்ன வயசுல வந்து எனக்கு ஒயிட் போர்ட்ன்றத ஒண்ணு வீட்டுல வாங்கி தரல, சோ நான் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டேன்.
0: அப்படியா? நாங்களாம் செவுத்துல எழுதுவோம், நீங்க வந்து தொலைக்காட்சியில எழுதி.
2: செவுத்துல எழுதா கண்டுபிடிச்சு அடிச்சிருவாங்கன்ற பயத்துல நான் வந்து டிவில எழுதி அழிச்சிருவோம்.
0: ஓ, அழிச்சிருவீங்க.
2: ஆனா அப்பயும் என்னோட அப்பா வந்து ரொம்ப மாஸ்டர் பிளான்ல வச்சு என்ன பண்ணிட்டார்னா, கண்டுபிடிச்சிட்டாரு. அதுல நம்ம எழுதுன அச்சு இருக்கும்.
0: ஆமா, தடயம் இருக்கும்ல.
2: கண்டுபிடிச்சிட்டு எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டு எங்க அம்மா என்ன அடிச்சாங்க.
0: சரி,
2: சோ அந்த சின்ன வயசுல நான் வாங்கின அந்த அடி வந்து வளர வளர நானும் ஒரு டீச்சர் ஆகி நான் நிஜமான ஒரு ஒயிட் போர்ட்ல போய் எழுதணும் அப்படின்ற ஒரு
0: இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா, அவரு மாணிக்கன்ற பேர் மட்டும் இல்ல, பாஷான்னு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன பேர் சொல்லுங்க?
3: ஷர்வின் சொல்றத விட என்ன வந்து வின் பாய் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும்.
0: வின் பாய், வின் பாய் தமிழ்ல எப்படி சொல்லலாம், வெற்றி மகன் சொல்லலாமா, வெற்றி திருமகன் சொல்லலாமா,
3: தங்க மகன் மாதிரி வெற்றி மகன்.
0: ஓ, அதுக்கு அப்படிலாம் கூட முடியாது, நான் ஷர்வின் தான் கூப்பிட போறேன். சரி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
3: ஓகே, வணக்கம், என் பேர் ஷர்வின், நான் வந்து யூனிசெல் தான் படிக்கிறேன், யூனிஸ்டர் ஜெயா. ஸோ நானும் சேம் கோர்ஸ் தான் ஐஸ்வர்யா கூட, பேச்சுலர் ஆஃப் டெஸ்டல் தான் படிக்கிறேன். என் ஹோம் டவுன் பார்த்தீங்கன்னா சுங்கைசிப்போர் பேரா. ஸோ யா, நாங்கள் இருந்தால் வரேன், எனக்கு தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, என் ஸோ அப்படி தான் வழி இருக்கு.
0: சரி, இந்த துறையில் கல்வி கற்கிறீங்க, நிறைய பேர் இந்த துறைக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ற யோசனையில் இருப்பாங்க. எதிர்கால திட்டங்கள் என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும் இதன் மூலமா, இந்த துறை படிக்கிறது மூலமா, அதை நீங்க சொல்லுங்க.
3: ஸோ டெசல் படிச்சீங்கன்னா நாட் ஓன்லி ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங், ஓகேவா, டெசல் படிச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு எடுக்கேட்டர் ஆகிறவாய் தவிர்த்து நீங்க வந்து ஒரு புக் எழுதலாம், இல்லைன்னா வந்து லைப்ரரியன் ஆகலாம், நிறைய விஷயம் டியூட்டரா இது பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் டெசல் வந்து ஒன்னு வந்து கிட்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுல அதுக்கு நிறைய ஒரு பெரிய வைடான ஒரு இதுவே இருக்கு.
0: அதாவது வந்து மொழியியல் சம்பந்தப்பட்ட நிறைய வேலை வாய்ப்புகள் இந்த துறை மூலமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட திட்டம்னா என்ன சொல்லுவீங்க?
3: நான் வந்து சின்ன வயசுல இருந்து டீச்சர் ஆகணும்னு ஆசைதான். ஐஸ்வர்யா சொன்ன மாதிரிதான், நானும் எங்க அக்காவும் என்ன சின்ன வயசு இருக்கிறப்ப எங்க அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க பவித்ரானி. சோ அவங்க ஒயிட் போர்டில் எழுதுவாங்க. இப்ப ஐஸ்வர்யா ஒயிட் போர்ட் இல்ல, எங்க வீட்டுல ஒயிட் போர்ட் இருந்துச்சு. அவங்க டீச்சரா இருக்கப்ப நான் ஸ்டூடெண்டா இருப்பேன், அவங்க ஸ்டூடெண்டா இருக்கப்ப நான் டீச்சரா இருப்போம். சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி இது பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் அங்கேருந்து வந்ததுதான்.
0: ஆளாளுக்கு ஒரு கதை இருக்கு. நான் கூட சின்ன வயசுல வானொலி கிட்ட போயிட்டு அவங்க பேசுறதுக்கு நானே பதில் சொல்லுவேன், ஆனா இதெல்லாம் நடந்தது இல்ல. உங்களை மாதிரியே ஒரு கதை சொல்லணும்னு நானும் சும்மா சொன்ன கதை நேயர்களே. சரி, இவங்க இருவரும் ஆசிரியர்களாக போறாங்க, மூன்றாவதா நம்ம கூட இணைந்திருக்காங்க வெனிஷா. வணக்கம்.
4: வணக்கம்.
0: சரி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
4: என் பேரு வெனிஷா, வெனிஷா ஸ்ரீ மாரியப்பா. நானும் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் டெக்ஸ்டைல் செஞ்சிருக்கேன். நான் ஏன் இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணேன்னா, எனக்கும் இந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு கதை நடந்துச்சு. நான்
0: அந்த கதையை நீங்க சொல்ற முன்னுக்கு நீங்க பேசும்போது அப்படியே தாளம் போட்டுட்டே பேசுறீங்க பாத்தீங்களா, தியாகராஜ பாகவதர்
4: ரசிகரா?
0: முதல்ல வந்து மைக்க பதம் பார்த்தாங்க, இப்ப வந்து மேஜையை பதம் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கதையை சொல்லுங்க.
4: எனக்கு வந்து 9 இருக்கும் போது சயின்ஸ் டீச்சர் வந்து புக்குல தெஹான்னு ஒண்ணு இருக்கும், ஒர்க் புக். ஸோ அந்த புக்கில் வந்து அவங்க மார்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட வந்து அவங்களோட டிக் வந்து ஒரு மாதிரி டிக்காக வந்து அப்படி ஷார்ப்பாக மாறும். ஸோ அதை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து நம்மளும் இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பேச்சை வந்து நானே சொன்னமா செஞ்சு நானே சொன்னமா மார்க் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பேர் என்ன ஆச்சுன்னா அவங்க புக்கு அனுப்ப சொன்னாங்க, ஹந்தா பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹந்தா பண்ணும் போது அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க என் அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஆனால் இருந்துச்சு போர்ட் மச்சமினி அப்படின்னு சொன்னாங்க. அப்பலேருந்து எனக்கு வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டோன்னே எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, என்னைய அடிச்சாரு. நீ என்ன இந்த வயசுலயே ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் வாங்குற அப்படி சொல்லி என்னைய அடிச்சு.
0: எந்த வயசுல அது?
4: எனக்கு 9 இருக்கும்.
0: சரி, நல்ல வயசு தான்.
4: அவங்க சொன்னாங்க நீ ரொம்ப என்னை எதிர்த்து பேச சொல்லி சொன்னாங்க. சோ அது என்னால மறக்கவே முடியாது. அப்ப நான் வந்து ஒரு மோட்டிவோட இருந்தேன், நீங்க மட்டும் தான் டீச்சர் ஆகுவீங்க, நானும் டீச்சர் ஆகுவேன் அப்படின்னு.
0: என்கிட்ட எனக்குங்க நேர்களே, இந்த 3 பேர்கிட்ட என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையை பேசுறாங்க. எப்போதும் வந்து ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டா, நானும் வந்து சின்ன வயசுல அதெல்லாம் ஆசைப்பட்டு எதிர்காலத்துல சாதிக்கணும், அது செய்யணும் இது செய்யணும். சிலர் அப்படியே இருப்பாங்க, உண்மையும் சொல்லுவாங்க. ஆனா இவங்க 3 சொல்ற கதைகள் பாத்தீங்களா, ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா இருக்கு. ஏதோ ஒரு கலை சினிமா பாக்குற மாதிரி. அதுல சின்ன வயசுல இந்த கதாநாயகன் கதாநாயகிக்குலாம் ஏதாச்சும் ஒரு சின்ன கதை நடக்குமே, அந்த மாதிரி கதைகள் இருக்கு. கதைகள் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்க வேண்டும், நீங்க 3 இந்த துறையில் ஜொலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னமும் நிறைய பேச போகின்றோம். சரி, ஐஸ்வர்யாட்டேந்து ஆரம்பிச்சேன் இல்லையா, அதனால ஐஸ்வர்யாவுடைய விருப்ப பாடல் ஒன்னே கேட்கலாம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு புலி படத்துல இருந்து ஏண்டி ஏண்டி.
0: ஏன் அந்த பாடல்?
2: ஏன் அந்த பாட்டுனா வந்து நான் எனக்கு ஒரு இதுவும் ஒரு ஹிஸ்டரி. பேக் தென் ஒரு 12-13 வயசு இருக்கும் போது தெரி படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் பார்த்தோன்னே நம்மளோட தளபதிய வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பல இருந்து அவரோட தீபாவளி காட்டுலாம் இருக்கும் இல்லையா, அதான் கால் பண்ணி கால் பண்ணி வச்சுப்பேன்.
0: வச்சிருக்கீங்களா?
2: இது வந்து
0: இன்னமும் வந்து இந்த இந்தியர்கள் ஷாப்பிங் போவாங்க இல்லையா, சில பிரபலமான இடங்கள் இப்ப லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, சில பகுதிகள் அங்க போனீங்கன்னா அங்க கிடைக்கும். சரி, இதுதான் ஏண்டி ஏண்டிக்கு பின்னால் இருக்கிற கதையா?
2: எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த பாட்டுல வந்து அவரோட குரல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு ரீசன்காக தான் எனக்கு அந்த பாட்டு.
0: ஆன்மாவை தொடும் ஒரு குரல் அப்படின்னு சொல்றாங்க விஜய் அவருடைய குரலை. சரி, அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம அடுத்து தொடர்ந்து பேசலாம்.

0: பஞ்சாயத்து நடக்கல, பஞ்சாயத்து நடக்கல. யாரா தைரியமா சொல்ல பாடிங்க, பயப்படாத.
1: மீண்டும் இணைகின்றோம் கல்லூரி நிகழ்ச்சியில். டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாம் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு உங்க மூவருக்கும் நெருப்பா விட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ஐஷு வித்தவுட் ராய், ஷர்வின் அண்ணே மாஸ், வெனிஷா சூப்பர். ஆஹா, எல்லாம் உங்க ஆதரவாளர்கள் போலயே. எல்லாம் எங்க, எல்லாம் யூனிசெல் மாணவர்களா அவங்களாம்? நீங்க சமூக ஊடகங்கள்ல நம்முடைய அந்த போஸ்டர் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் இன்றைய தலைப்பு என்னன்னு. வாழ்க்கை வாழ்வதற்கா இல்ல பதிவு செய்வதற்கா என்னன்னு பார்த்தோம்னா, இப்பெல்லாம் சில விஷயங்கள் எங்க போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எல்லாம் வந்து விவேக கைபேசியை எடுத்துட்டு அதை காணொளியா எடுத்து அதை வந்து ஒரு காணொளியா சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். எதுவா இருந்தாலும் நமக்கு கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு வழக்கு வந்துருச்சு இல்லையா? இத நீங்க எப்படி பாக்குறீங்க?
2: நானுமே அப்படிதான் ஒரு ஆள் தான்.
1: ஒரு
2: விஷயமும் நான் பதிவு பண்றேன்னா, எல்லா மெமரிஸும் வந்து நான் வந்து

0: ப்ரெஷர் பண்ணிச்சிருக்கு. அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லுங்க. அட் த சேம் டைம் வந்து நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா ஐ ஃபீல் தட் ஓகே, நான் டைம் இருக்கப்ப பார்க்குறப்ப ஐ கெட் ஓகே நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கோம், அது பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் எங்கே போனாலும் சரி என் கை இப்படி தூக்கிட்டு தான் நான் போவேன், ஆரம்பிச்சுட்டான் கேமரா எடுத்துட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
1: ஏதாவது இரும்பு வச்சு அந்த கையை அப்படியே ஆக்கிடலாமா?
0: அதே சமயத்துல எனக்கு மட்டும் இல்ல, தீர்ந்துக்கெல்லாம் நான் போட்டோ எடுத்து கொடுப்பேன், அது ஒரு சைட் போட்டோகிராஃபரா கூட இருந்திருக்கேன். ஆனா அப்படிதான் நல்லா இருக்கும்.
1: சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப ஒரு கடந்த ஒரு 3-4 வருடங்களா இந்த இசை கச்சேரிகள் ரொம்ப பிரபலமா நடக்குது. இசையமைப்பாளர்கள் இங்க வந்து அவங்க இசை கச்சேரிகள்லாம் செய்வது. நானும் நிறைய கச்சேரிக்கு போயிருக்கேன். ஆனா எங்க போய் பார்த்தாலும் அங்க போவது எதற்கு? இசையை ரசிப்பதற்கு, பாடலை ரசிப்பதற்கு. நேரலையா நேரடியா அவங்க பாடுறாங்களே, நம்ம கேட்டு ரசித்த பாடல்கள் அதை பார்ப்பதற்கு தான் போறோம். ஆனா அங்க போய் அந்த நின்று பாக்குற ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு ஆமா ஆமா அந்த ஒரு பகுதி இருக்கும். அங்க போய் பார்த்தா அவங்க தெரிய மாட்டாங்க என்ன தெரியும்,
0: போன் தான் தெரியும்.
1: ஆமா, ஏன்னா எல்லாரும் இவர் சொன்ன மாதிரி இப்படிதான் பிடிச்சிட்டு நிப்பாங்க. சரி, நீங்க பதிவு செய்யறீங்க, ஆனா அந்த ஒரு உணர்ச்சியை அடைய வேண்டும், அந்த ஒரு உணர்வு வேண்டும் அவங்களுக்கு, நேரடியா அவங்களுக்கு பிடித்த பாடலை ரசிப்பதற்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது தொந்தரவா இருக்காதா?
0: இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா வந்து நான் இப்போ நம்ம சொந்த நம்ம வச்சுப்போமே இந்த ஹிப்ஹாப் தமிழாக கூட ரெண்டு வாட்டி நம்ம இதுக்கு வந்துட்டேன், மஷாக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ வந்து எல்லாரும் வந்து அவர் பாட்டு ரசிக்க அவரை பார்க்க அட்மயர் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. பட் தென் அந்த செகண்ட் இது போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்படி பிடிச்சி தான் நின்றுருந்தாங்க, ரைட்? அந்த ஸ்டாண்டிங் சொல்லலாம்.
1: அப்போ இரண்டாவது முறை முதல் முதலாக ஒருத்தர் பார்க்க வந்தாருன்னா அவர் என்ன ஆவாரு?
0: முக்கியமான
1: விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம செய்வது ரசிப்பது எல்லாத்துலயும் வந்து நமக்கும் கொஞ்சம் அந்த பிரபலம் தேவைப்படுது. அதனாலதான் அந்த காணொலிகள்லாம் நம்ம எப்போதும் நீங்க சொன்ன மாதிரி கையை அப்படி புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி, உண்மையை ஒத்துக்கிட்டீங்க ஷர்வின், அதற்காகவே உங்களை பாராட்ட வேண்டும், ரொம்ப நன்றி. ஆனா அடுத்த முறை நீங்க வந்து இப்படி தூக்கி பிடிக்கும் போது பின்னால என் மாதிரி யாராவது நின்னாங்கன்னா கொஞ்சம் இறக்கிருங்களேன்,
0: கொஞ்சம் கீழே இறக்கி.
1: ஆமா ஆமா, ஏன்னா நானும் காணொலியே எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு இசை கச்சேரிக்கு போயிருந்தேன், அப்ப பக்கத்துல இருந்த என் நண்பர் சொன்னாரு, இது நல்ல பாட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பிரவீன், எடுங்க எடுங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் அவர்கிட்ட சொல்றேன், எதுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல டிக்டாக்ல பார்த்தா அது வரப்போகுது அப்படின்னு சொன்னதுக்கு சுத்தி இருந்தவங்க சிரிச்சிட்டாங்க. அது நகைச்சுவையா இருந்தது இன்னொரு ஒரு பக்கம், ஆனா அது உண்மையில அதுதான் நிறைய இடத்துல நடக்குது. சரி, அடுத்து வந்து நம்ம ஐஸ்வர்யா கிட்ட வருவோம். ஐஸ்வர்யா
2: வணக்கம்.
1: வணக்கம். உங்களுடைய கண்ணோட்டத்தை சொல்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பாராட்டுகள். ஏன்னு பார்த்தோம்னா ஒரு 3 வருடத்திற்கு முன்பு ஏறத்தாழ 94 கிலோவிலிருந்து 64 கிலோவிற்கு வந்து அவங்க உடல் நலத்தை முன்னேற்றிய ஒருவர் தான் வந்து நம்ம ஐஸ்வர்யா. அதுக்கு வந்து அவங்களுக்கு பாராட்டுகள்.
2: நன்றி, ரொம்ப நன்றி.
1: சரி, இப்ப உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா, இப்ப உடல் நலம் சம்பந்தப்பட்ட காணொலிகளும் வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது. முன்பெல்லாம் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு யாராவது இந்த மாதிரி பெரிய அவங்க உடல் எடையை குறைச்சா, ஒரு 30 கிலோகிராம் குறைக்கிறாங்கன்னு வைத்துக்கோமே, அதற்கு வந்து ஒரே ஒரு புகைப்படம் எடுப்பாங்க. இப்ப வந்து 1 கிலோகிராம் குறைத்தா அதுக்கு 30 புகைப்படம் எடுக்கிறாங்களா, அதுக்கு என்ன காரணம்?
2: அதுவும் ஒரு வகையான மோட்டிவேஷன் தான் நான் சொல்லுவேன்.
1: தன்முனைப்பு தான் சொல்றீங்க.
2: ஏன்னா நானுமே வந்து டே 1ல இருந்து கடைசி வரைக்குமே நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரம் ஸ்டார்ட், அந்த டேல ஸ்டார்ட்ல இருந்து நான் முடிக்கிற வரைக்கும், அதுவும் நம்ம அந்த ஜிம்முக்கு போயிட்டு நல்லா ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த ஒரு லுக்ல நம்ம இருப்போம் இல்லையா, அதுதான் நம்மளோட மோட்டிவேஷனே. அதை செல்ஃபி எடுத்து வச்சு நான் நம்மளோட போன்ல ஆல்பம்னு ஒண்ணு இருக்கும், அதுல வச்சுக்கிட்டு இப்ப பார்க்கும் போது நான் திரும்பி இதை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் இருக்கு.
1: பதிவேற்றம் செய்து மத்தவங்க பாக்கும்போது வருதா?
2: மத்தவங்க ஏன் நான் பாக்கணும் அப்படின்னு அதையும் சொல்றேன்.
1: இல்ல, இதுல எந்த தவறும் இல்ல, இது வந்து ஒரு கேள்வியா தான் நான் கேக்குறேன். சரியா,
2: ஏன் நான் வந்து சமூகத்துல போடுறது அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு இன்ஸ்பைர்ட் ஆகும் இல்லையா. ஏன்னா நானுமே வந்து இன்னொரு ஆளு வெயிட் லாஸ் பண்ணிதான், ஏன் நம்மளும் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்னோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சோஷியல் மீடியா இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு அப்படின்னு நான்
1: சொல்லுவேன். சரி, வாழ்த்துகள் வாழ்த்துகள், உங்களுக்கு பாராட்டுகளும் கூட. சரி, இன்னொரு விஷயம் கேட்கணும். அப்படி ஒரு நாள் வந்து உங்களுக்கு விவேக கைபேசியே இல்லைன்னா நீங்கள் எப்படி ஆவீங்க? ஒரு நாள் முழுக்க விவேக கைபேசி இல்லாம இருப்பீங்களா? ஏன்னா நான் வந்த உடனே கேட்டேன், நீங்க மூவரும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மூவருமே ஒத்துக்கிட்டாங்க. நாங்க மூவரும் நீங்க சொல்ற மாதிரி தான், எல்லாத்தையும் பதிவு செய்யணும்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ரொம்ப கஷ்டம்.
1: ஏன் கஷ்டம்?
2: அந்த கையில இப்படி நம்ம பிடிக்கிற அந்த ஒரு நம்மளோட கை தொலைபேசி கையில இப்படி பிடிச்சாதான் அது ஒரு நிறைவு கிடைக்கும்.
1: ஆமாவா?
2: அது கையில இல்ல அப்படின்னாக்கா ஐயோ எங்க என்னோட போன்.
1: தூங்கும் போது எப்படி பிடிச்சிட்டே தான் தூங்குவீங்களா விவேக கைபேசிய?
2: அது ஒரு டைம் வரைக்கும் நம்மளுக்கு. ஒரு சிலவங்களுக்கு நீங்க பாத்துருக்கீங்களா, கை தொலைபேசியை பார்த்தாதான் தூக்கமே வரும்.
1: ஐயோ ஆமாவா, அப்படிலாம் இருக்காங்களா?
2: ஹாஸ்டல்ல என் கூட இருக்கிற ஒரு ஆளு பாத்துட்டு அப்படி தூங்கிடுவாங்க. நான் எடுத்து அந்த போனை அடிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு
1: அவங்கள மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க சீக்கிரமா. சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க.
2: உங்களுக்கு புதுசா இருக்கான்னு தெரியல, எனக்கு சாதாரண ஒரு விஷயம். நான் பாக்குற எல்லாருமே வந்து டிக்டாக்ன்ற ஒரு விஷயத்த ஸ்க்ரோல் பண்ணாதான் உங்களுக்கு தூக்கமே வருது நைட்டு.
1: அப்படியா? ஆனா அறிவியல் பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா, தூங்குற முன்னுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கைபேசியே அதிகமா பாத்துட்டு இருந்தா உங்க தூக்கம் குறையுன்றாங்க. தூக்கம் வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றாங்க. ஆனா நீங்க என்னன்னா பார்த்தாதான் தூக்கம் வருன்றீங்களே, இது என்ன ஆய்வு? புது ஆய்வு
2: நாங்க கண்டுபிடிச்ச ஒரு ஆய்வு. ஏன்னா போன்ல வந்து அது ஒரு அது நம்மளுக்கு என்ன சொல்றது, ரைம்ஸ் மாதிரி இருக்கும் போல. அவங்களுக்கு பார்த்தாதான் தூக்கம் வருது.
1: சரி, இப்ப எத்தனை வயது உங்களுக்கு?
2: எனக்கு 21 வயது.
1: 21 வருடங்கள் ஆக ஆக உங்களுடைய கண்ணோட்டம் மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. என்னைக்காச்சும் மாறனா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்னேன் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க உங்க கருத்து எல்லாம். மூன்றாவதா வெனிஷா கிட்ட வருவோம். வெனிஷா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் உங்க கண்ணோட்டத்தை சொல்வதற்கு முன்பாக. அதாவது உங்க மூவரின் இன்ஸ்டாகிராம் பக்கமாகவும் நான் போனேன், ஏன்னா நம்ம எடுத்த புகைப்படத்தை சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த கொலாபரேட் இணைத்து பதிவேற்றம் செய்தேன். உங்க இன்ஸ்டாகிராம் உள்ள புகுந்தோனி டோன்ட் பிஸி பாடி அப்படின்ற ஒரு வாசகம் இருந்தத. இப்ப நான் வந்து பிஸி பாடினா என்ன முதல்ல சொல்லுங்க.
3: டோன்ட் பிஸி பாடினா இன் டர்ம்ஸ் ஆஃப் நிறைய பேர் வந்து கண்டிப்பா ஸ்டாக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னைய பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கு.
1: ஆனா நான் அந்த நிறைய பேர் இல்லையே, நானும் தானே அதை பார்த்துட்டேன்.
3: நல்ல கண்ணோட்டத்துல பாக்குறவங்க வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜோக்ஸா எடுத்துக்குவாங்க.
1: எனக்கு
3: தெரியல, கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கும் பிடிக்காது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா எனக்கும் சில பேர் பிடிக்காது, உங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் சில பேர் பிடிக்காது. கண்டிப்பா இருக்கும், அவங்கவுங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இருக்காங்க. அதே மாதிரி என்னைய பிடிக்காதவங்க கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க நான் நம்புறேன்.
1: இல்ல, நான் கேக்குற கேள்வி ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. பிடிக்காதவங்களுக்கு வாசகம் வைக்கிறீங்க, அது ஏன் பிடிச்சவங்களுக்காக நீங்க வைக்க கூடாது?
3: பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்றேன்.
1: ஆமா, ஒரு நல்ல வாசகமா. பிடிக்காதவங்க நமக்கு முக்கியமா, பிடிச்சவங்க நமக்கு முக்கியமா? ஐஸ்வர்யா நீங்க என்ன சொல்றீங்க?
2: பிடிச்சவங்க தான் நமக்கு.
1: சர்வின் நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே நீங்க பிடிக்காத சொல்லுங்க.
4: அதனால தான் நான் எதுமே அங்க போட கிடையாது.
1: அவர் தெளிவா இருக்காரு பாருங்க.
3: அங்க பிடிச்சவங்கயா நான் அப்படி போட்டுக்கேனா, பிடிச்சவங்க வந்து கண்டிப்பா என்னைய தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. என்னைய பிடிச்சவங்க கண்டிப்பா என்னைய தெரிஞ்சு என்னைய முழுமையா தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. என்னைய பிடிக்காதவங்க கண்டிப்பா என்னைய பத்தி தெரியாம இல்ல, என்கிட்ட பேசாம இல்ல, பழகாமல கண்டிப்பா இருப்பாங்க. சோ என்னை பத்தி பின்னுக்கு தப்பா பேசுறவங்களுக்கு வந்து மேபி இது ஒரு சூடு வச்ச மாதிரி இருக்கும்.
1: ஓ அப்படியா? சரி, ஆனா வந்து என்னுடைய ஒரு எண்ண ஓட்டம் என்ன சொல்லுதுன்னா, அப்ப பிடிக்காதவங்களுக்காக நீங்க வாசகம் வைக்கும் போது ஒருவேளை இவங்க நமக்கு பிடிச்சவங்களை விட பிடிக்காத நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வராதா உங்களுக்கு?
3: நான் என்ன கவனிச்சிருக்கேன்னா, நம்மள பிடிச்சவங்களை விட பிடிக்காதவங்க தான் ரொம்ப நம்மள ஸ்டாக் பண்ணுவாங்க. அது எனக்கு உண்மையாலுமே தெரியும். இப்ப சும்மா சொந்த சொல்லணும்னா, என்னோட டிக்டாக் வந்து அந்த மேல நீங்க பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் வியூஸ்னு வந்திருக்கும், அந்த கால் அடி இருக்கும்ல, தட்டி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னை பிடிக்காதவங்க, என்கிட்ட சண்டை போட்டவங்க, என்னோட எனிமீஸ் அந்த மாதிரி தான், என்னோட பின்னாடி பேசினவங்க அந்த மாதிரி தான் வந்து என்னோட இதை பாத்திருப்பாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்மள பிடிச்சவங்க நம்மள ஸ்டாக் பண்ண மாட்டாங்க, நம்மள பிடிக்காதவங்க தான் ரொம்ப ஸ்டாக் பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யறோம்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது.
1: என்ன வந்து எனக்கு என்ன பிடிச்சவங்க தான் ரொம்ப இந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதாவது மறைந்திருந்து பார்க்கும் அந்த மாதிரி மறைந்திருந்து பாப்பாங்கல்ல, எனக்கு பிடிச்சவங்க தான் பாப்பாங்க. அதை பிடிச்சவங்க யாருன்னு சொல்லுங்க. நம்ம நேயர்கள். எனக்கு வித்தியாசமான அனுபவம், அதனாலதான் நான் வந்து திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாழ்க்கை வாழ்வதற்கா பதிவு செய்வதற்கா?
3: கண்டிப்பா வாழ்க்கை வந்து வாழ்றதுக்காக நான் சொல்லுவேன்.
1: அவங்க இரண்டு பேர்ல இருந்து மாறுபட்ட ஒரு கருத்து சொல்றீங்க.
3: என்ன கேட்டீங்கன்னா, நானும் வந்து ஒரு ஹேண்ட்போன் கையில வச்சிருக்கிற ஒரு ஹேபிட் தான் எனக்கு வந்து. ஹேண்ட்போன்ல வந்து ஒண்ணுமே இருக்காது, நீங்க என்னோட ஹேண்ட்போன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா வந்து எனக்கு வந்து எப்போதுமே கையிலேயே வச்சுக்கணும், அது யானே தெரியல. நார்மலா எங்க போனாலும் ஐயோ ஈவன் சும்மா இங்க எங்க அம்மா கடைக்கு போக சொல்லுவாங்க, 99 போக சொல்லுவாங்க, அங்க கூட நான் போன் எடுத்து போலன்னா ஐயோ போன் எடுத்துருவா இல்லையா சொல்லிட்டு திருப்பி காரி யூடியூப் பண்ணிட்டு நான் வருவேன். சோ அது ஏனே தெரியல. அண்ட் ஆல்சோ பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம செய்வோம்ல யூனிவர்சிட்டியில, அப்ப கூட கையில போன் வச்சுக்குவோம், ஏன்னா அது வந்து ஒரு கான்பிடென்ட் மாதிரி இருக்கும். அது ஒரு நம்ம ஒரு நண்பர் மாதிரி, இது நம்மளுக்கு பயம்.
1: எனக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு ஏன் வாழ்க்கையில நிறைய பேர் பிடிக்காதவங்க இருக்காங்க. ஏன்னா நீங்க கைபேசிய நண்பரா நினைக்கிறீங்க, மனிதர்களை நண்பரா நினைக்கிறது இல்ல, இதுதான் உங்க பிரச்சனை.
3: ஏன் அப்படி சொல்றேன்னா, பிரசன்டேஷன் அப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்டை இப்படி புடிச்சுக்கிட்டே நிக்க முடியாதுல்ல. சோ அதுல வந்து போன், அதே சமயத்துல என்னோட லெக்சரர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நான் ஏன் போன் பிடிச்சிட்டே நிக்கிறேன்னு. சோ அவங்க சொல்லிருக்காங்க அதுக்கு பதிலா பேண்ட் பிடிச்சுக்கங்க. ஆனா அது கண்டிப்பா என்னால முடியும்.
1: நல்ல ஆலோசனை தானே, நீங்க செய்து பாத்தீங்களா?
3: செஞ்சு பார்த்தேன், ஆனா ஸ்டில் முடியல. ஆனா ஏன்னா அந்த போன் வந்து பெருசா இருக்கும்ல, அதுதான் கரெக்டா இருக்கும்.
1: சரி, இவ்வளவு அனுபவம் வைத்திருக்கிற நீங்க எப்படி வாழ்க்கை வாழ்வதற்குன்னு சொல்றீங்க?
3: ஓகே, ஏன் அப்படி சொல்றேன்னா, இவன் நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தேன். ஓகே, இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா நார்மலாவே அங்க இருக்கிற வெப்பம் வந்து நார்மலா இருக்காது, மலேசியா மாதிரி இருக்காது, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அந்த டைம்லலாம் நான் வந்து எடுப்பேன், போன் எடுப்பேன், ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு வச்சிருவேன். ஆனா என்னோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் போட்டோ எடுத்துட்டு, அந்த சூட்ல கூட போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன வந்து ஃபீல் பண்ணேன்னா, இந்த சூடுல கூட என்னால முடியல, அதனால நான் அந்த போன் வச்சுட்டேன். ஆனா அவங்க ஸ்டில் வந்து அந்த போனை எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு அந்த மாதிரி வராங்க. அவங்க நிறைய விஷயத்த வந்து மிஸ் அவுட் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஈவன் நாங்க வந்து தனுஷ் கோடின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, சரியான சூடு. ஆனா அவங்க வந்து நான் வந்து அந்த அதிசயமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிட்ட ஆளை வரும், அந்த சைட்டு ஆளா வராது. சோ அதெல்லாம் நான் ரொம்ப நேரம் அந்த சூட்டுலயே நின்று நான் பார்த்தேன்.
1: ஆனா
3: அவங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க அங்க நின்ற வரைக்கும் ஃபுல்லா போட்டோ தான் எடுத்தாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நான் வந்து ஒரு போட்டோ எடுத்தேன், அதுக்கப்புறம் அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கை வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷனை வந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது ஒன்றும் நல்லது, இன்ஸ்டிட் ஆஃப் இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறது.
1: கண்டிப்பா, ஆரம்பத்துல வந்து கைபேசிக்கு ஆதரவா நிறைய பேசுனீங்க, ஆனா கடைசியில வந்து இயற்கைக்கு ஆதரவாகவும் பேசிட்டீங்க. அதான் உங்களை இப்ப நம்ம நேயர்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இவங்களை மன்னிக்கலாமா வேணாமா, இல்ல மன்னிச்சு விட்டுலாமா?
3: போட்டோ எதுக்கு எடுக்கிறோம்? லைக் மெமரிஸ்க்காக எடுக்கிறோம், அதுக்காக தான் ஃபோன். மே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோன் வந்து நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாதிரி எடுப்பேன், அதுக்கப்புறம் வச்சிருவேன். நான் அதுலேயே பார்த்துக்குவேன், நான் எப்படி இருக்கேன், என்னோட குட் லுக்கிங்காக இருக்கா, கான்ஃபிடென்ட்டாக தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டு வச்சிருவேன்.
1: ஏன் கண்ணாடி பயன்படுத்தலாமா?
3: கண்ணாடியில அவ்வளவு தெரியாது.
1: அப்படியா?
3: கண்ணாடியில வந்து நம்ம வந்து லைஃபா பாப்போம், இப்படி சும்மா அப்படி பாக்குறது தான். நம்ம என்னென்ன செய்யறோம், கண்ணாடி மண்ணுக்கு சொன்னமா பேசினா என்ன ஆகும்,
2: கண்ணாடியில வந்து நம்ம ஒரு 50-50 தான் தெரியும், அதுவும் நம்மளோட போன்ல எடுத்து நம்ம இப்படி பார்க்கும் போதுதான்
3: நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நாங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் எங்களோட அக்கௌண்ட் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க லைக் கிளாஸ் வ்ளாக் செஞ்சுக்கிட்டு இருப்போம், போன் இங்க வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு.
1: இல்ல உங்களோட இன்ஸ்டாகிராம் நான் இதுக்கப்புறம் திறக்க மாட்டேன், ஏன் சொல்லுங்க? அதான் அங்க டோன்ட் பிஸி பாடின்னு இருக்கு, யாரும் உள்ள வந்துடாதீங்கன்னு இருக்க, எப்படி திறப்பேன்?
3: இல்ல நான் அதை எடுத்துறேன்.
1: எடுத்துறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, மூணு பேர் கூட போட்டி போட்டு நான் ஒரு ஆள் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன்.
3: சோ இந்த மாதிரி டீச்சிங் பிளாக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு, நம்ம வந்து பிள்ளைங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு நம்ம எப்படி பண்றோம்னு பாக்குறதுக்கு வந்து போன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம முடிச்சுட்டு நம்ம பாத்துக்குவோம், ஓ நம்ம இங்க இம்ப்ரூவ் பண்ணோம், இங்க இப்படி இம்ப்ரூவ் பண்ணோம், இங்க தவறு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வீடியோ எடுப்பேன். அந்த கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது தான் வந்து விலாகா செஞ்சு
1: போறேன். சரி, சிறப்பு சிறப்பு. மூன்று பேருக்கும் மூன்று விதமான கண்ணோட்டங்கள் இருக்கு நேயர்களே. இது சரி தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அது அவங்களுடைய கண்ணோட்டம். எனக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும், உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு அப்படின்ற பழமொழி நமக்கே தெரியும். எல்லா விஷயமும் தொழில்நுட்பமும் அந்த மாதிரி தானே. ஆனா தொழில்நுட்பம் வேண்டும் இந்த ஒரு காலகட்டத்திற்கு, அது இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா எல்லாருமே நம்ம அந்த அளவு அறிந்து செயல்படுவது ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆஹா, ரொம்ப நீளமான ஒரு உரையாடல் போலிய இந்த பஞ்சாயத்து. அங்க பாருங்க, டிக்டாக் நேரலை இல்ல, ஷர்வின் வந்து காணொலி எடுத்துட்டு இருக்காரு. இப்பயும் அதே மாதிரிதான் அவர் கைய பிடித்திருக்காரு விவேக கைபேசியோட. சரி ஷர்வின், உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சேன் இல்லையா, அதனால உங்களோட விருப்ப பாடலையும் ஒன்ற கேட்கலாம். என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: ஓகே, மெர்சல் படத்துல இருந்து நீதான் நீ.
1: எது
0: மெர்சல்? இல்ல அது கூட அது பாரு, நம்ம அப்புறம் போட்டு போவோம். இல்ல, இந்த முண்டாசுப்பட்டி இருக்கிறத இந்த ஒரு படம் இருக்கு, பாட்டு இருக்கும்.
1: முண்டாசுப்பட்டியா? சரி, அதுல என்ன பாட்டு? ஒளிபரப்பிடுவோம்.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் FM.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: விளையாடலாம் விளையாடலாம் விளையாடலாம்.
1: கல்லூரி வரலாற்றுல இதுவரை நான் இரண்டு பாடல்கள் தொடர்ச்சியா ஒளிபரப்பினதே இல்லை. ஆனா இன்றைக்கு நீங்க அவ்வளோ விஷயம் சொன்னீங்க இல்லையா, சரி கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம், இரண்டு பாடல்கள் ஒளிபரப்பாக வேண்டியதாயிருச்சு. ஆரம்பத்திலே வெனிஷா சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, முதல்லயே இன்னைக்கு பாருங்க எப்படி பேச போறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏத்த மாதிரியே தான் பேசினீங்க. வாழ்த்துக்கள் உங்க மூவருக்கும். சரி, இப்ப விளையாடலாம் அப்படின்ற இந்த ஒரு அங்கம், இது என்ன அங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா விளையாடுவோம், வேற ஒன்றும் இல்ல. இன்றைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சமூக ஊடகங்கள்ல ரொம்ப பிரபலமான ஒரு விளையாட்டு போயிட்டு இருக்கு, பிழையான விடைகள் மட்டுமே, ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி அப்படின்னு. நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன், அதற்கு நீங்க பிழையான விடை மட்டும்தான் சொல்ல வேண்டும். சரியா? வெனிஷா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா? சரி வெனிஷா, உங்க பேர் என்ன?
2: என் பேரு வெனிஷா. வெளியா சொல்ல சொல்லிட்டாங்க, அது என்ன? என் பேரு வெனிஷா.
1: என்ன பிராப்ளம்? மலாக்கால யாரும் நாசிலம்மா சாப்பிட மாட்டாங்களா?
3: என்ன
1: நீங்க மூவரும் எந்த பல்கலைக்கழகத்துல இருந்து வரீங்க?
3: வணக்கம்.
1: பிரமிட்ஸ் எந்த நாட்டுல இருக்கு?
3: சட்டை அழகா இருக்கு.
1: ஏன் சட்டையா?
3: கேங்லூ.
1: கேங்? அது கேங் லூலு இல்ல,
3: ஆரஞ்சு கலர் ஐபோன் புதுசா.
1: சரி, என்னுடைய சட்டை என்ன நிறம்?
3: யூனிசெல்க்கு வந்திருக்கீங்களா?
1: யூனிசெல்ல என்ன ப்ராப்ளம்?
3: நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன்.
1: யூனிசெல் எந்த ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு?
3: லெக் பீஸோட.
1: சரி, நம்ம நாட்டுடைய தேசிய பூ என்னது?
3: ரைத்தா. பிடிக்குமா?
1: ரைத்தா பிடிக்குமா என்கிட்ட கேக்குறீங்களா?
3: பாயாசத்துல அப்பளம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
1: நான் சாப்பிட்டது இல்லையே.
3: டோடோல் சாப்பிடுவீங்களா?
1: டோடோலா? சாப்பிட்டிருக்கேன். டோடோல் எந்த மாநிலத்துல கிடைக்கும்? சரி, எப்படி வந்தீங்க நம்ம அறிவிப்பு அறைக்கு?
3: மணி 10:47.
1: சரி, ரொம்ப ரொம்ப தான் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க எல்லாரும்.
4: இப்ப எனக்கு இருக்கு
1: வெற்றி திருமகன் வராரு, கண்டிப்பா வெற்றி பெற்று வரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அடுத்து பாக்கலாம். சர்வீன், எத்தனை வயசு உங்களுக்கு? என்ன எனக்கு ஒண்ணுமே விளங்கல, நீங்க சொன்னீங்க எத்தனை வயசு?
4: இல்ல ஆப்பிள்.
1: சரி, எந்த ஆப்பிள் பிடிக்கும் உங்களுக்கு? வந்து கிரீன் ஆப்பிளா இல்ல ரெட் ஆப்பிளா?
4: அது முடிஞ்சோனே நான் கப்பங்க போறேன்.
1: கப்பங்கல என்ன இருக்கு? வீடு அங்கதான் இருக்கா?
4: சாப்பிட்டீங்களா?
1: நான் சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்?
4: நான் காடியில வந்தேன்.
1: சரி, நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்றாருல, சொல்றாங்களா, அவர் எதற்கு பிரபலம்?
4: சரிங்க,
1: வெற்றியாளர் வந்து ஐஸ்வர்யாக்கு வாழ்த்துக்கள். மூவரின் சரியா ஐஸ்வர்யா தான். சரி, மூன்று பேர் விளையாடாச்சு, நாலாவது ஆள் விளையாடணும். இப்ப என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம், பிழையான விடைகள் மட்டுமே. சரி சொல்லுங்க, ஆரம்பிக்கலாமா?
3: நல்லா இருக்கீங்களா?
1: நான் நேத்து நாசிலம்மா சாப்பிட்டேன்.
3: நாசிலம்மா சம்பல் இருந்துச்சா?
1: பாயாசத்துல அப்பளம் போட்டு சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும். கோயில்ல மணி அடிக்கிற சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: நாங்களும் கேக்கணுமா?
1: கேக்குறதுன்னா கேக்கலாம். ஆனா இது இல்ல
2: என்னது
1: என்ன தெரியுது
3: பல பேர் பல இடத்துல வந்து நமக்கு வந்து நம்மள டவுன் பண்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து அசரம நேர் வழியில என்னைக்குமே நம்ம எதை அச்சீவ் பண்ணணுமோ
1: அதுக்காக நல்லாதான் இருக்கு. ஆனா இதை ஏமாத்தி சொல்றதுதான் ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நன்றி, நல்லாவே போனது. சரி, நம்ம நால்வரும் விளையாண்டோம், அதுல வெற்றியாளர் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யாக்கு வாழ்த்துக்கள்.
3: என்ன பரிசு குடுக்கறீங்கன்னு?
1: பரிசு வந்து உங்களோட தோழி இருக்காங்களா, அவங்க கேட்ட ஒரு பாடல் கொடுக்க போறேன், அதுதான் பரிசு. சரியா வெனிஷா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: உன்னாலே உன்னாலே பாடத்துல இருந்து முதல் நாள் என்ட்ரி பாட்டு வேணும்.
1: சொல்லுங்க ஏன் அந்த பாட்டு?
5: ஏன் அந்த பாட்டுன்னா, அது வந்து சில பேர் காதல் பாட்டா எடுத்துக்கோங்க, சில பேர் மோட்டிவேஷன் சாங்கா எடுத்துப்பாங்க, என்ன மாதிரி அது எனக்கு பார்த்தாக்கா காதல் பாட்டு மாதிரி இருக்காது. அது ரொம்ப ரீஃப்ரெஷிங் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸா இருக்கும்.
1: ஆமா, இந்த நாள் வந்து புதுசா தொடங்க போறோம்.
5: ஆமா, இந்த நாளை வந்து நம்ம புதுசா தொடங்க போறோம்.
1: சரி, அந்த பாடலை கேட்டறலாம். நல்ல ஒரு பாடலுங்க. உன்னாலே உன்னாலே திரையில இருந்து கே கே மகாலட்சுமி மற்றும் ஷாலினி கொண்டு வராங்க. இதோ

0: வெனிஷா நல்லா பாடுவீங்க இல்லையா, அந்த வரட்டான்னு பாடினாரு இல்லையா, அதை திரும்ப பாடிருங்க பாப்போம். ஒன்னு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சுதி. சரி, இப்ப நம்ம எல்லாம் சென்று வர வேண்டிய நேரம். இப்போது கடைசியா நிறைவா கல்லூரியில என்ன பேசுவோம்னா, உங்களுடைய பல்கலைக்கழகத்துல இதற்கடுத்து ஏதாவது கலாச்சார நிகழ்வுகள் இருக்கா, இல்ல உங்க பல்கலைக்கழகத்தை பற்றியும் நீங்க சொல்லலாம், சொல்லுங்க.
1: ஓகே, ஸோ நம்ம யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சர் லாங்குவேஜ் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்கு. நம்ம ரெண்டு கேம்பஸ் வச்சிருக்கோம், பிஜேல பெஸ்டரி ஜாயில் ஒன்று இருக்கு, ஷாலாமில் ஒன்று இருக்கு. ஸோ நாங்கள் மூணு பேரும் வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெஸ்டரி ஜாயிலேருந்து வந்திருக்கோம். ஸோ நம்மளோட பெஸ்டரி ஜாயோட இந்தியன் கழகோட இது குரூப் கிளப் இருக்குல்ல, ஆக்டிவாக தான் இருப்போம். ஓகே, நிறையா கல்ச்சர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், வாலண்டியரிங் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அப்புறம் சமய ப்ரோக்ராமாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்களுமே நிறைய விஷயம் கான்டாக்ட் பண்ணிக்கோம். நாங்கள் இருக்கிற மூணு பேருமே வந்து ஆர்கனைசேஷன் போர்டில் இருந்தவங்க தான். இப்போ ஐஸ்வர்யா இல்லை, நானும் வெனிஷாவும் ஒன்றும் இருக்கிறோம், அந்த ஆர்கனைசேஷன் போர்டில் இருக்கிறோம், எக்ஸ் ஆஃபிஷியலாக இருக்கிறோம். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் வாலண்டியரிங்காக இருக்கட்டும், சமய கிளாஸாக இருக்கட்டும், கல்ச்சர் கூட நிறையாவே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ யூனிசெலுக்கு வரலாம், எங்களை நம்பி வரலாம்,
0: உங்களை நம்பி வரலாமா? நான் அங்கதான் இருக்கேன் ரொம்ப காலமா, பிறந்ததுல இருந்து. யூனிசெல் இல்ல, அதை ஒட்டி உள்ள பகுதியில். சரி, கண்டிப்பா எப்போதும் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், வரேன் வரேன் வரேன், உங்க பல்கலைக்கழகம் இருக்கிற இடத்துக்கு நான் வரேன், கூடிய விரைவில் உங்களைதான் வந்து தொடர்பு கொள்வேன். ஆனா நீங்க நான் வாழ்ற இடத்துல இருந்தே வந்திருக்கீங்க, சரி, ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். நீங்க சொல்லுங்க.
2: ஓகே, நமக்கு வந்து இப்போதான் நம்ம செமஸ்டர் பிரேக்ல வந்து இருக்கிறோம். இந்த செமஸ்டர் பிரேக் முடிஞ்சு அடுத்த மாதம் 9ஆம் மாதம்ல இருந்து புதிய இன்டேக் வராங்க. அதுல வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல, மொத்தமாவே சேர்த்து 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல வராங்க. எப்போதுமே எல்லா செமஸ்டர்லயுமே நமக்கு தெசல்ல தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இந்தியன்ஸும் சரி, நார்மல் நம்மள மலையா இருக்கட்டும், நம்மளோட யூனியில சைனீஸ் இல்ல, நம்ம இந்தியன்ஸும் சரி மலேயஸும் சரி, நம்மளோட தெசல்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. யூனிசெல்ல வந்து தெசல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு வேலிட்டான ஒரு சப்ஜெக்ட், ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் இருக்கிற ஒரு
3: சப்ஜெக்ட்.
0: சரி, வெனிஷா நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா?
3: என்னோட யூனிவர்சிட்டி பத்தி சொல்லணும்னா, எங்க யூனிசெல்ல வந்து நிஜமாலும் ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு என்வாயர்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லலாம். என்ன மாதிரி பர்சனுக்குலாம் வந்து ரொம்ப நேச்சர் பிடிக்கணும்னா, நீங்க யூனிசெல் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல மனு நிம்மதிக்கான ஒரு
0: இடம். அது நகரம் இல்ல இல்லையா, அதனால சொல்றீங்களா?
3: நீங்க பாத்தீங்கன்னா ஒண்டியா கூட வாக்கிங் அதெல்லாம் போலாம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் எதுவுமே இருக்காது, சேஃபா போயிட்டு வரலாம்.
0: ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நான் பிறந்து வாழ்ந்த என்னோட பகுதியை சொல்றாங்க, ரொம்ப பாதுகாப்பான பகுதின்னு, அதனால எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கு. சரி, ரொம்ப நன்றி. உங்க மூவருக்கும் ஆரம்பத்துல சொன்னீங்க, நாங்க பேச போறதை நீங்க பார்க்கதான் போறீங்கன்னா, அதற்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. ஆனா நீங்க தான் இதுவரை வந்ததுலயே ரொம்ப சிறப்பா பேசுனீங்கன்னா மத்தவங்க கோச்சிப்பாங்க. ஆனா நீங்க சிறப்பாக பேசியதில் முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு விடை கொடுப்போம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி.
3: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பேரா கரிக்கில் வசிக்கும் பூர்வக்குடி சமூகத்தினருக்கான சுகாதார சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் கமார் சுகாதார கிளினிக்கின் வசதிகளை மேம்படுத்த சுகாதார அமைச்சு உடனடியாக 500,000 ரிங்கிட் நிதியை அங்கீகரித்துள்ளது. மேலும் அந்த நிதியில் ஒரு பகுதி புதிய படகு கிடங்கை நிர்மாணிக்க பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். வரும் அக்டோபர் 3 முதல் நவம்பர் 16 வரை திட்டமிடப்பட்டுள்ள தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKN 3.0 தேர்வு செய்யப்பட்டுள்ள பயிற்சியாளர்கள் குறித்த தகவல்களை தேசிய சேவை பயிற்சித்துறை குறுஞ்செய்தி மூலம் அதிகாரப்படியாக அனுப்பவுள்ளது. அந்த தகவல்கள் விரைவாகவும் நேரடியாகவும் திறம்படவும் வழங்கப்படுவதை வலுப்படுத்துவதற்கான கூடுதல் வழியாக SMS முறை கையாளப்படுவதாக JLKN தலைமை இயக்குநர் டதோ மர்சூகி முக்தார் தெரிவித்தார். தலைநகர் தமன்புசட் கபோங்கில் உள்ள 4 எண் விற்பனை வளாகத்தில் அடையாளம் தெரியாத ஆடவர் பெட்ரோல் என்று சந்தேகிக்கப்படும் திரவம் ஊற்றி தீ வைத்ததில் அங்கு பணிபுரியும் 62 வயது மூதாட்டி 50 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட தீ காயங்களுக்கு ஆளானார். இந்த சம்பவம் குறித்து சுமார் காலை 8 மணி அளவில் அழைப்பு பெறப்பட்டதாக செந்தூல் காவல்துறை இடைக்கால தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஜஸ்னி ஜோல்பா தெரிவித்தார். காசா அமைதி திட்டத்தின் அடுத்த கட்டத்தை இஸ்ரேல் ஏற்குமாறு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் கூறியது. அந்த உடன்படிக்கையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு நிராகரித்ததாக கூறப்பட்ட நிலையில் உள்நாட்டு அரசியல் தேர்தல் ஆகியவை கருதி அதற்கான செயல் திட்டத்தை பின்பற்றுமாறு அமெரிக்காவும் அமைதி தூதர்களாக செயல்படும் நாடுகளும் இஸ்ரேலை வலியுறுத்த வேண்டும் என ஹமாஸ் அரசியல் பிரிவு அதிகாரி பசேம் நாயிம் வலியுறுத்தினார். ஈரான் உச்சத்தலைவர் மொஜ்டபா கமினியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அது தொடர்பான காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அவர் சிலருடன் பேசுவது போல் காணப்படுகிறார். எனினும் அந்த காணொலி எப்போது எங்கு பதிவு செய்யப்பட்டது என்ற விவரங்களை உள்ளூர் ஊடகமான மெஹர் செய்தி நிறுவனம் குறிப்பிடவில்லை. விளையாட்டு கார்பந்து. சற்று முன்னர் சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற ஜொஹூ டாருல் தாசீம் JDTக்கும் ஃபீஃபா கிளப் உலக வாகையாளர் செல்சிக்கும் இடையிலான நட்பு முறை ஆட்டம் 3 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டது. அந்த ஆட்டத்தை 28,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் அழைச்சு பேச போறீங்க, நிறைய பேச போறீங்க, பாடல்களையும் விரும்பி கேட்க போறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. கடந்த சில வாரங்களில் நம்ம பேசியிருந்தோம்னா இன்றைக்கு நீங்க வேற நேயர்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கூறி அழைங்க, நிறைய பேசலாம். இது மலரும் நினைவுகள்.

0: நான் சேர்ந்த ஒரு அற்புதமான முடிவுதான் கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னெண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்து எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, வாய் ஆர் யூ டேக்கிங் சச் டிசிஷன், நீங்க எவ்வளவு காமா இருக்கு, லைஃப் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
1: தெரிஞ்சு. மீனாங்கை பறக்க விடுவோம், மலேசிய ராய் பெருமை கொள்வோம்.
2: குழந்தை என் கண்ணுக்கு சமம், கண்ணை போல வளர்க்க போறேன், அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கணும்.
3: இருங்க இருங்க, கண்ணுக்கு சமம், கண்ணை போல கண்ணான பேரு கண்ணன் வச்சுட்டா.
2: கண்ணு ஒரு வாடா.

0: நான் என் பேர் உலகநாதன், காஜாங்ல இருந்து அடிக்கிறேன்.
1: உலகநாதனா உங்க முழு பெயர்?
0: ஆமா, நான் நாதன் சொல்லி வச்சதேன், ஆனா ஃபுல் நேம் வந்து உலகநாதன்.
1: ஏன் முழு பேரை சொல்ல மாட்டீங்க யார்ட்டையும்?
0: அது தெரியல, ஷார்ட்டா அப்படி வச்சா. ஆனா எனக்கு இப்ப எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு என் பேர் ஃபுல்லா போடணும்னு,
1: முழுக்க போடணும்னு.
0: ஆமா, ஏன்னா ஆளுங்கிட்ட பேசும் போது வைக்கும் போது ஷார்ட்டா நாதன் அப்படி சொல்லிடுறோம். உலகநாதன் சொல்லும் போது சில பேர் பழைய காலத்து பேர் வச்சிருக்காங்களா அப்படி.
1: பழைய காலத்து பேருனா எல்லாம் வந்து பழைய அந்த நடப்புல உள்ள பேருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேர்கள்ல ஒரு அழகு இருக்கு திரு உலகநாதன் அவர்களே.
0: உண்மையில சார், உண்மையில சார், எங்க வீட்டுல எங்க அப்பா எல்லா எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் பேரு எல்லாம் அந்த பழைய காலத்து பேர் தான் வச்சிருக்காங்க.
1: சரிங்க, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து உலகம் பிறந்தது எனக்காக,
1: பெயர் கொண்ட ஒரு பாடல்.
0: ஆமா, எனக்கு அதாவது எங்க போனாலும் சரி, நான் ஒரு புதுசா ஒரு இன்டர்வியூ வேலைக்கு போனாலும் சரி, இந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் அந்த மோட்டரை ஓட்டிட்டு போவேன். அப்ப இந்த உலகம் பிறந்தது எனக்கு, மலர்கள் பிறந்தது எனக்காக சொல்லிட்டு அந்த மரத்தை பார்த்தேடுவேன்.

0: ஓ பாருங்க, பூ இருக்குது அப்ப மலர்கள் பிறந்தது என அது நல்ல ப்ரோக்ரஸ். அந்த பாட்டை கேட்கும் போது நல்லா இருக்கும் சார்.
1: கண்டிப்பா ரொம்ப கவிநயத்தோட வாழ்றீங்க. இந்த அழகும் கவிநயமும் எப்போதும் உங்களிடம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த பாடலை கேட்கலாம் அடுத்து.

0: வணக்கம் மாலா பேசுறேன், கோத்தாத்திங்கில இருந்து அழைக்கிறேன்ப்பா.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிட்டீங்களா?
0: என்ன
1: பாடல் வேணும்?
0: எனக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம்.
1: உள்ளத்தில் நல்ல உள்ளம், கர்ணன் திரையிலிருந்து. ஏமா இந்த பாடல்?
0: கணவருக்கு பிடித்த பாடல்ப்பா.
1: அப்படியா, எங்க இருக்காரு அவரு?
0: ரொம்ப நன்றி.
1: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க தொடர்ந்து.

0: நான் ஜெயா பேசுறேன், மண்ணமரஞ்சேயில இருந்து. இன்னைக்கு வந்து எனக்கு பிறந்த நாள், நானே வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
1: ஆஹா, நீங்க ஏன் வாழ்த்து சொல்றீங்க? அதான் நாங்க இருக்குமே, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து.
0: நன்றியா, நன்றி.
1: எப்படி போனுச்சு கொண்டாட்டம் எல்லாம் வீட்டுல இன்னைக்கு?
0: நல்லா போச்சியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாம்? எல்லாரும் மகனுங்கெல்லாம் எல்லாம் செஞ்சாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா போனுச்சா இன்னைக்கு பிறந்த நாள்?
0: ரொம்ப நல்லா போச்சியா. வெளியே கூட்டிட்டு போனாங்க, துணி எல்லாம் சாரி பஞ்சாபி ஷர்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம்யா,
1: ரொம்ப மகிழ்ச்சிமா. இதற்கு அடுத்த பிறந்த நாளும் ரொம்ப மகிழ்ச்சியா போகணும். உங்களுக்கு சொல்லி பிறந்த நாள் பாடலா, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து இன்னைக்கு வந்து பந்தல் இருந்தால் கொடி படரும், பாலம் அமைந்தால் அந்த பாட்டியா.
1: சரிமா, கண்டிப்பா அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்து கேளுங்க அந்த பாடல.
0: நன்றி பிரவீன்குமார்.

0: வணக்கம் குமார்.
1: வணக்கம், யாருமா பேசுறீங்க? நீங்க உங்களை ஞாபகம் இருக்கு எனக்கு, திருமதி சரஸ்வதியா? சுசிலா தேவி, ஞாபகம் இருக்கு உங்களை. உங்களுக்காக நான் கோவக்கார கிளியை பாடல் ஒளிபரப்பு நானே ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
0: இன்னைக்கு?
1: அப்படியா? என்ன எல்லாரும் இன்னைக்கு பத்தாம்பஜம் தாயில இருந்து பேசிட்டு இருக்கீங்க? இப்ப இதற்கு முன்பு வந்த மூவர் அங்கிருந்துதான் வந்தாங்க, இப்ப நீங்களும் அங்கிருந்துதான் பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.

0: புச்சங்கிலிருந்து வாசு கூப்பிடுறேன்.
1: வணக்கம் வாசு ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
0: வானத்தில் வருவது ஒரு நிலவு, அந்த பாட்டு போடுங்க.
1: வானத்தில் வருவது ஒரு நிலவு, யார் அந்த நிலவு? அப்ப அவங்க பேர் என்ன?
0: அவங்க பேர் செல்வி.
1: செல்வி, அவங்களுக்காக அந்த பாடலா? சரி சரி, உங்க வானத்துல அவங்க மட்டும்தான் ஒரே ஒரு நிலவு? அப்ப வெளியே போய் நிலவை பாத்தீங்கன்னா அவங்க பேர் சொல்லிதான் கூப்பிடுவீங்க. சரி, கண்டிப்பா அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.

0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கமா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பராசக்தி படத்துல இருந்து ஒரு ரசிகன் சீமானேவா ஜொலிக்கும் உடையந்து கழிக்கும் நடனம் புரிவோம்.
0: ஆஹா, யார ரசிக்கிறீங்க நீங்க?
1: வேற யாரு
0: இருக்க? எல்லாருக்காகவும் ரசிக்கும் சீமானி பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: கேசவன் ஜாஸ்டின் மாக்கால இருந்து பேசுகிறேன்.
1: கேசவன் ஐயா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம்.
1: ஜாஸ்டின் எல்லாம் என்ன சொல்லுது?
0: ஜாஸ்டின் எல்லாம் நல்ல சுகமா இருக்கிறோம்,
1: ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அந்த சுகத்தோட இன்று இரவு என்ன பாடல் வேணும்?
0: துணிந்து நெல் தொடர்ந்து செல் தோல்வி கிடையாது தம்பி டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை விரும்பி கேட்கின்றேன். பால் குடமா? பால் குடமா படம் நினைக்கிறேன்.
1: ஆமாங்க ஐயா, திரைப்படத்தோட பெயர் பால் குடம் தான்.
0: ஆமா.
1: சரி, அந்த பாடலை கேட்கலாம். என்ன தன்முனைப்பான பாடலா? கண்டிப்பா உற்சாகமா இருக்கும். ஆனா தூங்க மறந்துடாதீங்க, உற்சாகத்துல தூங்கிக்கிட்டே கேக்கணுமா? இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, ஆனா இந்த பாடல் நீங்க உற்சாகமா தான் கேக்கணும். பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கணும்.

தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி, துணிந்து நில்.

0: என்ன பாடல் வேணும்?
1: மகனுக்கு வந்து 11ஆம் தேதி பிறந்த நாளே, அவர் பேரு திரு லோகநாதன். அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம். அவங்க மனைவி ரூபா, பிள்ளைங்க கவதே சந்தோஷ், அம்மா திருமதி சுசீலா, சின்னையா, அக்கா கலைவாணி, தம்பி சின்னேஸ்வரன், தங்கச்சி நித்ய கல்யாணி. கன்னி தாய் படத்துல வந்து என்றும் 16
0: எத்தனை வயது அவருக்கு?
1: அவருக்கு வயசு 40 ஆச்சு.
0: 40 ஆயிருச்சானா? என்றும் 16 தான்.
1: என்றும் 16 இருக்கணும்ட்டு அவரு நான் வாழ்த்துறேன்.
0: கண்டிப்பா அவர் என்றுமே 16 இருக்க வேண்டும். அவர் மட்டும் இல்ல, அடுத்த வாரம் பிறந்த நாள் காணும் எல்லாருமே என்றும் 16 இருக்க வேண்டுமா? அப்படியே எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிருவோம், எல்லாரும்
1: என்றும் 16.
0: ரொம்ப நன்றிமா, அவருக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்து. ரொம்ப சிறப்பா கொண்டாடுங்க அவருடைய பிறந்த நாள. ரொம்ப நன்றிமா. அந்த பாடல் வருது.

0: பறக்க விடுவோம் மலேசியராய் பெருமை கொள்வோம்.
1: இடம் பெறுவது ஞான சுடர்.
2: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, முன்னொரு காலத்திலே ஜப்பான் நாட்டில் ஒரு சட்டம் இருந்தது. வேலை செய்ய முடியாத முதியோர்கள் முதுமை பருவம் அடைந்து விட்டால் அவர்களை மலைப்பகுதியில் அனாதைகளாக விட்டுவிட வேண்டும். இதனால் வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இருக்காது என்பது அரசனின் எண்ணம். அந்த சட்டம் நடைமுறையில் வந்தபோது ஒரு தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் பாசத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். நாளடைவில் அந்த தந்தை முதுமை பருவத்தை அடைகிறார். நாட்டு சட்டத்தின்படி அந்த மகன் மலைப்பகுதியில் விட்டுவிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார். தந்தையை பிரிவதற்கு மகனுக்கு மனமே வரவில்லை. ஆனாலும் அரச தண்டனைக்கு பயந்து தன்னுடைய தந்தையை மலைப்பகுதிக்கு முதுகிலே சுமந்து சென்றான். அவனுடைய மனம் மிகவும் வருத்தப்பட்டது. எனவே மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கிறான் தனது தந்தையை. ஒருநாள் அரசன் தனது மக்களின் அறிவுத்திறனை சோதிக்க வேண்டுமென்று போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்கிறான். சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு போட்டி. போட்டியை கேட்டதும் எல்லோரும் சாம்பலால் எப்படி கயிறு திரிக்க முடியும் என்று எண்ணினார்கள். யாராலும் சாம்பல் கயிறை உருவாக்க முடியவில்லை. அரசனின் போட்டி பற்றி அந்த மகன் தன் தந்தையிடத்திலே தெரிவிக்கிறான். போட்டியை பற்றி கேள்விப்பட்ட அந்த தந்தை ஒரு பெரிய தாம்பாளத்தில் கயிறினை முறுக்கி வைத்து அதை எரிவு செய்துவிட்டால் சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறு கிடைக்கும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். தந்தையின் ஆலோசனையின்படி மகனும் செயல்பட்டு சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறை தயார் செய்து அரசனிடத்திலே காண்பித்து பரிசனை பெறுகிறான். ஒரு மாதம் கழித்து அந்த அரசன் இன்னொரு போட்டியை அறிவிக்கிறான். ஒரு மரக்கொம்பை கொடுத்து இதனுடைய அடிப்பாகம் எது, நுனிப்பாகம் எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று போட்டி வைக்கிறான். அந்த மகன் தன் தந்தையிடத்திலே ஆலோசனை கேட்கிறான். அப்போது அந்த தந்தை, மரக்கொம்பை தண்ணீரில் போட்டால் அது லேசாக சாய்வாக மூழ்கும். அப்போது கீழ்ப்பகுதி நோக்கி இருக்கும் பகுதிதான் அடிப்பகுதி, மேல் நோக்கி இருக்கும் பகுதிதான் நுனிப்பகுதி என்று ஆலோசனை சொல்லுகிறார். அதே போன்ற மகனும் அரசனுக்கு முன்னால் செய்தது காண்பித்து இந்த முறையும் பரிசை அவனே பெறுகிறான். அந்த அரசன் மூன்றாவதாக ஒரு கடுமையான போட்டியை வைக்கிறான். அதாவது, தட்டாமல் ஒளி எழுப்புகிற மேளம் ஒன்றினை தயார் செய்து கொண்டு வர வேண்டும் என்று மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்கிறான். வழக்கம் போலவே எல்லா மக்களும் பின்வாங்கி விடுகிறார்கள். அரசனின் கேள்வியால் மனம் சோர்ந்த அந்த மகன் தன் தந்தையிடத்திலே நடந்ததை கூறுகிறான். அந்த தந்தை சொன்னார், மேளத்திற்கு தேவையான தூள்களை எடுத்துக்கொள், மலைப்பகுதிக்கு சென்று தேனீக்கூடு கொண்டு வா, அதனை உள்ளே வைத்து மேளத்தின் மீதி இருக்கிற பகுதியை மூடிவிடு என்று அந்த தந்தை ஆலோசனை சொல்லுகிறார். அதே போன்று அந்த மகனும் தயார் செய்கிறார். அந்த தாளத்தின் மீது கை வைக்காமலேயே தாளத்திலே இருந்து மேளம் கொட்டுகிற சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. உன்னால் மட்டும் எப்படி இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான விடைகளை கண்டுபிடித்து செய்ய முடிந்தது என்று விளக்கம் கேட்கிறார் அந்த அரசன். அப்போது அந்த மகன் சொன்னான், அரசே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கட்டளையின்படி எனது வயதான தந்தையை நான் காட்டிலே விடாமல் எனது வீட்டிலே பாதுகாப்போடு வைத்திருக்கிறேன். அவர் தந்திருக்கிற ஆலோசனையின்படிதான் இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் கிடைத்து அதற்கான பரிசுகளை நான் அடைந்திருக்கிறேன் என்று அந்த மகன் சொன்னான். இந்த பதில் அரசனுக்கு நெகிழ்ச்சி ஏற்படுத்தி சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு வயதானவர்களின் அனுபவம்தான் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டான். எனவே அந்த சட்டத்தை மாற்றி இனி வயதானவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஊக்கத்தொகை ஒன்றையும் அறிவித்தான் என்பதாக கதை சொல்லப்படுகிறது. நமது வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வீட்டிலே வயதானவர்கள் யாராவது இருந்துவிட்டால்தான் அதற்கான தீர்வும் நமக்கு அவ்வப்போது கிடைத்துக் கொண்டே இருக்கும். இருக்கிற போது நமக்கு மதிப்பு தெரியாமல் போனாலும் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே வீட்டில் இருக்கிற வயதான தாய் தகப்பன்களை மதிப்போடு கவனிப்போம். அல்லாஹ்வின் அருளை பெறுவோம்.
2: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கி.
5: இளமை, புதுமை, இனிமை.
6: ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. ரொம்ப பிடித்திருக்கும் உங்களுக்கு நம்முடைய உரையாடல்கள், பாடல்கள் அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா. மடானி.

0: எங்க மச்சான் பிரீத்தி வரானா ஆளே காணோம்.
1: வழக்கம் போலதான், வேற எங்க கேர்ள் பக்கம் போயிருப்பான்.
0: தோ வந்துட்டான் பாரு.
1: தோ பாருடா வந்துட்டான், காதலுக்கு இருக்க
2: ப்ரோ.
0: வா மச்சான்.
1: இங்க
2: காலனி வந்துட்டீங்களோ?
1: வழக்கம் போலதான், நாங்க தான் வழனே வரோம்.
0: அப்புறம் மச்சான் காதல் கதெல்லாம் எப்படி போகுது?
2: நீ வேறடா, நம்ம என்ன பண்ணா திரும்பிய பார்க்க மாட்டேங்குது
1: மச்சான். அது பேர் என்ன சொன்ன?
2: அமுதவல்லி. அமுதவல்லி
1: பேரை பாரு, அமுதவல்லி சவுத்து நோட்டு பள்ளி.
2: சும்மா நே அவனை சும்மா இருக்க சொல்லு.
1: பள்ளி
2: சாம இருக்க சொல்லு.
1: பள்ளி பள்ளி பள்ளி பள்ளி
2: அடங்க. என்ன சொன்ன?
1: பள்ளி பள்ளி பள்ளி.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் ஜைனி பேசுறேன். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்துல நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்கறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காம கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி நள்ளிரவு 12 இருந்து 1 மணி வரைக்கும் இது நம்ம நேரம்.

0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க
1: விடுவோம். நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்
2: மடானி உங்களுக்காக.
3: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் துணை மடானி இந்தியர்களுக்கு பேரிடர் உதவி, பேறுகால உதவி, மருத்துவ உதவி என இன்னும் பல உதவிகள். மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my
2: மடானி உங்களுக்காக.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் மின்னங்க சிக்கல் சரியாச்சு.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

எனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: அஞ்சாணி.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், நான் சஸ்மானன். நான் சமையல்துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான். இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர்க்கு மீளங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

0: சேர்த்துங்க.
1: சரி சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயோ இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரரை பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: மதானி உங்களுக்காக
1: எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
2: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவுகளை எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600 அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: 말을 굽디 가득했다?
1: 아이, 마그치!
0: 아드보, 엉글로라 왜트 가득이라 했다?
1: 어차근!
0: 우가 빨리 걸었다게 나아가 본다? வரோ வரோ அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: ஹலோ மின்னல்
0: அதுதான் ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் செந்தல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாடி பள்ளி சீருடை முனைப்பு. பெற்றோர் தங்களின் பிள்ளைகளுக்கான பள்ளி பொருட்களை மலிவான விலையில் பெறுவதற்கு பெரிதும் உதவுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீரே தெரிவித்தார். தேசிய தகவல் பரவலாக்க மையம் நாடியின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட நாடி மாஹிர் ஜாஹிர் தையற்கலை திட்டத்தின் கீழ் இந்த சீருடை முனைப்பு உதவித்ததாக அவர் கூறினார். தேசிய வகை தமிழ் பள்ளிகளை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பான கல்வி கற்கும் வாய்ப்பை உறுதி செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக அரசாங்கம் தமிழ் பள்ளிகளை தொடர்ந்து ஆதரிக்கும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். பேரா கிரிக்கில் உள்ள குமார் சுகாதார கிளினிக்கை தரம் உயர்த்தும் பணிகளுக்காக சுகாதார அமைச்சு 500,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டை உடனடியாக அங்கீகரித்தது. அங்குள்ள பூர்வ குடியினருக்கான சேவைகள் முறையாக கிடைப்பதை உறுதிப்படுத்துவதை அந்நடவடிக்கை நோக்கமாக கொண்டிருப்பதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் சேதாரங்களுக்கான இழப்பீட்டை வழங்குவது உட்பட முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா இணக்கம் தெரிவிக்காதவரை ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படாது என தெஹ்ரான் கூறியுள்ளது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான சமரச பேச்சுகளில் மிதமான அணுகுமுறையை கையாள்வதாக தெரிவித்திருந்தார். ஹமாஸ் ஆதரித்த அமெரிக்கா தலைமையிலான காசா திட்டத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சாமின் நேதன்யாகு நிராகரித்தார். உள்நாட்டில் தேர்தல் நெருங்குவதை தொடர்ந்து நேதன்யாகு தமக்கான ஆதரவை வலுப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் தீவிரம் காட்டியுள்ளார். இந்த நிராகரிப்பு அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடும். விளையாட்டு கார்பந்து. சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற இங்கிலீஷ் பிரீமியர் லீக் வெற்றியாளர் செல்சி எஃப்சி உடனான நட்பு முறை ஆட்டத்தில் ஜுஹோ டாருல் தக்சிம் ஜிடித்தி 3-3 என்ற கோல்களில் சமநிலை கண்டது. உலக தரவரிசையில் உள்ள செல்சி உடனான 90 நிமிட ஆட்டத்தில் உற்சாகத்துடன் விளையாடிய ஜிடித்தியின் அடைவு நிலை பெருமையளிப்பதாக தலைமை பயிற்றுநர் சிஸ்கோ முனோஸ் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
0: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

0: لكم إن الله عليم خبير.
1: மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மின்னலஃபம் நேர்களே, இன்று பாடல்களுக்கு இடையிலே அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, சிலருக்கு முயற்சிக்கு பின் முன்னேற்றம் கிடைக்குகின்றது, சிலருக்கு முயற்சிக்காமலேயே இறை அருளால் முன்னேற்றம் கிடைக்குகின்றது. இரண்டுமே இறைவனின் அருள்தான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. விதையை பூமியில் வீசிவிட்டு தண்ணீர் ஊற்றி வந்தால் முளைத்து விடுமா? பூமியை வெடிக்கச் செய்து அந்த விதைகளை மரமாக செடியாக கொடியாக வெளிக்கொண்டு வருவது இறைவனின் செயலே. இதில் மனிதனின் முயற்சி கடுகளவுதான், இறைவனின் ஆற்றல் மலையளவு. அதேபோல சிறு பொருளிலிருந்தும் உயர்ந்த பொருட்களை வெளியாக்கும் வல்லமை பெற்றவன் இறைவன் மட்டுமே. பட்டு துணியை பட்டுப்பூச்சியிலிருந்துதான் வெளியாக்கினான். சிப்பிக்குள் புகுந்த ஒரு துளி மழை நீரே முத்து ஆகின்றது. புணுகு என்ற உயர்ந்த வாசனை திரவியம் பூனையின் கழிவே ஆகும். கஸ்தூரி என்ற உயர்ந்த வாசனை கஸ்தூரி மானின் இரத்தத்திலிருந்து இறைவன் வெளியாக்கினான். மனிதனே அசுத்தமாக பார்க்கும் மனிதனின் இந்திரிய துளியிலிருந்துதானே அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் படைப்பினங்களில் மிக உயர்ந்த படைப்பான மனித படைப்பு வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. விஷயங்கள் இவ்வாறு இருக்கும் போது நான் எனது என்று சொல்லும் ஆணவம் ஏனோ, தற்பெருமை ஏனோ, பெருமைக்கு தகுதியானவன் இதையெல்லாம் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற இறைவன் அல்லவா? அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன், நாடியவர்களுக்கு அரசாட்சியை கொடுப்பான், நாடியவர்களிடமிருந்து அரசாட்சியை எடுப்பான், நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை இழிவுபடுத்துவான். அனைத்தும் அவன் கரத்திலே இருக்கின்றது. ஒவ்வொரு அணுக்களின் மீதும் அவன் சக்தி பெற்றவன்.

நேயர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துஆவை, ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம சப்பித் குலூபனா அலா தீனிக்க வ ஈமானிக்க வ இஸ்லாமிக்க வ முஹப்பத்திக்க வ ஷௌக் லிகாயிக்க யா ரப்பல் ஆலமீன். இறைவா, இந்த தீனுல் இஸ்லாத்தின் மீதே என் உள்ளத்தை நிலையாக இருக்கச் செய், இந்த ஈமானின் மீது என் உள்ளத்தை நிலையாக இருக்கச் செய், இந்த இஸ்லாத்தின் மீது என் உள்ளத்தை எப்போதும் நிலையாக இருக்கச் செய் என்று இந்த துஆவில் இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டும். தீனுல் இஸ்லாம் என்பது வேறு, ஈமான் என்பது வேறு. எனவேதான் நபி அவர்கள் மூன்றையும் தனித்தனியாக பிரார்த்தனையில் துஆ கேட்டிருக்கின்றார்கள். ஈமானிலேயும் இஸ்லாத்திலேயும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை அவசியம் வேண்டும். உன்னை பிரியம் கொள்வதில் என் உள்ளத்தை நிலையாக இருக்கச் செய் என்று இறைவனிடத்திலே தன்னுடைய பிரியத்தையும் அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். உன்னை சந்திப்பதை விரும்பும் விஷயத்தில் என் உள்ளத்தை நிலையாக இருக்கச் செய் என்றும் இறைவனிடத்திலே நாம் இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலையும் ஆசையையும் பிரியத்தையும் இறைவனிடத்திலேயே கேட்க வேண்டும். எனவேதான் தீன், ஈமான், இஸ்லாம், பிரியம், இறை சந்திப்பு அனைத்தையும் துஆ கேட்க நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவின் மூலமாக நமக்கு கற்று தருகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு தீனை கொடுப்பது, ஈமானை கொடுப்பது, இஸ்லாத்தை கொடுப்பது அனைத்தும் இறைவனுடைய கரத்திலேயே இருக்கின்றது. பெரியோர்கள், நல்லோர்கள், வலிமார்கள் இந்த வசனத்திற்கேற்ப அதிகம் இறைவனை பயந்தார்கள். யா அல்லாஹ், கண்ணியப்படுத்திய என்னை எந்த சூழ்நிலையும் இழிவுபடுத்தி விடாதே. யா அல்லாஹ், எல்லா நேரத்திலேயும் உன்னை மறக்காத அந்த வாழ்க்கை எனக்கு தருவாயாக என்றே பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள். அல் ஈமானு பைனல் கல்பி வர் ரஜா. ஈமான் என்பது அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் நடுவில் இருப்பது. அல்லாஹ் என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்வானா என்று அச்சமும், முஸ்லீமாகத்தான் மரணிக்க வைப்பான் என்ற ஆதரவும் வேண்டும். அதுவே உறுதியான ஈமான். அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் அல்லாவின் மீது அச்சமும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. எனவே அனைத்திற்கும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் ஒருவனே. அவன் மேல் அச்சமும் ஆதரவும் வேண்டும். அச்சமும் ஆதரவும் தான் உண்மையான ஈமான். இப்படிப்பட்ட ஈமானிய வாழ்க்கையை ஒவ்வொருவரிடமும் அல்லாஹ் வருவதற்கு வாய்ப்பளிப்பானாக. வல்ல நாயன் அல்லாஹ் அருள் புரிவானாக.

0: நேயர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் எல்லோருக்கும். இனிய காலை பொழுதில் உங்களை வணக்கம் மின்னல் வழி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தெய்வீக மோகனோடு இன்றைய காலை பொழுதை இனிதே வரவேற்க தயாராகுங்கள்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் தெய்வீகன். உங்கள் காலை பொழுதை சொன்ன மாதிரி திங்கட்கிழமை அப்படின்னாலே உற்சாகம் அப்படியே வந்துரும். நிறைய வரவழைத்து நம்ம செயல்படணும், அப்பதான் அந்த வாரம் முழுக்க நம்ம ஓட முடியும்.
0: வரலனாலும் இழுத்து வரவேற்று உட்கார வைக்கணும். இன்னைக்கு ஒருத்தவங்களுடைய கதையோட தான் வந்திருக்கிறோம். இவங்க மலேசியர், பேர் வந்து டாக்டர் சித்தியாவா அப்பாண்டி. இவங்களுடைய பெயர் 36 வயசு தான் மோகன். இப்ப வந்து அவங்க முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும், அதை அடையறதுக்கு எந்த சூழ்நிலையில தயாரா இருக்கணும்ன்றதுக்கான ஒரு பெரிய முன்னுதாரணம் தான் இவங்க. இவங்களுக்கு வந்து முதுகெலும்பு உபாதை ஒன்னு இருக்கு, ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்கனால நடக்க முடியாது, நம்ம மாதிரி செயல்பட முடியாது. இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில அவங்க 36 வயசுல முனைவர் பட்டம் எடுத்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய முயற்சி. அது மட்டும் இல்ல, மலேசிய சாதனை புத்தகத்துல இவங்களுடைய பெயர் இடம் பெற்றிருக்கு. இந்த நோயால் பாதிக்கப்பட்டு முனைவர் பட்டம் பெற்ற முதல் மலேசியர் அப்படின்னு இவங்க வந்து அவங்களுடைய பெயரை இடம்பெற செய்திருக்கிறாங்க.
1: நம்ம நாட்டிலே எத்தனை பேர் பல சாதனைகள் படைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாதனைகள் படிக்கும் போதும் பார்க்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு புரியுது, சாதிப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு வயசோ எந்த ஒரு காரணமும் வந்து ஒரு தடையா இருக்காது. நம்ம நினைச்சா மட்டும் போதுங்க, முயற்சியை போட்டா நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது தேடி வந்துடும்.
0: டாக்டர் சித்தியாவுடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. வாய்ப்பு இருந்தா நீங்களும் கொஞ்சம் தேடி பாருங்க. அவங்கள போல நீங்களும் உங்க வாழ்க்கையில் எந்த தடைகள் வந்தாலும் எது வந்தாலும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சிந்தனையை வலியுறுத்தி இன்றைய காலை பொழுதை நல்லபடியா நம்ம கொண்டுட்டு போகலாம்.
1: காலையில எழுந்துட்டீங்கல்ல, ஆமா அதுதான் இன்றைக்கான முதல் வெற்றி. இன்றைய நாளை ரொம்ப சிறப்பான முறையில வரவேற்கலாம்.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 25ஆம் நாள், 2026 August 10 திங்கட்கிழமையில் சந்திக்கின்றோம் சிவன் போற்றி பாடலோடு. வாங்க இன்றைய நாளை மங்களகரமா தொடங்கிடலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம ரியர் கிக் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பாப்போம். வாங்க, முதலில் நேராக நின்னுங்க. ஒரு காலை பின்னாடி கொண்டு போய் காலை மேலே தூக்கி நம்ம கிக் பண்ண வேண்டும். இங்கே முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, நம்மளோட உடம்ப வந்து ரொம்ப அதிகமா வளைக்க கூடாது. கோ மசில்ஸ் மட்டும் நம்ம டைட்டா வைத்து விட்டு மூவ்மெண்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவும் கண்ட்ரோலாகவும் செஞ்சா போதுமானது. ஒரு காலுக்கு 10 முதல் 15 ரேப்ஸ் வரைக்கும் நீங்க செய்யலாம். 4 செட் செய்யுங்க, இதை அடுத்த காலுக்கு மாற்றிக்கொள்ளலாம். சரியா, இந்த எக்ஸசைஸ் வந்து முக்கியமா நம்மளோட குளூட்ஸ் மற்றும் ஹேம்ஸ்ட்ரிங்க வந்து மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் உதவியா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வொர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: கண்ணே மணியே, எப்படிங்க இருக்கீங்க? மணி 6:42 ஆயிருச்சு.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கலாம். தொடக்கமா மலேசிய நண்பன்,
0: நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் பயண பெட்டிகளில் அதிநவீன சோதனை நடத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுரின் நசுத்தியோன் இஸ்மாயில் சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்து மக்களோசல் வந்திருக்கக்கூடிய செய்தி, தபோங் ஹாஜி வாரியத்தில் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படும் நிதி முறைகேடு குறித்து வெளிப்படையாக விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, எல்லாரும் புலம்புவது என்ன, எவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி, நேற்றைய நிலவரப்படி காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சரவாக்கில் 6 இடங்களிலும் சிலாங்கூரில் ஒரு இடத்திலும் பதிவாகி இருக்கிறது. இருந்தாலும் சூடு அதனுடைய தாக்கமும் அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது.
1: அடுத்து தொடர்பு அமைச்சர் அவர்கள் இந்த முக்கியமான வலியுறுத்தல மலேசியர்களுக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னா, ஜாலூர் கமிலாங்க எங்கும் பறக்க விடுவோம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா அதிகமான இந்த காந்தத்திலான ஜாலூர் கமிலாங் மெக்னட் இருக்கு இல்லையா, வந்து நம்முடைய வாகனங்கள்ல பொருத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்கள்ல வந்து இது வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாதம் முழுக்க நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளவிருப்பதாக சொல்லியிருக்காங்க. மெரிடிகா 360 அகப்பக்கம் வாயிலாக நீங்களும் தெரிந்து கொள்ளலாம்.
0: இவை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள். மற்ற விவரங்கள் தெரிஞ்சுக்க பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. திங்கட்கிழமை காலையிலே உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு கதையோட நாங்க வந்திருக்கிறோம்.
1: என்னன்னா, இப்போ திங்கட்கிழமை இன்றைக்கு நம்ம வேலைக்கெல்லாம் தயாராகி வேலைக்கெல்லாம் புறப்பட்டு இருப்போம் இல்லையா. இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த ஒரு புலம்பல் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னப்பா, சனி ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் தெரியல போனதும் தெரியல, இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தோணும்ல.
0: திங்கள்ல இருந்து வியாழன் மட்டும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இழுவை மாதிரி இருக்குது. அந்த வெள்ளி சனி ஞாயிறு பட்டு பட்டு
1: முடிஞ்சது.

0: வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு கிராமத்தில் மிகவும் வறுமையில் வாழ்ந்த ஒரு வயதான தாத்தா இருந்தார். அவர் பாசமாக வளர்த்த ஒரு கிளி இருந்தது. வறுமையின் காரணமாக அந்த கிளியை ஒரு மன்னரிடம் பணத்துக்காக விற்றுவிட்டார். கிளியை வாங்கி கொண்டு அரண்மனைக்கு சென்ற மன்னருக்கும் அந்த கிளிக்கும் மனதில் ஒரு வித சோகம் இருந்தது. அரண்மனையில் கிளிக்கு பல வகையான பழங்களை கொடுத்தார்கள். ஆனால் கிளி எதையும் சாப்பிடவில்லை. புதிதான இடம் தானே, போக போக சரியாய் என்று மன்னர் நினைத்தார். ஆனால் ஒரு வாரம் ஆகியும் கிளி எதையும் சாப்பிடவில்லை. அது மிகவும் சோர்ந்து போனது. அதை பார்த்த மன்னர் கோபமாக, வறுமையான வீட்டில் இருந்த உன்னை இப்போது அரண்மனைக்கு கொண்டு வந்திருக்கிற, உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிற, இப்படி இருந்தோ ஏன் சந்தோஷமாக இல்ல என்று கேட்டார். இதை கவனித்த மன்னருடைய தந்தை அமைதியாக சொன்னார், மகனே, அந்த கிளிக்கு சந்தோஷம் இந்த அரண்மனையிலும் இல்ல, நீ கொடுக்கும் பழங்களிலும் இல்ல. அது உண்மையான அன்புடன் வளர்த்த அந்த வயதான தாத்தாவை தான் தேடுகிறது. மன்னன் உடனே கிளிக்கு இருந்த கூண்டை திறந்து விட்டார். கூண்டிலிருந்து வெளியே வந்த கிளி மகிழ்ச்சியுடன் வானத்தை நோக்கி பறந்து சென்றது. அதை பார்த்த மன்னர் சொன்னார், உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் ஒரு குடிசை கூட ஒரு அரண்மனையை விட பெரியதாக மாறிவிடும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் பணமும் வசதிகளும் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நாம் நினைக்கிறோம். உண்மையில் நம்மை புரிந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மை நேசிக்கும் ஒருவர் இருப்பதுதான் மிகப்பெரிய செல்வம். பணத்தால் பொருட்களை வாங்க முடியும், ஆனால் உண்மையான அன்பை வாங்க முடியாது. உங்களை உண்மையாக நேசிப்பவர்களை மதியுங்கள். அவர்களுடன் இருக்கும் நேரத்தை பொக்கிஷமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் நமக்கு தேவை ஒரு பெரிய வீடோ பணமோ அல்ல, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு மனம்தான். மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம். நான் குணஸ்ரீ. ஸ்ரீபாலோ
1: மாற்றும் கடமையை மறக்காதே.

0: ஆற்றும் கடமையை மறக்காது, என்ன கடமையோ அதை சரியா செஞ்சிடணும்.
1: இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்த புலம்பல் அப்படின்னு சொல்லும்போது சனி ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி உங்க மனசுல இருந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
0: டைப்பிங்ல இருந்து குமாரி வந்திருக்காங்க, எங்க வேலையா?
2: அந்த பிரச்சனை எனக்கு இல்ல, என் மகனுக்கு ரொம்பவே இருக்கு. நைட்டே சொல்லிட்டாரு அம்மா, வெள்ளிக்கிழமை வந்தது தெரியல, சனிக்கிழமை வந்தது தெரியல, எப்படிமா முடியுது காலையில எஞ்சிருக்கணும்னு.
0: ஏன் சாருக்கு ரொம்ப வேலை கொடுக்குறீங்களா வீட்டுல?
2: இல்ல, அவருக்கு டைமே ஓடுறது தெரியல, எப்ப பாரு டியூஷன் பொறுத்து அது பொறுத்து மணி ஓடுறதே தெரிய
0: மாட்டேங்குதா.
2: ரெண்டு நாள் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது, ஒரே குழம்புல.
1: எப்படி திங்கட்கிழமை காலையில எழுப்புறதுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்குமே?
2: இல்ல இல்ல, அது மட்டும் அவர்கிட்ட பிரச்சனை இல்ல. திங்கட்கிழமை ஒரு குரல் நான் கொடுத்ததுமே எழுச்சிருவாரு, சத்தனை சந்தி வந்து அவரை நான் எழுப்பவே மாட்டேன், நல்லா தூங்கிட்டு வந்து விட்டுருவேன்.
1: பரவாயில்லையே, ஒரு குரல் நல்ல கீச்ச குரல் கத்த சொல்லுவீங்களோ?
0: மெதுவா போகுதா வார இறுதி நாள், இல்ல வேகமா ஓடுதா?
3: ஐயோ, எப்ப வருது எப்ப போகுதுன்னே தெரிய மாட்டேது.
0: மின்னல்
3: அதே மாதிரிதான் இருக்குது. எப்ப வருது எப்ப
0: போகும்போது நெரிசல் ரொம்ப நேரம் ஓட்டுறீங்க.
3: நெரிசல் இல்லாத நாளே இல்ல தேவிகன்.
1: ஆனா இப்ப நினைக்கிற விஷயங்கள் பண்ண முடியுதா இல்லையா சனி ஞாயிற்றுக்கிழமை? இல்ல நினைச்சுக்கிட்டேதான் இருக்கீங்களா?
3: நம்ம ஒரு ஒரு மூணு விஷயம் பண்ண நினைச்சா கூட அதுல ஒண்ணு பண்றதே ஒரு பெரிய விஷயம் ஆயிருது.
1: திங்கட்கிழமை வந்துருது, இப்ப வேலையை பாக்குற அது வேற ஓடுறதா இருக்கு.
3: ஐயோ, என்னாச்சு கேட்டு வருதுன்னு இருக்கு.
0: நீங்களே இப்படி சொல்றீங்களே, ஜோஹர்ல இருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறவங்க இன்னும் என்ன சொல்லுவாங்க?
3: உண்மையிலே உண்மையே அவங்களா சலி உள்ள, அவங்களா தெய்வங்கள்.
0: சரி, நீங்க பாத்து போங்க சுரேன்.
3: ஓகே, நன்றி தேவிகன்.
1: சரி, இன்னொருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு கேக்கலாம்.
0: குரல் பதிவு வந்திருக்கிறாரு ராஜன்.
4: இப்பதான் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்ச மாதிரியே இருந்துச்சு, அதுக்குள்ள கண்ணு முடி கண்ணு துறைக்குள்ள பார்த்தாக்கா காடியில மறுபடியும் நான் 6:30 மறுபடியும் மணியத்துல மணி 6:30 வேலைக்கு போயிருக்கேன். இன்னைக்கு திங்கக்கிழமை மண்டி, வாங்க வேலைக்கு போலாம், நல்ல விதமாக போலாம், குட் வைப்போட போலாம். ஓகே, சாட்டர்டே சண்டே தானே, இந்த வாரம் மறுபடியும் வரும், அப்படியாச்சும் பார்ப்போம், டைம் இருக்கானே.

0: தமிழ் பள்ளிகளை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும். விமான நிலையங்களில் பயணப்பை பரிசோதனை முறை மேம்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாடி பள்ளி சீருடை முனைப்பு. பெற்றோர் தங்களின் பிள்ளைகளுக்கான பள்ளி பொருட்களை மலிவான விலையில் பெறுவதற்கு உதவுவது மட்டுமின்றி, நாடி மாஹிர் ஜாஹிர் திட்டத்தின் முன்னாள் மாணவர்கள் தாங்கள் கற்ற திறன்கள் மூலம் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. தேசிய தகவல் பரவலாக்க மையம் நாடியின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட நாடி தையற்கலை திட்டத்தின் கீழ் இந்த முனைப்பு உதித்ததாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீரே தெரிவித்தார். அத்திட்டம் இல்லத்தரசிகள், தனித்து வாழும் தாய்மார்களை கொண்ட பங்கேற்பாளர்கள், குடும்ப வருமானத்தை ஈட்டுவதற்கு தையல் கலையை கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். தேசிய வகை தமிழ் பள்ளிகளை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பான கல்வி கற்கும் வாய்ப்பை உறுதி செய்யும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அரசாங்கம் தமிழ் பள்ளிகளை தொடர்ந்து ஆதரிக்கும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்தார். அப்பள்ளிகள் கல்விக் கழகங்களாக மட்டுமல்ல, மாறாக மாணவர்களிடையே கல்வி, கலாச்சாரம், அடையாளத்தை புகட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நேற்று எஃபிங்எம் தோட்ட தமிழ் பள்ளியின் 43rd விளையாட்டுப் போட்டியில் இளம் விளையாட்டு வீரர்கள் விளையாடியதை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. அதில் பள்ளிகளை மேலும் வலுப்படுத்தவும் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டுவதற்கான முயற்சிகள் தொடரப்பட வேண்டும் என்பது நினைவூட்டலாக அமைந்ததாக கோபின் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களின் பயணப்பை பரிசோதனை முறை மேம்படுத்தப்படும். பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தவும் தடை செய்யப்பட்ட பொருட்களை மிகவும் திறம்பட கண்டறியவும் இது உதவும் என உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுடியோன் இஸ்மாயில் கூறினார். இந்த மேம்பாடுகளில் மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பம், ஸ்கேன் இயந்திரங்களின் பயன்பாடும் அடங்கும். பரிசோதனையின் வரம்பும் ஆராயப்படும். அதனால் அது ஆயுத அச்சுறுத்தலில் மட்டும் கவனம் செலுத்தாமல் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட கடத்தல் பொருட்களை கண்டறியவும் திறனையும் அதிகரிக்கும் என்றார் அவர். பேரா கிரேக்கில் உள்ள குமார் சுகாதார கிளினிக்கை தரம் உயர்த்தும் பணிகளுக்காக சுகாதார அமைச்சு 500,000 ரிங்கிட்டை உடனடியாக அங்கீகரித்தது. அங்குள்ள பூர்வக்குடியினருக்கான சேவைகள் முறையாக கிடைப்பதை உறுதிப்படுத்துவதை அந்நடவடிக்கை நோக்கமாக கொண்டிருப்பதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். படகுகளை நிறுத்தி வைக்கும் பகுதியை நிர்மாணிப்பதற்கும் அதில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். அதனை பெரிதும் சார்ந்திருக்கும் பூர்வக்குடி சமூகத்தினருக்கு சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்த சுகாதார கிளினிக் முக்கிய பொறுப்பை கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். 2026 தேசிய சேவை பயிற்சி திட்டத்தின் 4th தொடரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட PLKN 3.0 பயிற்சியாளர்களுக்கு தேசிய சேவை பயிற்சித்துறை JLKN குறுஞ்செய்தி வாயிலாக அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்கும். இன்று முதல் சம்பந்தப்பட்டவர்கள் தேர்வு முடிவுகளை சரிபார்க்கலாம் என JLKN தலைமை இயக்குனர் மேஜர் ஜெனரல் டத்து மர்சுகி மோக்தா தெரிவித்தார். வரும் அக்டோபர் முதல் நவம்பர் 16 வரை நடைபெறவிருக்கும் அப்பயிற்சி திட்டத்துக்கு தேர்வான பயிற்சியாளர்களுக்கு அவர்களின் தேர்வு குறித்து விரைவாகவும் நேரடியாகவும் அறிவிப்பதற்கு மற்றொரு கூடுதல் அணுகுமுறையாக குறுஞ்செய்தி SMS முறை தேர்ந்தெடுக்கப்பட்டது. மேலும் விண்ணப்ப நிலை, உத்தரவு கடிதம், பதிவு நடவடிக்கை போன்ற மேல் அதிக தகவல்களை தெரிந்து கொள்ள பயிற்சியாளர்கள் EPLKN அகப்பக்கத்தை வலம் வரலாம். கூட்டரசு அரசாங்கத்திடமிருந்து பெறும் அனைத்து வருவாய், பல்வேறு வகை ஊக்கத்தொகைகள், உதவிகள், மேம்பாட்டுத் திட்டங்கள் ஆகியவற்றின் மூலம் மாநில மக்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் டத்து ஸ்ரீ அஜிஜினோர் தெரிவித்தார். இவ்வாண்டு தொடக்கம் 1.5 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் சிறப்பு உதவி நிதி, சபா முழுவதும் மேலும் அதிக சாலைகள், கான்கிரீட் பாலங்கள் அமைக்கவும் நீர் மின்சார விநியோகத்தை மேம்படுத்தவும் முழுமையாக பயன்படுத்தப்படும் என அவர் கூறினார். இவ்வேளையில் சபாவுக்கு கூடுதல் சிறப்பு நிதியை வழங்கிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முடிவை வரவேற்பதாக டத்துஸ்ரீ ஹஜிஜினோர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: சீனாவின் எல்லைக்கருகே கடந்த ஆண்டு ஏற்பட்ட பனிச்சரிவில் உயிரிழந்த மூன்று அந்நிய நாட்டவர் உட்பட ஐந்து மலையேறிகளின் உடல்களை நேபாள மீட்பு குழு கண்டெடுத்தது. திபெட்க்கு அருகே 5630 மீட்டர் உயரமுள்ள யலுங்ரி மலைப்பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பரில் பனிச்சரிவு ஏற்பட்டது. மீட்கப்பட்ட ஐந்து உடல்களுள் இத்தாலிய கனடியர், ஜெர்மனியர், இத்தாலியர் உட்பட இரு உள்நாட்டவர் என உள்ளூர் மலையேறி நிறுவனத்தின் இயக்குநர் புர்பா தெஞ்சிங் கூறியுள்ளார். 1950 முதல் சிகரங்களில் 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களுள் மூன்றில் ஒரு பகுதியினர் பனிச்சரிவுகளில் பலியானதாக இமயமலை தரவுகள் காட்டுகின்றன. ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் சேதாரங்களுக்கு இழப்பீட்டை வழங்குவது உட்பட முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா இணக்கம் தெரிவிக்காதவரை ஹோர்முஸ் நீரினை மீண்டும் திறக்கப்படாது என தெஹரான் கூறியுள்ளது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் உடனான சமரச பேச்சில் மிதமான அணுகுமுறையை கையாள்வதாக தெரிவித்திருந்தார். மேலும் நாட்டின் மீதான பொருளாதார நெருக்குதல் சிக்கலை தீர்க்கும் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியிருந்தார். ஹோர்முஸ் நீரிணையை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர தெஹரான் முனைப்பு காட்டியுள்ள நிலையில் அங்குள்ள வர்த்தக கப்பல்கள் மீது கட்டணத்தை விதிக்க முடிவு செய்துள்ளது. மேலும் வரையறுக்கப்பட்டுள்ள தடத்தை மீறும் கப்பல்களை இலக்கிட்டு அது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹமாஸ் ஆதரித்த அமெரிக்கா தலைமையிலான காசா திட்டத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ நிராகரித்தார். உள்நாட்டில் தேர்தல் நெருங்குவதைத் தொடர்ந்து நேத்தன்யாஹூ தமக்கான ஆதரவை வலுப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் தீவிரம் காட்டியுள்ளார். இந்த நிராகரிப்பு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உடனான உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடும். இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என உத்தரவாதம் வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கைவிடும் வரை நாட்டின் படைக்கும் குடிமக்களுக்கும் எதிரான அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து முறியடிக்கப்படும் என நேத்தன்யாஹூ சூளுரைத்துள்ளார். பிரான்சின் தெற்கில் வேகமாக பரவும் காட்டு தீயை கட்டுப்படுத்த 200க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் போராடுகின்றனர். லொசே வட்டாரத்தில் உள்ளூர் நேரப்படி நண்பகல் மணி 12:45 ஏற்பட்ட தீயை தொடர்ந்து சுற்றுப்புற மக்கள் வெளியேறியுள்ளனர். உள்ளூர் சாலையில் வாகனம் ஒன்று தீப்பிடித்ததை தொடர்ந்து காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாலைக்குள் 150 ஹெக்டேர் நிலங்கள் தீக்கிரையாகின. வனப்பகுதி நிறைந்துள்ள அந்த இடத்தில் நீண்ட காலத்திற்கு பிறகு கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அணி செல்சி எஃப்சி உடனான நட்பு முறையாட்டத்தில் ஜோஹோ டருல் தக்சிம் ஜேடித்தி 3-3 என்ற கோல்களில் சமநிலை கண்டது. இதனுடைய ஜேடித்தியின் புதிய பருவத்துக்கு முந்தைய நட்புமுறை ஆட்டங்கள் நிறைவடைந்தன. உலகத்தரம் வாய்ந்த செல்சி உடனான 90 நிமிட ஆட்டத்தில் உற்சாகத்துடன் விளையாடிய ஜேடித்தியின் அடைவுநிலை பெருமை அளிப்பதாக அதன் தலைமை பயிற்றுனர் சிஸ்கோ முனோஸ் கூறியுள்ளார். இந்த ஆட்டம் விளையாட்டாளர்களின் உடல் வலிமையையும் நுணுக்கங்களையும் மட்டும் சோதனையிடவில்லை, மாறாக போட்டிகளுக்கு முந்தைய ஜேடித்தியின் தயார் நிலை பயனளிப்பதை நிரூபித்துள்ளதென அவர் தெரிவித்தார். தமிழ் பள்ளிகளை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும். நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பயணப்பை பரிசோதனை முறை மேம்படுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2012 ஆண்டு இன்றைய நாளில் பண்டலெலா ரினோங் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் மலேசிய வீராங்கனை என்ற வரலாற்றை படைத்தார். லண்டனில் உள்ள நீர் விளையாட்டு மையத்தில் நடைபெற்ற பெண்கள் தனியாள் 10 மீட்டர் பிளாட்ஃபார்ம் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்று அவர் இந்த சாதனையை நிகழ்த்தினார். சரவாக்கைச் சேர்ந்த 19 வயது பண்டலெலா மொத்தம் 359.2 சுழியும் புள்ளிகள் பெற்று 3வது இடத்தை பிடித்தார். முதல் 4 சுற்றுகளில் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியாவிட்டாலும் 5வது மற்றும் இறுதிச் சுற்றில் சிறப்பாக மீண்டெழுந்து பதக்க மேடையில் இடம் பிடிப்பது அவர் உறுதி செய்தார். இந்த வெற்றியின் மூலம் அவருக்கு 2012 செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வந்த மாதாந்திர 1000 ரிங்கெட் ஓய்வூதியமும் 100 ரிங்கெட் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. 1992 முதல் ஒலிம்பிக்கில் மலேசியாவின் அனைத்து பதக்கங்களையும் பூப்பந்து ஆட்டக்காரர்கள் மட்டுமே வென்றிருந்த ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து வேறு ஒரு விளையாட்டு பிரிவில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மலேசிய வீராங்கனையாக பண்டலெலா ரினோங் புதிய வரலாற்றை உருவாக்கினார்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: முயற்சி திருவனையாக்கும் இந்த பாடல்ல வந்த வரிகள் தான் இன்றைக்கு நம்ம பேச போற விஷயமும் கூட. சங்கர் மகாதேவன் குரல்ல கேட்டிருந்தோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: இந்த பக்கம் மோகன் தெய்வீகனோட பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கையில எதையாவது நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி நேர்கள் என்ன கேட்க போறோம். நீங்க ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்க ஒரு முயற்சி என்ன, எதை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்ம கேட்க போறோம்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க, சில பேர் சொந்தமா ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஓடிட்டு நீங்க அந்த மாதிரி ரொம்ப நாளா எதை பத்தி யோசிச்சு ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அந்த கதையை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
1: தொடர்ந்து பேசலாங்க. இது வணக்கம் மின்னல்.

0: வணக்கம் இன்னலே தகவல் துறை அதிகாரி சத்யகுமாரி பூங்காவனம்.
1: தேசிய மாத தொடக்க விழா ஜலூர்கு மிலாங்கை பறக்கவிடும் இயக்கம் வந்து 19ஆம் தேதி ஜூலை ஈப்போ பெறால ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்தது. இதற்கு பிறகு மலேசியர்களாகிய நாம் நிச்சயமாக ஜலூர்கு மிலாங்கை நம்ம பறக்க விடணும், தேசப்பற்ற உணர்வை மேலோங்க செய்யணும். தேசிய நாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த 31 ஆகஸ்ட் மட்டும் தான் பொதுவாக நம்முடைய மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஒரு தேதி அப்படி சொல்லலாம். ஆனால் அந்த நாள் உண்டி நம்ம வந்து பார்க்காம இந்த ஜூலை மாதத்திலிருந்தே வந்து இந்த தொடக்க விழாலாம் வருது. இதுக்கு பிறகு வந்து அந்த ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும் நம்ம யோசிக்காம செய்யாம ஒரு மலேசியராக இருந்து இப்பொழுதே தொடர்ந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஜலூர்கு மிலாங்க வீட்டுல வந்து பறக்க விடணும். அலுவலகத்துல இருந்தீங்கன்னா அலுவலகத்திலயும் பறக்க விடலாம். பள்ளிகள் அதே நேரத்துல ஒரு சின்ன வேண்டுகள், ஜலூர்கு மிலாங்க பறக்க விடும் போது சரியான முறையில பறக்க விடுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் சரி பார்த்துக் கொள்ளுங்க. சரியான முறையான முறையில் நீங்க வந்து பறக்க விடுங்க. கண்டிப்பாக ஒரு மலேசியராக இருந்து நம்ம நாட்டுக்கு செய்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பொழுதுமே மலேசியராக இருக்கிறதுக்காக நம்ம பெருமை அடையணும். வேற்றுமையில் ஒற்றுமை கண்டோம் மலேசியர்கள் என்று சொல்லும் போது அதனால எப்பொழுதுமே சந்தோஷமா ஒற்றுமையாக நம்ம வாழ்வோம். புகைப்படங்கள் ஒரு வேலை எடுத்தாங்க புகைப்படங்களை வந்து பகிர்ந்து கொள்வோம்.

0: 7:29 என் நாடே வணக்கம். ஜாலூர்க்கு மீளாங்கை பறக்க விடுங்கள். சுதந்திர மாதத்தில் நம்ம இருக்கிறோம்.
1: சரி, இந்த வாரம் முக்கியமா திங்கட்கிழமை அப்படின்றது தொடக்கம். இன்றைக்கு இந்த தலைப்பட்டு பேசினா ஒரு பெரிய தன்மணிப்பு கொடுக்கும். நீங்க எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு
2: கேட்டிருந்தோம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கவிதா பேசுறேன்.
1: எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க?
2: இப்ப வந்துட்டு நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னா, வந்துட்டு ஒரு வீடு வாங்கணும். அதுவும் வந்துட்டு ரோல் ஸ்டேக்னு கிடையாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கணும்ன்றதுக்காக இப்ப ஓடிட்டு இருக்கேன். வயசு வந்துட்டு இப்பதான் 22. சோ இப்போ ஒரு கார் வாங்கிட்டு இந்த வருஷம் தான் அதோட ஃபுல் பேமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்ப அடுத்து வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்ட்டு.
0: எப்ப கார் வாங்கினீங்க, எப்படி முடிச்சீங்க இவ்வளவு சீக்கிரம்?
2: 19 வயசுல வாங்கியிருந்தேன்.
0: 19 வயசுல?
2: ஆமா. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அப்படிக்கா சேர்த்து வச்சு அப்புறம் ஏர்லி செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் மந்த் தான் முடிச்சேன். வந்துட்டு அடுத்து ஒரு வீடுக்காக ஓடிட்டு இருக்கேன்.
1: வாழ்க்கையில ஓடணும்னு சொல்றீங்க இல்லையா, இந்த சின்ன வயசு 22 வயசு அப்படின்றது பொதுவாவே ரொம்ப ஒரு சின்ன வயசு தான் சொல்லலாம். எது உங்களை இவ்வளவு ஓட வைக்குது? யாரு உங்க பக்கம் இருந்து உங்களை ஓட வைக்கிறா?
2: அது யாருன்னு கேட்டா எங்க அம்மா தான் ஆக்சுவலி. பிகாஸ் எங்க அம்மா வந்துட்டு சிங்கிள் மதர். சோ வந்துட்டு அவங்களுக்காக, அவங்களுக்கு ஒரு சீக்கிரமா ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருன்றதுக்காக தான் நான் இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கேன்.
0: மகிழ்ச்சி பகிர்ந்துக்கு. சரியா?
2: கண்டிப்பா.
0: நன்றி கவிதா. பாருங்க, 22 வயசு அவங்க சொன்னாங்க. அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒண்ணு ஓட வைக்குது அப்படின்றதுக்கான பதிலையும் கொடுத்துட்டு போனாங்க.
1: நீங்களும் அழைத்து சொல்லுங்க உங்களுடைய பயணம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 3:32 2825 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909729119.
1: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அத மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.
2: என் பேரு ரெஜினா.
3: உற்சாகம்
4: வந்திருக்கு.
2: நிறைய உங்களோட நிகழ்ச்சி நான் வந்து கண்டினியூவா ப்ளூடூத் போட்டு, நான் ஆபீஸ்ல இருக்கும் போதா இருக்கட்டும், 5 மணிக்கு வேலை முடிஞ்சு போற நேரமா இருக்கட்டும், எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். என்னன்னா மோட்டிவேஷனான ஒரு விஷயம் வந்து நீங்க ஷேர் பண்றீங்க. இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு இது வந்து அது எடுத்துக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் என்னோட ஏஜுக்கு வந்து 40 வயசுக்குள்ள உள்ள இருக்கிற இடத்துல வந்து இது வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம்.
4: ஏத்துக்குவாங்க இப்ப இருக்கிறவங்களும், அது சொல்ற வகையில சொன்னா டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க. நீங்க எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில?
2: எனக்கு வந்துட்டு இப்ப இருக்கிற இதுக்கு வந்துட்டு, நான் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி படிச்சு எல்லாம் முடிச்சு இப்ப ஒரு ஆபீஸ்ல செட்டில் ஆயிட்டேன். இப்பொழுதுக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனாக்க, லைஃப வந்து ஸ்மூத்தா எடுத்துட்டு போகணும், எதுவா இருந்தாலும் கோவப்படக்கூடாது. முடிஞ்ச வேலை பிள்ளைங்களும் அந்த மாதிரி மக்களோட வந்துட்டு சந்தோஷமா எல்லாரும் உன்னோட ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுதான்.
4: பாருங்க, 40ல நிதானம் வந்துருச்சு உங்களுக்கு. நிதானம் தான் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஆமா, அந்த நிதானம் வந்துட்டு சாப்பாட்டு வரையில வந்து 50-60ல கூட வந்து ரொம்ப கம்மி. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்?
4: நீங்க எதை நோக்கி போறீங்க அப்படின்னா, நிதானமான வாழ்க்கை உங்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுதான்.
2: ஆமா, நிதானமான ஒரு வாழ்க்கை.
4: சரி ரஜினா, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க பொழுது நல்லா ஆக்குனீங்க, உங்களுடைய பொழுதும் நல்லா இருக்கணும். சிரிச்சிட்டே போங்க இன்றைய நாள்ல. அதுல முக்கியமா நிதானமா இருப்போம் எல்லாரும்.
2: ஆமா, இன்னைக்கு உள்ள வாழ்க்கை ரொம்ப அளவுக்கு அதிகமா பரபரப்பா இருக்கிறதுனால இந்த நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்.
4: வாங்க எல்லாரும் ரஜினா கூட சேர்ந்து நிதானத்தை நோக்கி ஓடுவோம். நன்றி ரஜினா.
2: ஓகே, தேங்க்யூ.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: மடானி உங்களுக்காக.
4: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் துணை மடானி இந்தியர்களுக்கு பேரிடர் உதவி, பேறுகால உதவி, மருத்துவ உதவி என இன்னும் பல உதவிகள். மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
3: மடானி உங்களுக்காக.
5: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
6: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
5: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
6: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
5: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
6: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
5: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
6: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
5: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
6: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
5: இப்படிக்கு
6: மின்னல் எஃப்எம்

0: ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு இலக்கு இருக்கும். காதல் யாத்திரையை ரூத் பிரகாஷுடைய குரல்ல கேட்ட பாடல் அது. சஞ்சிதா கூட சேர்ந்து பாடியிருந்தாரு.
1: திங்கட்கிழமை நம்ம நேர்கள் இலக்கு என்ன அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் பிறக்குது. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேன் தாமரை.
0: சொல்லுங்க, நல்ல பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு. லவுட் ஸ்பீக்கர் இருக்கீங்களா?
1: காதல் வச்சிருங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க.
0: ஏதோ நாங்க
2: ஓரம்போ
0: ஓரம்போ தேன் தாமரை வண்டி வருது.
2: என்ன
0: தேன் தாமரை கூப்பிட்டு நாங்க எடுக்காம இருப்போமா? சரி, தேன் தாமரை எந்த இலக்கு நோக்கி இப்ப ஓடிட்டு இருக்கீங்க?
3: நான்
1: இப்ப ஓடிட்டு இருக்கீங்க.
0: இப்ப வாழ்க்கையில எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க?
3: நினைக்கும் போது ஒரு ஆளு வந்து கூட இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு போன டைம்ல பார்த்தா அந்த பர்சன் வந்து இப்ப இல்ல என் கூட. பட் இப்ப வந்து என் லைஃப் எதை நோக்கி ஓடிட்டு இருக்குன்னா ஃபார் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் மை டாட்டர்லாம். சோ அவங்களோட இது இப்பதான் அவங்க 11 மந்த்ஸ் ஓலாம். சோ எதை நோக்கி போதுன்னு கேக்கும் போது சோலி அவங்களுக்காக ஒண்டிதான் இப்ப போயிட்டு இருக்கு. எப்படி ஏன்னா நான் ஒரு டாக்டர். சோ அடுத்து வந்து என்ன செய்யறது, இதுக்கு மேல படிக்கிறதா இல்லையா அப்படின்னு. சோ அடுத்து வந்து என்னோட கரியர் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணும். அதே டைம்ல அவங்களையும் பாக்கணும். இதுக்கு முக்கியமா மெயினா எனக்கு இதா இருக்கிற ஆள் வந்து எங்க அம்மா தான். இப்ப நாங்க எக்ஸ்ரே காஸ்டாக போயிட்டு இருக்கு பட்டாளிங் ஜெயா ஃப்ரம் பேரா. ஆனா வந்து இப்ப எங்க அம்மா கிட்டதான் என் குழந்தை இருக்காங்க. சோ அவங்க இல்லைன்னா வந்து என்னோட கோல் எங்கேயுமே போக முடியாதுன்னு நினைக்கிறேன்.
0: அப்போ உங்களுடைய இப்போதைய இலக்கு வந்து உங்க குழந்தை, அடுத்தது உங்க படிப்பு, அதுதான்?
3: ஆமா ஆமா. இதுக்கு முன்னாடி இருந்தப்ப வந்து வேற பிளான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்போது வந்து பிளான் ஏ பிளான் பி எல்லாமே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து நான் இப்ப கேக்குறவங்களுக்கு எல்லா நேயர்களுக்கும் சொல்றது, எப்பயுமே வந்து ஒரு பிளான் ஏ பிளான் பி எப்பயுமே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு பேக்கப். என்ன நடக்கும்னு இப்ப தெரிய மாட்டேதுல, அதனால.
0: ஆமா, டாக்டர் தேன் தாமரைக்கு எல்லாம் நல்லதான் நடக்கும். உங்களுடைய பிள்ளை பிறந்த காலம் உங்களுக்கு நல்லதா அமையும் இதுக்கு பிறகு, சரியா?
3: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
0: ரொம்ப நல்லபடியா அமையட்டும். நன்றி.
3: வாழ்க்கையில
0: ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே குழப்பிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்களா? வேணா குழப்பத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, எல்லாம் சரியா இருக்கும்.
1: வழிகள் கடந்து செல்வோங்க.

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவுகளை எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600 அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க 754. எந்த இலக்கு நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. சிவஞானவதினு அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில இப்ப எல்லாம் இருக்குங்க, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது நான் இப்ப யோசிக்கிறது என்னுடைய சுகாதாரமான ஆரோக்கியமான வாழ்க்கை தான், அதுதான் என் கனவுல ஓடிக்கிட்டே இருக்கு, ஒண்ணு இலக்கும் அதுதான் சொன்னாங்க. இப்போ கைரோல் அமீங் பற்றி யோசிக்கும் போது, முடிஞ்ச வெள்ளிக்கிழமை மலேசியர்களுடைய பேச்சாகவே அவர் மாறினாரு. த்ரெட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோகன், அவருடைய அந்த சம்பல் வாங்கி இத்தாலிக்கு போகணும் அப்படின்னு பேர் முந்தி அடிச்சு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய குரலை கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
1: ஏன்னா 1:51 பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்திற்கும் அதிகமான இந்த சம்பளம் வந்து விற்பனை செஞ்சிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இணையம் வாயிலா நிறைய பேர் வந்து வியாபாரம் செய்யறத பார்க்க முடியுது. அதுல ஒரு பெரிய முன்னோடியா வந்து நம்ம கைரோல் அமைங்க சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒவ்வொன்னா வந்து நமக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னப்பா 2 நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு விற்பனை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு.
0: முதல் முறையா அந்த பெண்டமிக் காலகட்டத்துல சமைச்சு அந்த காணொலிகளை பதிவிட்டாரு. அதுக்கப்புறம் வெளியிட்டாரு, எல்லா சமூகத்திற்கும் ஏற்ற வகையில வெளியிட்டு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தாரு. இன்னைக்கு மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வழிகாட்டி, அதே நேரத்தில் முன் உதாரணமாகவும் இருக்கிறாரு.
1: அதனால வாழ்க்கையில இலக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நோக்கி போங்க, வெற்றி உங்கள் பக்கம்.